இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 21 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 26 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: தருமபுரி வன்பலை 102.5, ஏற்காடு வன்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் முதல் குறட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னியஞ்சலாக கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி பங்கிற்கும் மழலை எம் இதழ்யா, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தை காய்கினி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி, 8:05 பொன்னியின் புதுப்புனல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திருக்குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் எல் நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள வாய்ப்புகளும், இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் மேனாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் KV பாலசுப்பிரமணியன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் என்று கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் உரைச்சித்திரம் கேட்கலாம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 உங்கள் களம் இன்று புதிய தடம், தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியை சார்ந்த இளம் தொழில் முனைவோர் சி வீரமணி அவர்களுடன் நேர்முகம், 12:50 சூழல் காப்போம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் இலிசை, 1:10 நேயர் விருப்பம்.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள்.
2: 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியார் சமண முனிவர்கள் பாடிய ஒரு அற்புதமான தனித்துவம் பெற்ற நூல். திருக்குறளுக்கு இணையாக பேசப்படும் சிறப்பு இதற்குண்டு. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பது இதன் பெருமைக்குச் சான்று. சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது என்ற வரிகளாலும், பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்ற பாடலினாலும் நாலடியாரின் பெருமையை அறியலாம். தன்மானமும் உயர்ந்த பண்பும் உடைய சான்றோர்கள் தமக்கு எதிரியாகவே இருந்தாலும் அவர் எளிய நிலையை அடைந்திருக்கும் போது துன்புறுத்த மாட்டார்கள் என்ற உயரிய அறத்தை கூறும் நாலடியார் பாடல் இது. பகைவர் பணிவிடம் நோக்கித் தகவுடையார், தாமேயும் நாணி தலைமை செல்லார்கானாய், இளம்பிறை ஆயக்காள் திங்களைச் சேரா, தனங்கு அருந்துப்பின் அரா. அதாவது, இயற்கையில் ஒரு வியப்பான உண்மை உண்டு. வானில் உலாவரும் ராகு கேது என்ற பாம்புகள் வானில் முழுநிலவாக, அதாவது பௌர்ணமியாக சந்திரன் ஒளி வீசும் போதுதான் அதை விழுங்கச் செல்லுமாம். அதே சந்திரன் தேய்ந்து மிக மெலிதான இளம்பிறையாக இருக்கும்போது அந்த பாம்பு சந்திரனை தொடக்கூட செய்யாதாம். அதைப்போல உலகத்தில் சிறந்த பண்புகள் உடைய சான்றோர்கள் தங்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் நலிவடைந்து பலமிழந்து பணிந்து போகும் சூழலில் இருந்தால் இதுதான் சமயம் என்று அவர்கள் மீது பாய்ந்து போர் செய்ய மாட்டார்கள். அப்படிச் செய்ய அவர்களது நற்பண்பே வெட்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்திவிடுமாம். இந்த உன்னதமான வாழ்வியல் நெறிக்கு நம் தமிழ் இலக்கியத்தில் கம்பநாடன் காட்டிய ஒரு நெஞ்சை அள்ளும் போர்க்களக் காட்சி மிகச்சிறந்த ஒப்புமையாகும். இலங்கை போர்க்களத்திலே ராமபிரானும் ராவணனும் நேருக்கு நேர் மோதிக்கொள்கிறார்கள். ராவணன் சாதாரண மனிதரல்ல, 20 தோள்களும் 10 தலைகளும் கொண்ட பேராற்றல் மிக்க வீரன், திசையானைகளை வென்றவர். ஆனால் அன்றைய போரில் ராமபிரானின் கணைகள் ராவணனின் மகுடங்களை சிதறடித்தன. அவரது கையில் இருந்த வில் முறிந்து கீழே விழுகிறது. அவரது தேரும் தகர்க்கப்படுகிறது. பகைவர்களுக்கெல்லாம் நடுக்கத்தை தந்த ராவணன் இப்போது ஆயுதம் ஏதும் இன்றி தேரும் இன்றி வெறும் தரையில் தலை குனிந்து கவசங்களும் அற்று பலமிழந்து நிற்கிறார். ராமர் நினைத்திருந்தால் அன்றே அந்த வினாடியே தன் அம்பை செலுத்தி ராவணனை கொன்றிருக்க முடியும். ஏனெனில் சீதையை சிறையெடுத்த பெரும் பகைவன் போர் என்று வந்துவிட்டால் பகைவனை அழிப்பதுதானே உலக நீதி. ஆனால் அங்கேதான் ராமபிரான் என்ற பண்பாளரின் அறநெறியை நாலடியார் சொன்ன தகவுடையார் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக ராமர் அங்கே நிமிர்ந்து நிற்கிறார். கையில் ஆயுதம் இல்லாமல் பலமிழந்து நிற்கும் எதிரியை தாக்குவது வீரமல்ல, அது அறமும் அல்ல என்று ராமபிரானின் நற்பண்பு அவரை தடுக்கிறது. கம்பன் அந்த இடத்தை அழகாக பாடுகிறார். ஆழ்வகை உற்ற போர்க்களத்து அமரர் வென்றவனை வாழ்வகை உற்ற வில்லியும் நோக்கி வாடினை போலும் என்கிறார். ராவணனே, நீ களைத்துப் போய்விட்டாய் போலும் என்று பரிவோடு பார்க்கிறார் ராமபிரான். பார்த்துவிட்டு உலகப் புகழ்பெற்ற அந்த அறவார்த்தையைச் சொல்கிறார். இன்று போய் நாளைப் போருக்கு வா, ஆயுதமின்றி நிற்கும் உன்னோடு நான் போர் செய்ய மாட்டேன். இன்று உன்னுடைய அரண்மனைக்குச் செல், நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். புதிய ஆயுதங்களையும் தேரையும் எடுத்துக்கொண்டு

0: நாளை போர்க்களத்திற்கு வா என்று அனுப்பி வைக்கிறார். இப்போது நாலடியார் பாடலையும் இந்த இராமாயணக் கதையையும் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், இராவணன் இளம்பிரைப் போல பலமிழந்து நின்றபோது ராமபிரான் என்ற பண்பாளர் இராவணனை கொள்ளத்தன் கைகளால் தாக்க முற்படாமல் பின்வாங்கினார். சான்றோர்கள் எப்போதும் பலசாலியோடுதான் மோதுவார்களே தவிர பலவீனமானவர்களை வீழ்த்தி தன் வீரத்தை காட்டமாட்டார்கள் என்பதை எவ்வளவு அழகாக பொருத்துகிறது பாருங்கள் நம் தமிழிலக்கியம். இந்த பாடல் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், நம் வாழ்வில் நமக்கு தீமை செய்தவர்களோ அல்லது நம் எதிரிகளோ பலமிழந்து சிரமத்தில் இருக்கும்போது அவர்களை பழிவாங்க இதுதான் சமயம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு உதவ முடியாவிட்டாலும் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை துன்புறுத்தக்கூடாது. அதுவே உண்மையான அறிவுடைமை. இத்தகைய உயரிய பண்பை நாமும் நம் வாழ்வில் கடைபிடிப்போமே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ச. அனிதா சோஃபியா மார்கரேட் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. நாம் இணைகிறோம், இது பக்தி மாலை. பக்தி மாலையில் முதல் பாடல் மகாநதி சோபனா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

6:25 நேர்களை இன்று காலை 6:35 ஹொசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி எஸ் சசிரேகா பாடியிருக்கக்கூடிய பணிந்திடுவேன் என துவங்கும் பாடல்.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஓசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடியில் நல்ல மொட்டுக்கள் கிடைக்க வழிமுறைகள் வழங்குகிறார் மேனாள் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆராய்ச்சியாளர் என் மதுபாலன் அவர்கள்.
4: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் எனது வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு, ஒரு விவசாயி தான் மல்லிகை சாகுபடி செய்திருப்பதாகவும் என்னுடைய மல்லிகை சாகுபடியில் அதிகம் பூக்கள் எடுக்க மாட்டேங்கிறது, பூக்கள் நன்கு குண்டு குண்டாக குண்டு மல்லி இருக்க மாட்டேங்கிறது, இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டிருந்தார். நான் அவரிடம், எத்தனை ஏக்கர் பயிரிட்டிருக்கிறீர்கள், இரசாயன உரம் இடுகிறீர்களா இல்லது இயற்கை உரம் இடுகிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு, ஐயா நான் இரசாயன உரமே இடுவதில்லை, இயற்கை உரம்தான் இட்டு இருக்கிறேன், அதுவும் குறிப்பாக ஆட்டு புழுக்கையை அதிகமாக இட்டு கொண்டு இருக்கிறேன் என்று கூறினார். அவருக்கு தெரிவிக்க வேண்டிய பதிலையும் உங்களுக்கும் தெரிவித்தால் மற்ற ஏனைய மல்லிகை சாகுபடி விவசாயிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணமாக, மல்லிகை சாகுபடியில் நல்ல பூக்கள் பூப்பதற்கு, பூக்கள் அதிகம் எடுப்பதற்கு நான் சொல்லும் 3 வழிகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றினீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பூக்கள் கிடைக்கும். அந்த வழிகள் என்னென்ன, இந்த 3 படிகள் என்னென்ன என்று சொல்லுகிறேன் ஐயா, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1, 4 நாள் நன்கு புளித்து வைத்த 5 லிட்டர் மோர் எடுத்துக்கோங்க. 1 வந்து நல்ல புளிச்ச மோர் 5 லிட்டர், அதனோட அரப்பு தூள் 1/2 கிலோ நல்லா போட்டு கலக்கிடுங்க. கலக்கிட்டு 2 நாள் நல்லா மூடிட்டு புளிக்க வச்சுருங்க. இந்த புளிக்க வச்ச மோரை வந்து எப்போ எடுக்கணும்னா 7வது நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நொதிக்க வச்சோ புளிக்க வச்சோ இதை வடிகட்டி 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் கலந்து மாலை வேளையில், அதாவது 3:30 to 5 இந்த நேரத்தில் செடி முழுவதும் நன்கு நனையுமாறு நன்கு தெளிக்கிறங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அரும்புகள் வர ஆரம்பிச்சிடும். தேவையான பொருள் வந்து முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறேன், 5 லிட்டர் மோரோட 1/2 கிலோ அரப்பு தூள் நல்லா கலந்து 7 நாள் நொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதை செடி பூரா நனையுமாறு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகுன்னா, 5வது நாளே அரப்பு மோர் கரைசல் கொடுத்து 5வது நாள் பார்த்தீங்கன்னா

0: கொஞ்சம் கொஞ்சமாக அரும்பு இல்லைனா பூக்க பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூக்களை வந்து நல்லா எடை கூடுதலாக இருக்கணும். மதுரை மல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி வரணும்னா அதுக்கு நான் இந்த ரெண்டாவது ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது அரப்பு மோர் கொடுத்த பின்பு அதிக அளவு உங்களுக்கு அரும்போ பூக்களை பூக்க தொடங்கும். அவ்வாறு பூக்கள் பெரிதாகவும் இருக்கணும்னா எடை கூடுதலாக இருக்கணுமா, தர வழியாக 5 நாட்களுக்கு ஒரு முறை இல்லைனா 6 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நான் சொல்லக்கூடிய இடுபொருளை 2 டைம் கொடுக்கணுங்க. அதாவது மீன் அமிலம், மீன் அமிலம் வந்து என்ன பண்ணணும், 2 முறை மாதத்துக்கு, முதல் 15வது நாள் அடுத்த 30வது நாள் அப்போ வந்து மீன் அமிலத்தை அந்த மல்லிகை செடிக்கு கொடுக்கணுங்க. எப்படி கொடுப்பீங்க, 10 லிட்டர் தண்ணிக்கு 100 ml மீன் அமிலத்தை கலந்து செடிக்கு நல்லா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை ஜீவாமிர்தமும் அப்புறம் வந்து மாதம் இருமுறை இஎம்எல் கரைசலும் கண்டிப்பாக தரவழியாக கொடுக்கணுங்க. அதாவது ஒரு முறை மீன் அமிலம், ஒரு முறை ஜீவாமிர்தம், ஒரு முறை இஎம் கரைசல். இந்த மூணையும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பூ வந்து பெருசாகவும் நல்ல எடை கூடுதலாகவும் கிடைக்குங்க. அதே சமயத்தில் மூன்றாவது வழிமுறை சொல்கிறேன். அதாவது 200 லிட்டர் தண்ணியில் வந்து 10 கிலோ அளவுக்கு ஒடித்தால் பால் வரக்கூடிய வெள்ளை அல்லது சிவப்பு இருக்க இலை இருக்கு இல்லைங்களா, அதை உடைச்சிங்கன்னா பால் வரும்ல, அந்த செடியை இலை தண்டு காய் என அனைத்து பகுதிகளை நல்லா சிறு சிறு சிறுசாக வெட்டிக்கிட்டு 200 லிட்டர் தண்ணியில் போட்டு 5 நாள் ஊற வைங்க. ஏன்னா ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கரைசல் மேலே மிதக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துருங்க. பின்பு இதை நல்லா வடி கட்டுங்க. வடி கட்டிட்டு இந்த கரைசலை வந்து 8 லிட்டர் தண்ணிக்கு 2 லிட்டர் இருக்க ஏழ கரைசலை நல்லா கலந்து செடி மேலே நல்லா நினைக்கிற மாதிரி கொடுக்கணுங்க. அதுவும் ஒன்று பண்ணணும். அப்புறம் செடிக்கு 1 லிட்டர் என்ற விதத்தில் தரைவழியாக ஊற்றுனுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மகசூல், அதுவும் குறிப்பாக நல்ல பூ மல்லிகையில் நல்ல மொட்டுக்கள் ரொம்ப பெருசு பெருசாக வாசனை அதிகமாக இருக்கும். ரொம்ப வியாபாரிங்க விரும்பி வாங்குவாங்க. இந்த மூணு இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பூக்கள் வந்துடுங்க. ஒன்று வந்து அரப்பு மோர் கரைசல் கொடுக்கணுங்க, ரெண்டாவது வந்து மீன் அமிலம் கொடுக்கணுங்க. மீன் அமிலம் மாதத்துக்கு 2 முறை, ஜீவாமிர்தம் மாதத்துக்கு 1 முறை, அப்புறம் வந்து ஈயம் கரைசல் மாதத்துக்கு 2 முறை, அதுக்கப்புறம் வெள்ளை எருக்கோ அல்லது சிவப்பு எருக்கோ கரைசலை வந்து தயார் பண்ணி செடி மேலே அந்த அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நல்ல வனப்பான பூக்களும் பிஞ்சு ஒதுராமல் இந்த பூக்களுடைய மொட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் பூ கட்டுறவங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிப்பு இருக்குங்க. உங்கள் பூவை எல்லா வியாபாரிகளும் வாங்குவாங்க. ஆகவே மல்லிகை சாகுபடி செய்திருக்கின்ற காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, பென்னாகரம் இருக்கிற விவசாயிகள் அனைவரும் இந்த செய்தியை கேட்டு கண்டிப்பாக இந்த வழிமுறைகளை கடைபிடித்து உங்கள் நிலத்தில் நல்ல பூக்களை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களோட இணையிறங்க. அதுவரை ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 9751506521 என்ற இலக்கினை தொடர்பு கொண்டு உங்கள் ஐயத்தை போக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: மல்லிகை சாகுபடியில் நல்ல மொட்டுக்கள் கிடைக்க வழிமுறைகள் வழங்கினார் மேனாள் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆராய்ச்சியாளர் என். மதுபாலன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
3: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
4: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
3: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
3: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்ம தூத்துக்குடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: சேலம்
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
8: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
7: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
8: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
7: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
8: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு.
9: பண்பையில் தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளூம்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெறும் புளூம்பர்க் பொருளாதார மன்ற கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். 3 நடைபெறும் இந்த கூட்டத்தில் சர்வதேச பொருளாதார மற்றும் வர்த்தக சூழல்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. இந்த மாநாட்டின் பல்வேறு அமர்வுகளில் 9 நாடுகளைச் சேர்ந்த அரசு பிரதிநிதிகள், மூத்த மத்திய அமைச்சர்கள் 6 மற்றும் முன்னணி தொழில்துறை பிரதிநிதிகள் உரையாற்றவுள்ளனர். உலகின் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தலைமைச் செயல் அதிகாரிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். 6 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கேரள மாநில ஆளுநரும் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழகத்தின் முழுநேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று திரு பிரஜ்மோகன் ராம் ஒடிசா ஆளுநராகவும் டாக்டர் சுதா யாதவ் கர்நாடக மாநில ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். உத்தராகண்ட் ஆளுநராக திரு தால்சிங் பெசேனும் சிக்கிம் ஆளுநராக திரு துஷ்யந்த் கௌதமும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆந்திரா செல்கிறார். விஜயவாடாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை அவர் சந்தித்து பேசவுள்ளார். தென்மாநில நதிகள் இணைப்பு, கிருஷ்ணா நதிநீர் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணையும் திரு விஜய் சந்தித்து பேச உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை காக்கவும் வளர்ச்சி திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று கூறினார். தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில் அளித்து அதனை தாவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மாநில அரசு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உண்ணாவிரதத்தில் ஈடுபடவிருந்த பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 5 மேலாக மருத்துவ பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை

0: அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் மருத்துவ பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார்.
1: பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்கள் கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. நாங்கள் அமைச்சர் குழுவிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த நம்ம அரசோட நிதி நிலையை அதையும் நாங்கள் அந்த அவர்கிட்ட தோழர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி பேச்சுவார்த்தை இருக்க போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்றோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு. போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை

0: நாங்க கண்டிப்பா பேசுவோம். போராட்டம் தேவையில்லை. இதன் மூலமாக என்ன சொல்றோம்னா, அனைத்து ஊழியர்கள் நலனுக்காக தான் இந்த அரசு இருக்கு, மக்களுக்காக தான் இந்த அரசு இருக்கு, போராட்டம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட தேவையில்லை.
1: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்து வருவதாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாவேக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலேயே மின்வெட்டு ஏற்படும் அளவுக்கு நிர்வாகம் சீர்குலைந்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ள 269 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பும் நடைமுறை தொடங்கியுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 30 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு மனோகரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விலை உயர்வால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய உணவு அமைச்சர், இது பண்டிகை காலங்களில் ஏற்படும் வழக்கமான விலை உயர்வு என்று கூறுவது கண்டனத்திற்கு உரியது என அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற திசை திருப்பும் கருத்துக்களை தவிர்த்து உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விலை உயர்வு ஏற்படும்போது அதனை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நில சுற்றுச்சுவர் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் இந்த தடுப்புச் சுவரால் சென்னை நகருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று கூறினார். இப்பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு 6 அடி உயர சுற்றுச்சுவரும், 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு நடைபாதையும் அமைக்கும் பணி முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், அதே தவறை தொடராமல் இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இருவரிச் செய்திகள். எஸ்தோனியா நாட்டின் புதிய அதிபராக திருமதி உல்லே மடிஸ் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டு கடல்சார் பயிற்சி ரஷ்யாவின் விளாடிவோஸ்டோக்கில் இன்று தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சர்வதேச புலிகள் கூட்டமைப்புக்கான புதிய அலுவலக கட்டடத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுதில்லியில் திறந்து வைத்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மொஹ்சென் ரெசாய், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடன் நேற்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவாவில் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் பங்கேற்கும் ஊடகவியலாளர்கள் அங்கீகார அட்டையை பெற வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமை வகித்தார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் மேம்படுத்தப்பட்ட நாகக்குளம் நடைபாதை மற்றும் பூங்காவை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான் மற்றும் திரு வினோத் திறந்து வைத்தனர். சென்னை பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தசரா திருவிழாவை முன்னிட்டு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் வரும் 21ஆம் தேதி வரை கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற விலங்குகளை கையாளுபவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாய் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் 168 பேருக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள

போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி ஷர்மா, லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் புளும்பெர்க் பொருளாதார மன்றக் கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநிலத்தின் முழு நேர ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மறுநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாளி மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலாளி மொழிகள் அம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோளையூர் பள்ளி குழந்தை எம் இதல்யா. வணக்கம் இதல்யா.
4: வணக்கம் சார்.
3: இதல்யா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம்.
3: நல்லா இருக்கீங்க. சின்ன பொண்ணு இருக்கீங்க, குட்டி செடியா ரெண்டு போட்டுருக்கீங்க. யார் உங்களுக்கு ஜட போட்டு விட்டுதா?
4: அம்மா.
3: நீங்க எல்லாம் போட்டுக்க மாட்டீங்க ஜடா?
4: இல்ல.
3: போடத்தியாதா? குட்டி செடியில என்ன வச்சிருக்கீங்க? ஏதோ ரெண்டுக்கு என்னது இது? என்ன போகுது? தாமரைப்பூ. ஆமாப்பா, தெரியுது. சரி, உங்க ஸ்கூல் பக்கத்துலயும் ஒரு கோயில் இருக்குது, என்ன கோயில் இது?
4: மாரியம்மா கோயில்.
3: மாரியம்மா கோயில் இருக்குது. சரி, இதுல என்ன சொல்ல போறீங்க?
4: பாட்டு.
3: பாருங்க சத்தமா.
4: குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் இதல்யா பட்டர்ஃப்ளை.

0: தி பட்டர்ஃப்ளை, லவ்லி லவ்லி பட்டர்ஃப்ளை.
1: அடடடடே, நல்லா பாடிட்டீங்க. அடுத்த பாட்டு.
0: அடுத்த பாட்டா? கதை சொல்ல போறேன்.
1: அப்படியா, இங்க சொல்லுங்க அந்த கதைய.
0: ஒரு சிங்கம் ஒரு காட்டுல இருந்துச்சான். அந்த சிங்கம் வந்து நடந்து போச்சான் வெறும் ஐயா. அப்போ ஒரு கிணறு வழியில இருந்துச்சான். அந்த கிணறுக்குள்ள சிங்கம் விழுந்துருச்சான். அப்போது யானை வந்து கயிறு எடுத்து காப்பாந்துச்சான். அப்படி வந்து அது அந்த சிங்கம் வெளியே வந்தொட்டி தோடி வீட்டுக்கு போனுச்சான். அது சொன்ன எல்லா கதையும் அவங்க அம்மாட்டு சொல்லிருச்சான். அம்மா அம்மா, நீ விளாண்டுமா இப்போ வந்த வீட்டுக்கு? அப்போ ஒரு கிணறு இருந்துச்சு, அதுக்குள்ளே விழுந்துட்டேன். அப்போ ஒரு யானை வந்துச்சு, அந்த யானை கயிறு எடுத்து காப்பாந்துச்சு அப்படியே சொன்னான். அப்புறம் அவங்க அம்மா
1: விளையாடுவிட்டாங்க. போலீஸ்லாம் படிக்க போறீங்க. போலீஸ் ஆகி யூனிஃபார்ம் போட்டு குற்றங்கள்லாம் தடுக்க போறீங்களா? நல்லா தடுங்க. சரிங்க தெரியா, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருவரி பம்பளை 102.5, ஏற்காடு பம்பளை 103.7 உங்களுடைய மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இணைய நேர்களே, இன்றைய மாலை

0: சிறப்பித்தார். ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளி ஓலையூர் பள்ளி குழந்தை எம் இதல்யா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. நாம் இணைகிறோம். இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
3: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று அக்டோபர் 13. வீணை இசையில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர்
6: இவர். வீணை வாசிக்க தொடங்கிய போது 5 வயது. தனது 12 வயதில் முதல் கச்சேரி அரங்கேற்றம் செய்தார்.
5: 1948 லைலா மஜ்னு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார்.
6: 1974 சிங்கீதம் சீனிவாசராவின் திக்கற்ற பார்வதி படத்துக்கு இசையமைத்தார்.
5: தெலுங்கு தமிழ் திரைப்படங்களில் இவரது வீணை இசை தனி முத்திரையை பதித்தது.
6: வீணையில் அற்புதமான தொனியில் வெவ்வேறு ஒலிகளை எழும்பச் செய்து புதிய பாணியை படைத்தார்.
5: தமிழகம், ஆந்திரம் உட்பட பல அமைப்புகளிடம் இருந்தும் ஏராளமான விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
6: ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தென்னிந்திய வீணை கலைஞர் வீணை சிட்டிபாபு பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1936. ஹிந்தி திரைப்பட நடிகர் மற்றும் சிறந்த ஓவியர்
6: தாதா மோனி என்று திரையுலகினரால் அன்புடன் அழைக்கப்பட்டவர்.
5: நடிப்பில் தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர்.
6: இந்திய திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாராக புகழ் பெற்றார்.
5: 275 திரைப்படங்களுக்கும் மேல் நடித்துள்ள இவர் ஹோமியோபதி மருத்துவராகவும் இருந்திருக்கிறார்.
6: சங்கீத நாடக அகாடமி, சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, தாதா சாஹிப் பால்கே விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மபூஷன் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
5: ஹிந்தி திரையுலகில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கொடிக்கட்டி பறந்த அசோக் குமார் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1911.
5: பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்று முப்பரிமாணங்களை கொண்டவர் இவர்.
6: கவிதைகளை ஹிந்துஸ்தானி ராகங்களில் இசையமைக்கும் திறமை கொண்டவராக இருந்தார்.
5: சூஃபி பக்தி இசை வடிவமான கவாலி பாடுவதில் நிகரற்றவராக திகழ்ந்தார்.
6: இதனால் இவர் கவாலியின் பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்.
5: கவாலி மட்டுமல்லாமல் கசல், நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் பாரம்பரிய இசை என பல்வேறு பாடல்களை பாடி இசை ரசிகர்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்தவர் இவர்.
6: இவரது செயின் ஆஃப் லைட் என்ற புதிய ஆல்பம் உலகளாவிய வரவேற்பை பெற்றது.
5: பிரைட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் யுனெஸ்கோ இசை விருது உள்ளிட்ட பல சர்வதேச விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
6: உலக புகழ்பெற்ற கபாலி இசைமேதை நுஸ்ரத் பதே அலிகான் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1948. சுவாமி விவேகானந்தரின் முதல் பெண் சீடர், இந்திய பெண்களின் மேம்பாட்டுக்கு வித்திட்டவர், இந்திய சுதந்திரத்திற்காக குரல் கொடுத்தவர் என பல பரிமாணங்களை கொண்டவர் இவர்.
6: 1898 இந்தியா வந்த இவருக்கு சுவாமி விவேகானந்தர் நிவேதிதா என்று பெயர் சூட்டினார்.
5: பெண்கள் குறித்த பாரதியாரின் பார்வையில் ஆக்கப்பூர்வமான மாற்றம் ஏற்பட காரணமாக இருந்தவர் இவர்.
6: சமூக சேவை, இந்திய பெண்களின் கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்.
5: தன் இறுதி காலம் வரை பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் இந்திய விடுதலைக்காகவும் குரல் கொடுத்து வந்த அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மார்க்ரெட் எலிசபெத் நோபல் என்ற இயற்பெயர் கொண்ட சகோதரி நிவேதிதா நினைவு தினம் இன்று.
6: ஆண்டு 1911. இத்தினமானது 1989 முதல் ஒவ்வொரு ஆண்டும்

0: அனுசரிக்கப்படுகிறது.
1: உலகெங்கிலும் உள்ள மக்கள் மற்றும் சமூகங்கள் பேரழிவுகளுக்கு உட்படுவதிலிருந்து தம்மை எவ்வாறு காத்துக்கொள்கின்றன என்பதையும் அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்களையும் சமாளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் இத்தினம் போற்றுகிறது.
0: வீட்டிலிருந்தே தொடங்குகிறது மீள்திறன் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
1: சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூ பீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம்.
6: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
7: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
6: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
7: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
6: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
7: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
8: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோட், மல்லூர், சேலம். IIT, JEE, நீட் ஸ்பெஷல் கோச்சிங், TNPSC கோச்சிங், ஒலிம்பியாட் பிராக்டிஸ் அளிக்கும் பள்ளி. எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோட், மல்லூர், சேலம்.
9: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
11: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
12: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபீனியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
13: தனிஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
6: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
7: தனிஷ்ல தங்க நகைகளை அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
6: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
15: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
16: ஏழுமணி 8 நிமிடம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தக்காளி 22 ரூபாய், கத்திரிக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், முள்ளங்கி 25 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரக்காய் 12 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 12 ரூபாய், சின்ன வெங்காயம் 72 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், கேரட் 50 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைத்தது 178 ரூபாய், பூண்டு பெரியது 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 70 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 32 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 218 ரூபாய். இவையாவும் இன்றைய நம் தருமபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும்.
17: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
18: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
19: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல்

0: மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:10 நேர்களினை கேட்கலாம்.
4: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
5: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க.
6: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
4: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
7: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கருப்பு நிற மனிதனின் குருதியும் சிவப்புதான், சிவப்பு நிற மனிதனின் குருதியும் சிவப்புதான். மனித வாழ்க்கை என்பது வண்ணங்களால் ஆனது அல்ல, நல்ல எண்ணங்களால் ஆனது என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். இந்த நாட்டிலே ஏற்ற தாழ்வுகள் எப்போதும் இருப்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இங்கு எப்படி சில ஜாதி மத வேறுபாடுகள் இருக்கிறதோ அப்படி அமெரிக்காவிலும் கருப்பு இன வெள்ளை இன மக்கள் என பிரிந்து காணப்பட்டார்கள். அந்த கருப்பு இன மக்களுக்கு சொல்ல ஒண்ணாத கொடுமைகள் நடந்தேறி இருக்கிறது. கருப்பு இன மக்கள் சாதாரண உரிமைகளை கூட பெற முடியாது என்ற நிலையை தாண்டி அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக 2 முறை ஒபாமா அமர்ந்திருக்கிறார். அதற்கு முன்னாலும் பலர் அமர்ந்தார்கள். இது மனித குல சமத்துவத்துக்கான மாற்றம். அமெரிக்காவின் செல்வ செழிப்புக்கு கருப்பின மக்கள் சிந்திய வியர்வையும் இரத்தமுமே காரணம். இன்னும் வரலாற்று தகவலை சரியாக பதிவு செய்ய வேண்டுமானால், குஷ்வந்த் சிங் என்கின்ற எழுத்தாளர், சிந்தனையாளர் தன் நூலில் ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அமெரிக்காவுக்கு போனபோது, கருப்பின மக்களிடம் கவனமாக இருங்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்று யாரோ எச்சரித்திருக்கிறார்கள். அவர் அமெரிக்காவிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு காரில் ஏறுகிறார். ஓட்டுநர் கருப்பின இனத்தை சார்ந்தவர். இவர் காரிலே அமர்ந்து கொண்டு மனம் முழுவதும் வேதனை. எவ்வளவு பணத்தை கேட்கப் போகிறாரோ, அதுவும் கருப்பினத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே கவனமாக இருக்க சொன்னார்களே என்ற வேதனையிலே அந்த பயணத்தை தொடர்கிறார். எங்கே அதிகமாக வாடகை கேட்பாரோ என்ற பயத்திலே இருந்தார் குஷ்வந்த் சிங். போக வேண்டிய இடம் வந்தவுடன் கொஞ்சம் தயக்கத்தோடு, எவ்வளவு உங்கள் காருக்கு வாடகை தர வேண்டும் என்று கேட்டார், பயத்தோடும் தயக்கத்தோடும். அதற்கு அந்த கருப்பின இளைஞன் சொன்னான், அந்த காரை ஓட்டி வந்த அந்த இளைஞன் சொன்னான், நீங்கள் எங்கள் விருந்தினர். மார்ட்டின் லூதர் கிங்குக்கு வழிகாட்டியான மகாத்மா காந்தி பிறந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாகனம் ஓட்டியதை நான் பெருமையாக கௌரவமாக கருதுகிறேன் என்று சொல்லி வணக்கம் செலுத்திவிட்டு, எனக்கு 1 ரூபாய் கூட வேண்டாம், 1 டாலர் கூட வேண்டாம், நீங்கள் பயணம் செய்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு அந்த டிரைவர் போய்கொண்டே இருந்தாராம். மார்ட்டின் லூதர் கிங், என்னுடைய குழந்தைகள் அவர்களுடைய சருமத்தின் நிறத்தால் மதிக்கப்படாமல், அவர்களுடைய தோலின் நிறத்தால் மதிக்கப்படாமல், அவர்களுடைய பண்புகளால் மதிப்பீடு செய்யப்படும் நாட்டில் ஒரு நாள் வாழ்வார்கள் என்று கூறும்போது நமக்கு ஏற்படுகிற உணர்வு மனிதநேயத்தின் அளவுகோல். அறிவியல் வளர்ந்தும் பரிணாம வளர்ச்சி அடைந்தும் படித்தவர்களே கருப்பு நிறத்தை குறைவாக கருதினால் யார் என்னதான் செய்ய முடியும்? நிற வேறுபாடு, இன வேறுபாடு, மத வேறுபாடு இவையெல்லாம் இந்த மண்ணில் மறைய வேண்டிய ஒன்று என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டால்

0: இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களை, நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருக்கிறீர்களே.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்துடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உள்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். முதல் முறையாக நடைபெறும் இந்த மாநாட்டில் தீவிரவாத ஒழிப்பு, குற்றங்களை தடுத்தல், போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்டவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. இதுகுறித்து திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான வலிமையான பிம்ஸ்டெக் மண்டலத்தை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய 100 மாவட்டங்களில் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கான திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், அரசு திட்டங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தி வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்களின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்தார். நீர் சேமிப்பு, இயற்கை விவசாயம் ஆகியவற்றில் புதுமையான நடைமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உறுதியுடன் செயல்பட்டால் எந்தவொரு இலக்கையும் எளிதில் எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வேளாண் ஆராய்ச்சி முடிவுகளை களத்தில் செயல்படுத்தி விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநிலங்களின் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினர். அப்போது பேசிய திரு பிரலாத் ஜோஷி, ஒரு வார காலத்திற்குள் இந்த குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இக்குழுவில் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மிசோரமில் 331 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் மிசோரம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நடப்பு நிதியாண்டில் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டிற்காக 6,812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மிசோரமில் உட்கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தொழில் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இம்மாநிலத்திற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும், இது முன்னெப்போ

சமானமில்லாத சாதனை என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு இடையேயும் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் நாட்டின் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சுற்றுலா, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸுடன் இணைந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான 8வது அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். அப்போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பருவநிலை மாற்றம், வேளாண்மை, சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளும் ஏற்கனவே இணைந்து செயல்பட்டு வருவதாகவும், இதனை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கலாச்சார பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பங்கேற்கும் நாடக திருவிழாவை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழா நாடகக் கலையை ஊக்குவிக்க வகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். எல்லைகளை கடந்து இதுபோன்ற விழாக்கள் நடைபெறுவது கலாச்சாரத்தை ஒருங்கிணைப்பதாக அவர் கூறினார். வரலாறு, மொழி மற்றும் மரபுகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாடகம் உள்ளிட்ட கலைகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்தார். மலைப்பகுதிகள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கிலாங் மலைப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து தனித்துவமான ஆராய்ச்சிகளை இந்த மையம் மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் நலவாழ்வை உறுதி செய்வதில் இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தராகண்ட், சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் இமயமலை பகுதிகளில் வசிக்கும் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக திரு J.P. Nadda கூறினார். மீன்வளம் மற்றும் கால்நடை துறையில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து உணவு மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஏஞ்சலா ஏகிலுடன் நேற்று அவர் பேச்சு நடத்தினார். கால்நடை மருத்துவம், ஆராய்ச்சி, மரபணு மற்றும் மேம்பட்ட இனப்பெருக்க தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் அப்போது தெரிவித்தார். கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இன்று இந்தியா வருகிறார். தமது பயணத்தின் போது அவர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவான ஆலோசனை நடத்தவுள்ளார். பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அனிதா ஆனந்த் அமைச்சருடன் பேச்சு நடத்தவுள்ளார். பீகாரில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு உள்ளிட்டவை தொடர்பாக 23 திட்டங்களை செயல்படுத்த மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாட்னாவில் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு உறுதுணையாக இருந்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் கடந்த 2014 13 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது அது 31 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 கடந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பணியாற்றி வருவதற்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் வசதிகளை மேலும் மேம்படுத்த மாநில அரசு உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். திருப்பதியில் 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்கள் யாத்ரீகர்களுக்கான தங்குமிடம், போக்குவரத்து மற்றும் மருத்துவ சேவைகளை மேலும் எளிதாக்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுற்றுலா ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஆன்மீக தலமாக திருப்பதி மேம்படுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தாா்.

0: தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. ஜான்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான நேற்று பீகார் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் ஆந்திராவை வென்றது. ராஜஸ்தான் 6-2 என்ற கோல் கணக்கில் குஜராத்தை வென்றது. மிசோரம் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஜம்மு காஷ்மீரை வென்றது. கேரளா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், தெலங்கானா அணிகளுக்கு இடையேயான ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிம்ஸ்டெக் நாடுகளின் உள்துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வேளாண் வளர்ச்சியை விரைவுபடுத்த மாவட்ட அளவிலான திட்டமிடல் அவசியம் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதுடன் இளையோருக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி, அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இங்கிலாந்து உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பீகார், ராஜஸ்தான், மிசோரம் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
4: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
3: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
3: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
4: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
5: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
6: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் CNG மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
7: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
8: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம். தனிஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
3: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்க்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
4: தனிஷ்க்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குற அணிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
3: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
14: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: இன்றைய நாகரிகமான ஒரு IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை செய்யும் பெண்ணும் சௌகரியமாக எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். அப்படின்னா என்னுடைய ஒரு பேஷண்ட் IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, அவங்க உங்களை மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு எக்கச்சக்கமாக லீவ் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, தூரம் வந்த முதல் அல்லது இரண்டாவது நாள் இந்த IVF ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சுமார் 8 முதல் 10 நாட்களுக்கு தினமும் ஊசி போட வேண்டிய அவசியம் இருக்கும். இன்றைய காலகட்ட ஊசிகள் மிக மெலிவான ஊசிகள், வலியே கொடுக்காத ஊசிகள். அந்த ஊசிகளை போட்டுக்கிட்டு அவங்க தாராளமாக வேலைக்கு போகலாம். அவங்களுக்கு

0: பாதிப்பும் இருக்காது. ஆனால் நாங்கள் அப்பப்போ அவங்கள வர சொல்லி கருமுட்டை வளர்ச்சியை ஸ்கேன் மூலியமாக கண்காணிப்போம். அளவுக்கும் அதிகமான கருமுட்டைகளை வந்து நீர்க்கட்டிகள் பிசிஓடி உள்ளவங்க ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அளவுக்கும் அதிகமான கருமுட்டைகள், ஏன்னா நாங்கள் தூண்டுதலே வந்து 8 முதல் 10 கருமுட்டைகளுக்கு மேலே வளரக்கூடாதுன்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் ஊசி போடுவோம். ஸோ அது உங்களுக்கு சைடு எஃபெக்டோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயற்கையாக ஒரு கருமுட்டை வளர்ற இடத்துல இவங்களுக்கு இவ்வளோ கருமுட்டையாவது வளரணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மயக்கம் கொடுத்து கருமுட்டை எடுக்கிற அன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் எடுத்துட்டு ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கருக்களை வளர்க்குறதுக்கு 3 முதல் 5 நாட்கள் ஆகும்போது நம்ம கருவை திருப்பி வைக்கிறோம் இல்லையா, அந்த சமயம் நீங்கள் ஒரு 10 முதல் 12 நாட்கள் நமக்கு ரிசல்ட் தெரியணும், பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றது. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாத வேலைகளை பண்ணுங்கப்பா, முடிஞ்சால் இந்த 10-12 நாட்கள் நீங்கள் லீவ் எடுத்துட்டு ஓய்வில் இருங்கன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நமக்கு ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு, ஸ்கேனில் பார்க்குறோம் ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்குன்னா மற்ற கர்ப்பம் மாதிரி தான் இந்த கர்ப்பமும் போகும். அதுக்கப்புறமா அதை டெஸ்ட் டியூப் பேபின்னு அதை வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கருவை வந்து இயற்கையாக உருவாகாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கரு, தரமான கருங்கிறது ரொட்டீனாக கர்ப்ப காலத்தில் போகிற மாதிரி அவங்களையும் அத்தனை செக்கப்புக்கு தான் கூப்பிடுவோம், தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக ஊசி அந்த தேவைகளே இருக்காது. கரு மாத்திரைகள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி இந்த வைத்தியம் எடுத்துக்கொடுக்குற பெண்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒன்றும் ஒரு கொடுமையான வைத்தியமாக படலை, நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன், எனக்கு வந்து இது ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி ஐவிஎஃப் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வைத்தியம் சௌகரியமாக இருந்தால் தானே அந்த வைத்தியம் தேவைப்பட்ட 2வது வாட்டியோ அல்லது 3வது வாட்டியோ எடுத்துக்க ரெடியாக இருப்பீங்க. ஸோ அண்ட் பெண்கள் இன்னைக்கு அவங்க எல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள்ன்ற புரிதலும் எங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி வெளிநாட்டில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு சப்போர்ட் இல்லாத அவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க. நம்மளுக்காவது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா அத்தை யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் சப்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் இன்றைய காலகட்ட ஐவிஎஃப் மிகவும் ஃப்ரெண்ட்லியாக மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு ஒரு பெட்டர் டெக்னாலஜி பெட்டர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: நேரம் காலை 7:32 நிமிடம். நேர்களை இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. மேற்கு வங்க மாநிலத்தின் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது? மேற்கு வங்க மாநிலத்தின் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது என்பதே இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சி நிறைவில் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு அற்புதமான பாடல், பப்பி என்ற திரைப்படத்திலிருந்து தரன் இசையில் மிர்ச்சி விஜய் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா, சாஷா திரிபாதி இணைந்து பாடியிருக்கக்கூடிய இந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். அனில் ரோஸ்டட்.

0: முறுக்குமாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
6: 7:40. நேர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பட்டத்து யானை திரைப்படத்திலிருந்து. எஸ் எஸ் தமன் இசையில் நா. முத்துக்குமார் பாடல் வரிகளில் கார்த்திக் பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: நேரம் காலை 7:45. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களாட்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களாட்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்கள் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து குறித்த அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 3000 கனடியாக தண்ணீர் வரத்தானது உள்ளது. நிர்கலைய நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெராஜ் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் முகேஷ் ஸ்ரீமதுமிதா இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்,

7:53. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேடு பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் யுகபாரதியின் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேர்களை, நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவுவினா, அதாவது மேற்கு வங்க மாநிலத்தின் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்க மாநிலத்தின் பெயர் பஷிம் பங்கா என்றவாறு பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய பெயர் பஷிம் பங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. நிர்களை நிறைவு பெறுகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச் சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. தருமபுரி வன்மலை 102.5, ஏற்காடு வன்மலை 103.7. நேரம் காலை 8 மணி. நீர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று அக்டோபர் 13. பெரும்பாலும் பயண பொழுதுகள் உற்சாகமானவையாகவே திகழ்வதுண்டு. பேருந்து பயணமோ ரயில் பயணமோ ஜன்னல் ஓரத்து இருக்கை கிடைத்து விட்டால் ஏதோ சொர்க்க பதவி கிடைத்தது போல ஆகிவிடும். அதற்காக முண்டியெடுத்து கொண்டு இருக்கையை பதிவு செய்கிறவர்களும் ஜன்னல் வழியாக ஒரு துண்டையோ கைக்குட்டையோ அல்லது ஒரு கைப்பையோ வைத்துவிட்டு அது எனக்கு பதிவு செய்தது என்று போட்டி போட்டுக்கொண்டு ஏறுகிற மனிதர்களையும் பார்த்திருக்கிறேன். இப்பொழுது எந்த இருக்கையானாலும் யாரும் அது குறித்து கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. எல்லோருடைய கைகளிலும் கைபேசிகள் இருக்கின்றன. சொல்ல போனால் பார்வைக்குத்தான் கைபேசிகள் அவருடைய கைகளில் இருக்கின்றனவே ஒழிய அவர்களை அந்த கைபேசிகள் எடுத்துக்கொண்டு விட்டன என்பதுதான் உண்மை. அந்த கைபேசியின் மூலமாக இருக்கக்கூடிய படங்களையோ உரையாடல்களையோ தனக்குத்தானே பார்த்து கொண்டு மூழ்கி போகிற மனிதர்கள் ஏராளமானவர்களாக ஆகிவிட்டோம். இரவோ பகலோ எந்த நேரமானாலும் ஒட்டி உறவாடுகிற ஒரு கருவியாக அது மாறிவிட்டது. அதுவே கதை சொல்லுகிறது, அதுவே பாடுகிறது, அதுவே நகைச்சுவை சொல்லுகிறது, அதுவே சோகத்தை பிழிகிறது. அப்படி அதுவே வாழ்க்கையாக மாறிவிட்ட அந்த அவலத்தில் இதிலிருந்து விடுதலை அடைய முடியாதா என்கிற எண்ணமும் சமயத்தில் தோன்று வந்து உண்டு. அப்படி என்னதான் அதில் இருக்கிறது என்று கேட்கிற பொழுது பலரின் தனிமை பொழுதுக்கு அது துணையாக மாறிவிடுகிறது என்பதாகவே சொல்லுகிறார். உண்மையாகவே அது தனிமைக்கு துணையாகிறது என்பதை விடவும் இருக்கிற இடத்தில் ஒரு தனிமையை உருவாக்கி கொண்டு அதனை தன்வசமாக்கி ஒரு அடிமையாகவே நம்மை கை கொண்டு விடுகிறது என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் ஈசாப் சொல்லுகிற ஒரு குட்டி கதை தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு சுனை, சுனைக்கு அடியில் ஏராளமான பருக்கைகள் விழுந்து கிடக்கின்றன. ஒரு நாய் அதனை பார்த்து விடுகிறது. அந்த பருக்கைகளை தின்ன வேண்டும் என்பதற்காக அது ஒரு முயற்சி செய்கிறது. கொஞ்சம் போல இருக்கக்கூடிய சுனையின் நீரை குடித்து விட்டால் பின்னர் எஞ்சி இருக்கக்கூடிய பருக்கைகள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஆர்வத்தோடு அந்த பருக்கைகளின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆசையின் காரணமாக நாய் சுனைக்கு பக்கத்தில் போகிறது. கொஞ்சம் போல இருக்கிற தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்கிறது. குடிக்க குடிக்க சுனையின் நீர் ஊற தொடங்கி விடுகிறது. ஊறிய நீரை குடிக்கிறது, குடித்த பிறகு நீர் ஊறுகிறது. இப்படி மாறி மாறி குடிக்க குடிக்க நீரே நிரம்பி வருகிற வேளையில் பருக்கையையும் எடுக்க முடியாமல் நீரையும் குடித்து முடியாமல் வயிறு வீங்கி அந்த நாய் அதற்கு மேல் நிற்க முடியாமல் விழுந்து விடுகிறது என்று ஈசாப் ஒரு கதையை சொல்கிறார். ஏதோ சில நல்ல செய்திகள் நமக்கு வேண்டியவை அதில் இருக்கின்றன என்ற ஆர்வத்தில் நீருக்கடியில் இருக்கக்கூடிய பருக்கைகளைப் போல கைபேசியில் இருக்கக்கூடிய கவர்ந்து இழுக்கிற செய்திகள் இருக்கின்றன. ஆனால் காலப்போக்கில் கவனிப்பில் அந்த பருக்கைகளையே கூட தொட முடியாமல் மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரை குடித்து நம் பொழுதையும் பயன்மிகு வாழ்க்கையும் கூட வீணாக கழித்து விடுகிறோமோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஒன்று கவனித்தீர்களா, இந்த உரையை செவிமடுப்பது கூட கைபேசியின் மூலமாக என்கிற நிலை ஆகிவிட்டது. எனவே நண்பர்களே, நாம் எதை செய்த போதிலும் எதை கவனித்த போதிலும் கைபேசிக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு நாம் இதிலிருந்து விடுதலை அடைவது நல்லது என்றே சொல்ல தோன்றுகிறது. ஆனால் இப்பொழுது மணி என்ன என்பதை பார்ப்பதற்கும் அடுத்து நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை சிந்திப்பதற்கும் கூட நாம் கடிகாரத்தையோ மூளையோ பயன்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த கைபேசியைத்தானே பயன்படுத்த தொடங்குகிறோம். ஒரு சிந்தனைக்காக, ஒரு மாற்றுக்காக இன்று ஒன்று நன்று என்கிற முறையில் ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இந்த கைபேசியை பயன்படுத்தாமல் இருப்பது என்கிற ஒரு சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து பார்த்தால் நம்முடைய பொழுதின

0: தன்மை நமக்கு தெரியும் என்றே சொல்ல தோன்றுகிறது. எனவே நண்பர்களே, கைபேசி என்பது நமக்கான கருவியை ஒழிய நம்மை வேலை வாங்குகிற ஒரு எஜமான் இல்லை என்பதை ஒரு மூலையில் இன்றை பதிவு செய்து கொள்வது கூட இன்று ஒன்று நன்று என்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. உங்கள் வசதி எப்படி?
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

8:05. இது அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. நேர்களே, பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க 0-43-42-24-40-30 என்ற எண் இருக்கும். மற்றொரு எண் 0-43-42-24-40-31 என்ற இந்த இரண்டு எண்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

அறிமுனையர்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வழியாக டைப் செய்து அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் பழைய ஏலகிரி பகுதியிலிருந்து சித்தன் அவர் விரும்பி கேட்டிருக்காரு. புதிதாக வந்த இசையணியானி இளையராஜா பாடல் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவருக்காக அண்மையில் வெளிவந்த டோரோத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு இனி பாடல் கொடுக்குறோம், கேட்டு ரசிங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
6: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
7: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர்.
9: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் காலை 8:15. இது அணில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நீர்கள் இனி கேட்கலாம். தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
1: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
2: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவு வரும்போது மூளையில் வலிப்பு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஷண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது நோயாளி வந்து ஒரு சீரான நிலைக்கு வந்த பிறகு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை. எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ விஞ்ஞானத்தின் உச்சக்கட்ட ஒரு படைப்புன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து மூளை திசுக்கள் நம்ம வந்து அணு அணுவாக கூட பார்த்துடலாம், அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. சரி, எம்ஆர்ஐ ஸ்கேன்னு நம்ம வந்து அடிக்கடி எடுக்கலாமா, எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்கலாமா, நிறைய பேர் குழப்பம் இருக்கிறது. நம்ம நிகழ்ச்சி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு ஸ்கேன் பரிசோதனை. ஏன் அப்படின்னா, எம்ஆர்ஐ அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங்னு பேர். இது வந்து ஒரு காந்தத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ஸ்கேன். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால், புரோட்டான் அணுக்கள் இருக்கின்றது. இந்த அணுக்கள் காந்த விசை மூலமாக அந்த அணுக்கள் திசுக்கள் மீது சென்று அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு கையில் ஒரு டார்ச் லைட் வச்சுக்கிட்டு செவத்தில் நம்ம லைட் அடித்தோம்னா நம்ம லைட்டு செவத்தில் படுது, ஆனால் செவத்தில் பட்டு சில கதிர்கள் பின்னாடி வரும். நம்ம எத்தனை பேர் கவனிச்சுக்கணும்னு தெரியல. இதுதான் ரிஃப்ளெக்ஷன்னு பேர், சரிங்களா? இதே போல் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை வந்து இந்த புரோட்டான் அணுக்கள் நம்ம உடலைக்கக்கூடிய திசுக்கள் மீது சென்று தாக்கி அதிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது காந்த விசையினுடைய ஈர்ப்பினால் திசுக்களுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதம்தான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். இது வந்து ஆங்கிலத்தில் ப்ரௌனியன் மூமெண்ட் ஆஃப் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சரி, விஷயத்துக்கு வரலாம். அதெல்லாம் புரியாது டாக்டர், விஷயத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன், அதாவது திசுக்களை எந்த வகையிலும் பாதிப்பு உருவாக்காத பாதுகாப்பான ஸ்கேன். இதுவே சிடி ஸ்கேன் வந்து திசுக்களை பாதிப்பு உருவாக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த சிடி ஸ்கேன்கள் அயனைசிங் ரேடியேஷன், அதாவது ஊடுருவும் கருவி, ஊடுருவும் கதிர்கள், இந்த ஊடுருவும் கதிர்வீச்சு திசுக்களை தாண்டி உள்ளே சென்று பார்க்கும். அப்பொழுது திசுக்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தான் அடிக்கடி சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, டாக்டர் 3 மாதம் முன்னாடி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தேன், இப்போ ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தேன், எனக்கு ஏதாவது கேன்சர் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுவுமே சிடி ஸ்கேன் வந்து தொடர்ச்சியாக சிடி ஸ்கேன் அந்த மாதிரி பல வருஷம் எடுத்தால் தான் அதில் 1000-2 பேருக்கு கொழுப்பு கட்டி கேன்சர் கட்டி போன்ற அமைப்புகள் வரலாம். மற்றபடி யாருக்கும் இது வந்ததில்லை. இது போலவே இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சிடி ஸ்கேன் பரிசோதனை செய்யக்கூடாது. அது மாதிரி பச்சிளம் குழந்தைகளுக்கும் தேவைப்பட்டால் மட்டும்தான் சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும். தேவையில்லாத சிடி ஸ்கேன் குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாது. அவர்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் பாதுகாப்பானது. இன்னும் சொல்லப்போனால், கர்ப்பிணி தாய்கள் சில பேர் வந்து தலைகாயத்தோடு வருவாங்க, வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, மாசமாக இருப்பாங்க, திடீர்னு கீழே வந்துருப்பாங்க, அவங்களுக்கு சிடி ஸ்கேன்

0: வந்து செய்ய மாட்டோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை தான் செய்வோம். ஏன்னா குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கலாம். சரி, நம்ம அடிபட்டு விழுந்தது ஒரு சின்ன கிராமத்தில், அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பரிசோதனை மட்டும்தான் இருக்கிறது. எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏறத்தாழ ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி தான் செல்ல வேண்டும். ஆனால் வந்து சுயநினைவு இழந்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் நோயாளிக்கு, அதாவது மிக மிக அவசர நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி போய் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக நோயாளியை நகர்த்த முடியும்? கர்ப்பிணி பெண் தான், வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது, இரண்டு உயிர்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதில் நான் தொடர்ந்து நாளைக்கு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குமாரசாமி பேட்டை மேம்பாலம் அருகே உள்ள ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தொடர்புக்கு 9150779329.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலிஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: 8:22 நேர்களை நிகழ்ச்சி நடந்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியிலிருந்து சந்தியா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மண்டாடி திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.

0: பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இருக்கலே 8:27 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ஏகே அள்ளி பகுதியிலிருந்து பிரியா அவர்கள் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் மீசி முறுக்குட்டு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் ரவை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவை. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7, நேரம் காலை 8:30. நேயர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸில் ஆவணி வந்தாச்சு, தீபாவளி ஆஃபர் தந்தாச்சு.
3: தலை தீபாவளி சீராக ஆவணி 1 முதல் தீபாவளி வரை
2: நீங்கள் ஆடைகள் எடுக்கும் ஒவ்வொரு 10,000 ரூபாய்க்கும்
3: 1,500 ரூபாய் தலை தீபாவளி சீர்வரிசை பொருட்களாக
2: பட்டுப்புடவை,
3: வேட்டி சட்டை,
2: பட்டாசாக வாங்கிக் கொள்ளலாம்.
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் அறுமுக ஆசாரை தெரு மற்றும் குமுதா மருத்துவமனை எதிரில் சி கே சீனிவாசராவ் தெரு, தருமபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். ஒவ்வொரு முறை வெளிநாட்டுக்கு போற போதும் புது புது அனுபவங்கள் கிடைக்குதுங்கிறத நான் பல இதில் பேசியிருக்கிறேன். சான் ஆண்டனியோவில் விழாவுக்கு தான் போயிருந்தேன். அங்கே நான் புதிய நண்பரை சந்தித்தேன். அவர் முதல்ல எங்கூட சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 3 அவரோட பயணப்படுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ சில ஆச்சரியங்கள் அவர் எனக்கு சொன்னார். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவர் வந்து உலகத்தில் இருக்க எல்லா கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஆன்லைனில் பாடம் எடுக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதுனா அதனுடைய லாப நஷ்டங்கள் என்னன்னு இந்த உலகம் புதுசாக யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு அதிசயம் காட்டுறேன் அப்படின்னார். சரி, என்ன பண்ண, நான் தங்கியிருந்த ஹோட்டலில் உட்காந்து அவருடைய அந்த லேப்டாப்பில் ஆரம்பித்தார். என்கிட்ட சொன்னார், நீங்கள் உங்களுக்கு கவிதை எழுத வருமா அப்படின்னாரு. இல்லை இல்லை, என் கவிதையெல்லாம் எழுத வராது. ஆனால் எப்பயாவது போட்டி கிட்டி வச்சு இப்படி எழுதணும்னு சொன்னால் எழுதிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ உங்கள் கவிதையை பாட்டாக போடணும் போல ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏங்க, எனக்கு கவிதையை எழுத வராதுங்கன்னு அப்புறம் என்னங்க பாட்டாக போட சொல்கிறீங்கன்னு. இல்லைங்க, நீங்கள் எழுதின கவிதை ஏதாவது சொல்லுங்கள், அதை மியூசிக் போடுவோம். எப்படி மியூசிக் போடுவீங்க, அதுக்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், அதான் இப்போ ஆச்சரியம் சொல்ல போகிறேன். எங்க ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், நான் நம்ம யூடியூப்பில் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் ட்ரெயினில் போகிறப்ப இந்த நாங்கள் ஏறுற பெட்டி எப்போ உங்களைக்கெல்லாம் பரப்போம், பாட்டு போட்டி, கவிதை போட்டி இதெல்லாம் பண்ணுவோம். அப்போ எங்கூட வந்த ஒருத்தர் என்ன பண்ணார், எங்க அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ளே 15 தான், காதலை பற்றி ஒரு கவிதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்லலைன்னா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கு 5 முறுக்கு வாங்கி தரணும், இல்லைன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு ஆளுக்கு ஒரு முறுக்கு வேணால் வாங்கி தரமிட்டாங்க. முறுக்கு விடுங்க, ஒரு கவிதை முறுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக அந்த ஊர் வர்றதுக்குள்ளே நான் அவங்க கவிதையை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன். உடனே எல்லோரும் கேது ஏற்றி எனக்கு முறுக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் இப்போ இவர்கிட்ட அந்த கவிதையை சொன்னேன். சொன்ன உடனே, அப்படியா, சரி இருங்க, இந்த கவிதை எப்போ வந்தாலும் பதிவோம் அப்படின்னாரு. அது வாய்ஸ் ஓவரில் பதிஞ்சுக்கிட்டாங்க. இவர் கேட்டார், என்கிட்ட இப்போ நீங்கள் சொன்ன கவிதையை மேல் வாய்ஸில் ஆண் குரலில் பாட வைக்கணுமா, பெண் குரலில் பாட வைக்கணுமா, அதில் ஒன்று இதில் ஒன்று கொடுங்க அப்படின்ட்டேன் நான். சரி, அடுத்து மரபு இசை வேணுமா அல்லது புதிய இசைக்கருவிகளோடு வேணுமா. நான் சொன்னேன், இந்த சினிமாலே கேட்பாங்க, ராஜபட்டரங்குதிரை படத்தில் இன்னந்த மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே, அதே மாதிரி தமிழில் அதிகமாக மியூசிக் பயன்படுத்தின ஒரே ஒரு படம் புதிய பறவைன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிற பாட்டுக்கு இந்த பாட்டில் ஒரு புல்லாங்குழலோடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். சரி, ஃப்ளூட் நடுவில் ஒரு வீணை இருந்தால் அருமையாக இருக்கும், போட்டுருவோம். மிருதங்கம் இருக்கட்டுமே, அவர் சொன்ன தபாயிலாவும் கூட சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக கோரஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, அவ்வளோதானே. இப்போ நான் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவர் டைப் பண்ணிட்டே வராருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்குள்ளே இதை கொண்டு போகிறார் அவர். இப்போ என்ன டைம் என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த டைட்டிலேருந்து நாளைக்கு அநேகமாக போட்டு கொடுப்பார் போட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன். 13 இப்படி 13 நம்பவே மாட்டேங்க, நான் சொன்ன விஷயத்தை அது உள்வாங்கிட்டு அதை பாட்டாக மாற்றி நான் என்னென்ன இசைக்கருவிகளோடு வேணும்னு கேட்டனோ அவ்வளோ உடையும் பாட்டு வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நான் சொன்ன அந்த சிங்கர் வாய்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 வகையான டைப்பில் அவர் பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. அவர் போட்டு கொடுக்கல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு கொடுத்துருக்கு. இப்போ இது வந்த உடனே நான் கேட்டுட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். நான் வந்து முதல்ல ஸ்டுடியோவுக்கு போகல, நான் வந்து

0: சிகி கருவிகள் வாசிக்கிறவங்களும் கூட்டு வரல, சிங்கர்ஸ் யாரும் என் கூட இல்லை. இதை என் பையன்கிட்ட சொன்னேன், லண்டனில் அனிமேஷன் படித்தவருன்னா அவர் என்ன சொன்னார்னா, இது நீங்கள் சொல்கிறது பழைய முறை, நான் சொல்கிறது பழைய முறைங்கிறார் அவர். இப்போ இதை என்ன பண்ணலாமா, இதை அனிமேட் பண்ணலாமா, எப்படி தெரியுங்களா, இந்த பாட்டை ஒருத்தன் குதிரையில் பாடிக்கிட்டு வர்றான், அவன் சோழ இளவரசன், அவனுடைய அந்த இதில் மார்பிளில் புளிக்கொடி இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அவன் வர்றான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கண்டென்ட் கொடுத்துட்டோம்னா இந்த வாய்ஸ் ஓவரில் இந்த பாட்டு வந்துருங்கிறாப்புல. இனிமேல் வருகின்ற உலகத்தில் புதிதாக நம்ம வந்து எதையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே இருக்குது. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: நேரம் காலை 8:35.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நிர்லை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பூவரசன் அவர் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து.

0: ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: 8:42 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் மூக்குனூர் சண்முகநகர் பகுதியிலிருந்து சிவகுமார் மலர்குடி அவர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க கூலி திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 8:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நேயர்களினை கேட்கலாம்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொன்னையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிக்கிட்ட ஓடினார். சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா, நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்டோம் எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னு விட்டாரான். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொன்னார்.

0: இல்லைங்க, இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம். நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான், ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான், ஊர் ஊராக சுற்றினான், ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான், அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான், அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று

0: விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான், ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான், ஊர் ஊராக சுற்றினான், ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான், அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான், அதை எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால் நிகழ்ச்சி. எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

8:54 நேரிலே இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் எல் நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் மேனாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே வி பாலசுப்ரமணியம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேர்களை நிகழ்ச்சி நிறைவுபடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியிலிருந்து அப்பு அவர் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் மாரி திரைப்படத்திலிருந்து.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின்

0: துறையின் மேனாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே வி பாலசுப்ரமணியம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. நேர்களினை கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள்.
4: சோழ நாட்டிலே திருக்கடவுர் என்ற ஊரிலே களையனார் என்ற நாயனார் அவதரித்தார். சிவபக்தியிலும் ஒழுக்கத்திலும் களையனார் மிகச்சிறந்தவர். அவர்தம் ஆன்மார்த்த திருப்பணி திருக்கோவிலே குங்கிலியம் என்ற நறுமணப் பொருளால் தூபமிடுவது. இறைவனுக்கு குங்கிலிய தூபமிடுவது, நாம் சாம்பிராணி தூபமிடுகிறோமே அதை போல குங்கிலியத்தால் தூபமிடுவது அவர்தம் திருத்தொண்டு. இந்த திருத்தொண்டை அவர் குறைவர நிகழ்த்தி வந்தார். ஆண்டவன் அருளால் அவருக்கு சோதனை நிகழ்ந்தது, வறுமை நேர்ந்தது, ஏழ்மை வந்தது. ஆனாலும் குங்கிலியத்தால் இறைவனுக்கு செய்கிற திருப்பணியை திருத்தொண்டை, குங்கிலிய நறுமணப் புகை இறைவனுக்கு காட்டுகிற திருத்தொண்டை தவறாமல் செய்து வந்தார். தன் எல்லா செல்வங்களும் இழந்த நிலையிலும், நிலபுலங்கள் இழந்த நிலையிலும் தன் குங்கிலிய திருத்தொண்டை அவர் நிறுத்தவே இல்லை. வறுமையின் உச்சம் வந்தது. அவர் மனைவி மக்கள் மற்றவர்களும் 2 நாள் ஒட்டுமொத்த குடும்பமே 2 நாளும் உணவின்றி நீரின்றி தவித்தார்கள். இதை கண்டு பொறுக்க முடியாமல் குங்கிலிய களையனாரின் துணைவியார் தன்னுடைய மங்கள நாணை தந்து, தன்னுடைய தாலியை தந்து நெல் வாங்கி வாரும் என்றார். களையனார் தன்னுடைய மனைவியின் தாலியை எடுத்துக்கொண்டு கடைவீதி வழியே செல்கிறார். எதிரே குங்கிலிய பொதியோடு ஒரு வணிகர் வருகிறார். குங்கிலிய பொதியின் சுமையோடு வந்த வணிகரை பார்த்தவுடன் மகிழ்ச்சி பொங்க, இன்று நான் பெரும்பேறு பெற்றேன் என்று குங்கிலிய பொதியை கேட்கிறார். அதற்கு அந்த வணிகர் பணம் கேட்க, என்னிடம் பொன் இருக்கிறது, பொன் தருகிறேன் என்றார். பொன்னை தாரும் என்றார் அந்த வணிகர். தன் மனைவியின் தாளியை வணிகரிடம் கொடுக்க வணிகர் அதை பெற்றுக்கொண்டு குங்கிலிய பொதியை களையனாரிடம் கொடுத்தார். களையனார் அதை பெற்றுக்கொண்டு திருக்கோவிலுக்கு சென்று திருக்கோவில் பண்டாரத்தில் சேர்த்துவிட்டு சிவபெருமான் திருவடிகளையே எண்ணி போற்றிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் வீட்டில் மனைவியும் குழந்தைகளும் பசியின் உச்சத்தில் தங்களை மறந்து மயக்க நிலையில் உறங்கிவிட்டனர். இறைவன் அற்புதம் நிகழ்ந்தது. குங்கிலிய களையனாரின் அந்த அற்புத திருத்தொண்டை வியந்து இறைவன் அவர் இல்லம் முழுவதும், அவர் வீடு முழுவதும் செல்வ குவியலை, நெற்குவியலை, பொன் குவியலை, நெற்குவியலை மற்றும் தேவையான பொருள்களையெல்லாம் நிரப்பி வைத்திருந்தார். மனைவியின் கனவில் இறைவன் தோன்றி வறுமை துடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். அதை போல திருக்கோவிலில் இருந்த நாயனார் கனவிலும் சிவபெருமான் தோன்றி, நீ பசியால் வருந்துகிறாய், வீடு சென்று உணவு கொள்வாய் என்று கட்டளையிட்டார். அம்மையார் விழித்தெழுந்து பார்த்தார். களையனாரின் மனைவி, வீடு முழுவதும் செல்வக்காட்சி, இது இறைவன் அருளால் நிகழ்ந்தது என்று மகிழ்ந்து வியந்து நின்றார். நாயனாரும் வீடு வந்து, என்ன இவ்வளவு ஒரு காட்சி என்று கேட்டார். எல்லாம் ஆண்டவன் அருள் என்று அந்த அம்மையார் சொல்ல, இருவரும் இன்புற்று இறை அடியவர்களுக்கு திரு அமுது படைக்கும் திருத்தொண்டை தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார்கள். குங்கிலிய களையனார் தன்னுடைய தொண்டை தொய்விடாது தொடர்ந்தார்.
2: நேயர்கள், இதுவரை தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பள அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்ஸ் கேன்ஸ்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:05. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானொலிகள் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
6: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம், எல் நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும். நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்காழங்கள் பூஷம் 43-42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24-40-30 மற்றொருளுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க பூஷம் 43-42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24-40-31 மற்றொருளுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். எல் நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும். ஒரு பக்கம் பசிபிக் பெருங்கடல்ல கடல் நீர் வரலாறு காணாத அளவு சூடாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியாவில மழை பற்றாக்குறை, அதுவும் தமிழ்நாட்டில எல்லாம் வெயில் வெளுத்து கட்டிட்டு இருக்கு. அதனால வறட்சி, விவசாய பாதிப்பு, உணவுப் பொருட்கள் விலையேற்றம் அப்படின்னு அடுத்தடுத்த பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு. நாம எல்லாம் யோசிப்போம், பசிபிக் பெருங்கடல் சூடாகுது அப்படின்னா நாங்க எங்க வெயில கஷ்டப்படணும், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு தோணும். ஆனா தொடர்பு இருக்குங்க. அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வில்லன் தான் எல் நினோ. இதுக்கு முன்னாடி சுனாமி அப்படின்ற வார்த்தை மூல முடுக்கு எல்லாமே பரவிடுச்சு. அதே போலதான் இந்த எல் நினோ எல்லாருக்குமே பிரபலமாயிடுச்சு, எல்லாரும் பிரபலமா பேசிக்கிட்டே இருக்கும். இதை ஏன் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம்? இந்த எல் நினோ பிரச்சனையை பத்தி அடிக்கடி ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா பயமுறுத்துறதுக்காகலாம் இல்லைங்க, எல்லாருக்குமே இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லைங்க, இது சாதாரண எல் நினோவாக இருந்தா பரவாயில்ல, சூப்பர் எல் நினோ அல்லது காட்சில்லா எல் நினோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த அபாயம் எப்ப வர நீடிக்கும், என்னென்ன ஆபத்துகள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு, இது குறித்து தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைகிறார் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் முன்னாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே வி பாலசுப்ரமணியன் அவர்கள். சார் வணக்கம்.
8: வணக்கம்.
7: தர்மபுரி பண்பலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. சார், நம்ம இப்போ எல் நினோ, இந்த சூப்பர் எல் நினோ இதை குறித்து எல்லாருமே நிறைய பேசிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுங்க சார், இந்த எல் நினோ அப்படின்னா என்ன சார்?
8: எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் நிழலடுக்கோட்டு பகுதியில் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் ஒரு நிலைமை. இது வந்து தென் அமெரிக்க கண்டத்தின் மேற்கு கரையோரத்தில் இருக்கின்ற பெரு, சிலி போன்ற நாடுகளில் இருந்து பசிபிக் பெருங்கடலின் நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. இந்த வெப்பநிலையை அந்த பகுதி அவங்க வந்து 1, 2.0, 3.0, 3.4, 4.0 என்றெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். அதில் த்ரீ

0: பாயிண்ட் ஃபோருடைய டெம்பரேச்சர் என்னவோ அதை தான் வந்து எல்னினோவுடைய டெம்பரேச்சராக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த 3.4 அதனுடைய பகுதி, அதனுடைய வெப்பநிலை 2 நாட்களுக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 2.5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக போய்விட்டது. இன்னும் 3.5-4 வரைக்கும் கூட போகலாம் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. இது வந்து பொதுவாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் ஏற்படும், ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நீடிக்கும். அதனால் இந்த சூப்பர் எல்னினோ என்கின்ற இந்த நிகழ்வு ஜனவரி பிப்ரவரி 2027 வரை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது.
1: சரிங்க சார், இப்போ எல்னினோ அப்படின்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அப்ப ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா?
0: ஆமா, இதுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கு.
1: அப்படி இருக்கிறப்ப இது முத முதல்ல எந்த நாட்டில் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதை குறித்து ஒரு வரலாறு சொல்லுங்க சார்.
0: சாதாரணமாக அந்த தென் அமெரிக்க கண்டத்தின் மேற்கு கரையோரத்தில் ஹம்போல்ட் நீரோட்டம் என்று ஒரு கடல் நீரோட்டம் இருக்கிறது.
1: சரிங்க சார்.
0: அது தெற்கே இருக்கின்ற அண்டார்டிக் பகுதியிலிருந்து நிலநடுக்கு நடுக்கோட்டை நோக்கி வருகிறது. அதனால் அது வந்து குளிர்ந்த நீரை கொண்டு வரும். குளிர்ந்த நீரை கொண்டு வரும்போது நீரில் உள்ள மீன்களுக்கு உணவான பொருட்களையெல்லாம் சேர்த்து எடுத்து கொண்டு வரும். இதை வந்து ஆங்கிலத்தில் அப்வெல்லிங் என்று சொல்வார்கள். இந்த அப்வெல்லிங் சிலி பெரு நாடுகளின் கடற்கரையோரத்தில் அதிகமாக நிகழ்கிறது. அதனால் அங்கே வந்து மீன்கள் அதிகமாக வருகின்றன. ஏன்னா அவர்கள் அதற்கான உணவுப் பொருட்கள் கிடைப்பதனால மீன்கள் அதிகமாக வருகின்றன. அதனால் அந்த நாட்டின் மீன்பிடி தொழில் வந்து மேம்பாடு அடைகிறது. அதனால் அதனுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. இது வந்து குறிப்பாக நவம்பர் டிசம்பர், அதாவது கிறிஸ்மஸை ஒட்டிய நாட்களில் தான் நடக்குது அப்படிங்கிறதுனால பேபி கிறிஸ்ட் என்கின்ற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை எல்னினோ என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். சில வருடங்களில் இந்த எல்னினோ காலத்தில் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை நிகழ்கிறது, சில வருடங்களில் இயல்பான வெப்பநிலை நிகழும், சில வருடங்களில் இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு லானினா என்று பெயர். லானினா என்பது எல்னினோவுக்கு எதிர்ப்பதம். இதை எல்னினோவை லிட்டில் பாய் என்றால் லானினாவை லிட்டில் கேர்ள் என்று பொருள் கொள்ளலாம். ஸோ இதை வந்து அந்த சிலி பெரு நாட்டு கடற்கரையோர மக்கள் தான் வந்து இதை கண்டுபிடித்து சொன்னாங்க. அவர்களால் தான் இந்த பெயர்கள் எல்லாம் வந்தது.
1: சரிங்க சார். இப்போது அப்போது அந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நம்ம ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கோம் சூப்பர் எல்னினோ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சது வெப்பம் தான், வெப்பம் அதிகரிச்சிருக்குன்றதை தாண்டி வேற என்ன இதனால் பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டுருக்கு சார்?
0: என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் என்பது பற்றிய தியரிஸ் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் இதுவரைக்கும் நடக்கலை.
1: ஓ,
0: அதனால் இந்த வருஷம் நடந்தால் நமக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். இது எல்னினோ சூப்பர் எல்னினோ வந்தால் இதே போலெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னால் 1897 சூப்பர் எல்னினோ இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அப்போ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலின் நிலநடுக்கோட்டு பகுதியில் உள்ள கடலின் வெப்பநிலையை அளப்பதற்கான சரியான கருவிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கலை, இன்றைக்கி இருக்குது. அதனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு நம்மால் நம்ப முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவில் மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்தார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த உயிரிழப்புக்கெல்லாம் காரணம் வந்து எல்னினோ மட்டும் அல்ல, அது வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த பிரிட்டிஷ் அரசு அந்த பஞ்சத்தை சரிவர கையாளாததால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அதை வந்து இந்தியாவில் இருக்கிற உணவுப் பொருள்களையெல்லாம் அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால் இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் மக்கள் பட்டினியால் இறந்து போனார்கள். இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை, நம்மக்கிட்ட பஃபர் ஸ்டாக் இருக்குது. இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுப்பதற்கான வசதிகள் இருக்குது. அதை வந்து அந்த கொடுக்கும் முறையை சரிப்படுத்தினால் பசியால் வந்து இந்தியர்கள் ஒருவரும் தமிழ்நாட்டையும் சேர்த்து

0: இந்தியர்கள் ஒருவரும் உயிரிழப்பார்கள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அதுபோல் அதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி.
1: சரிங்க சார்.
0: அதற்கு பிறகு ஸ்ட்ராங் எல்னினோ, அது சூப்பர் எல்னினோவை விட கொஞ்சம் வலு குறைந்தது. இது வந்து 2015 நிகழ்ந்தது, 1997 நிகழ்ந்தது. அதை விட சற்று வலு குறைந்ததாக 2023 நிகழ்ந்தது. 2015 பெருமழை பெருவெள்ளம் ஏற்பட்டு சென்னை பெரும் பாதிப்படைந்தது. 2023 வந்து மிக்ஜாம் புயல், அதுக்கப்புறம் தூத்துக்குடி பகுதியில் ஒரு வெள்ளம், அதெல்லாம் வந்து ஏற்பட்டது. அதே மாதிரியெல்லாம் இப்போவும் ஏற்படலாம் என்பது வல்லுநர்களின் கருத்து. ஆனால் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படுமா, அந்த ப்ராபபிலிட்டி ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 50% ப்ராபபிலிட்டி, 100% ப்ராபபிலிட்டி அப்படின்னா பார்த்தோன்னா, இது வந்து 50% ப்ராபபிலிட்டி கூட கிடையாது.
1: சரிங்க.
0: ஸோ என்ன நடக்குதுங்கிறத இனிமேல் பார்த்தா தான் தெரியும். சொல்வதெல்லாம் நமக்கு நாம் பாடப்புத்தகத்தில் படிக்கிற தேரி என்ன சொல்லுதோ அதை சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போல தான் நடக்குமா அப்படிங்கிறது வானிலை வந்து அவ்வளவு தெளிவாக கணிக்கக்கூடியதாக இருந்தால் நாமெல்லாம் வந்து கடவுள் ஆகிடுவோம். வானிலையாளர்கள் வந்து கடவுள் ஆகிடுவாங்க. நம்மளால் இன்னைக்கு சாயங்காலம் வந்து தருமபுரியில் மழை பெய்யுமாங்கிறதே சரியாக சொல்ல முடியல. அதனால் இதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து இங்கே பெருமழை பெய்யும், புயல் வந்து வலிமையான புயல் அடிக்கும், 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதுதான் என்பதை போன்ற கருத்துக்கள்லாம் நிறைய யூடியூப்பில் உலாவி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நிகழுமா அப்படிங்கிறது தெரியாது. நிகழ்ந்தால் தான் நம்ம வந்து அதை உறுதிப்படுத்த முடியும்.
1: அப்போ நம்ம இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு எடுத்துக்கலாமே சார். அதாவது எதுவுமே இயற்கை, நம்ம என்ன தான் இப்போது அப்போது நீங்கள் சொன்னீங்க 1890 சரியாமல் நம்மளை கணிக்க முடியல, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் கூட இயற்கையை யாராலையும் கணிக்க முடியாது அப்படின்றது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க சார். அப்போ இப்போது யூடியூப்பில் இப்போ எல்லாருக்கிட்டையுமே அந்த சோஷியல் மீடியாவால் தான் மக்கள் அதிகமாக பயத்துக்கு உள்ளாகிறாங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் வர்றதெல்லாம் நம்ம கட்டுக்கதை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா, இல்லை நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக எப்படி சார் அது மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க?
0: இல்லை இல்லை, இதை நான் கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல, தியரி அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னங்க தியரி என்னங்க அப்படின்னு கேட்டாக்க, சாதாரணமாகவே நிலநடுக்கோட்டு பகுதியில் தினமும் மாலை 3 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளார இடியுடன் கூடிய மழை பெய்யும். அப்போ இடி மேகங்கள் உருவாகும். இடி மேகங்களின் உயரம் சுமார் 14 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த இடிமேகங்கள் என்ன செய்யுது, தரையிலிருந்து காற்றை மேலே கொண்டு செலுத்துகிறது. அந்த காற்று மேலே சென்றதும் அப்படியே வளிமண்டலத்தின் அந்த உயரத்தில் கிடைமட்டமாக பரவ தொடங்குகிறது. இதுமாரி கிடைமட்டமாக பரவ தொடங்குகின்ற இந்த காற்று வந்து 30 டிகிரி நார்த் அட்சரேகையிலும் 30 டிகிரி தெற்கு அட்சரேகையிலும் வந்து கீழே இறங்குகிறது. இந்த காற்று வந்து ஒரு வறண்ட காற்று. வறண்ட காற்று எங்கே எப்பெல்லாம் தரைக்கு வருகிறதோ அப்போல்லாம் அந்த இடத்துல வந்து வறட்சி தான் நிலவும், மழை பெய்யாது. இதுதான் தேரி. இந்த தேரியை வச்சு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த எல்னினோ இருக்கிற இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குது, அதோட அது கடல் பகுதியில் இருக்குங்கிறதுனால அங்கேயும் இடி மழை பெய்யும். ஸோ அந்த வறண்ட காற்று வளிமண்டலத்தின் வழியாக பரவி 30 டிகிரி வடக்கு அட்சரேகை, இந்த 30 டிகிரி வடக்கு அட்சரேகை வந்து இந்தியாவின் வடபகுதி வழியாக செல்கிறது. அங்கே வந்து அது இறங்கும், தமிழ்நாட்டில் இறங்குறதில்ல. 30 டிகிரி வடக்கு அட்சரேகையில் இறங்குது. அங்கே இறங்குகிற அந்த காற்று எல்லா பக்கத்திலும் பரவும். அவ்வாறு அது பரவி வரும்போது ஏற்கனவே வங்கக்கடலில் நிலவுகின்ற வடகிழக்கு பருவமழை காற்றோடு சேர்ந்து இன்னும் வலுவான காற்றாக வரும். அப்படி வருகின்ற காற்று பெருமழையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த தியரியின் அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்கின்ற அறிவியலாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதனால் அதை நம்ம கட்டுக்கதை அப்படின்னு சொல்ல முடியாது.
1: சரி, நான் அறிவியலாளர்களை சொல்லலை, நம்ம யூடியூப்ல எல்லாருமே சொல்கிறாங்க.
0: அவங்கள பார்த்து தான் இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அறிவியலாளர்கள்லாம் வந்து கடந்த ஜனவரியிலேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது. அதனால் அதை பார்த்துட்டு இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம கட்டுக்கதை அப்படின்னு புறந்தள்ளிட முடியாது. ஆனால் அது நிகழக்கூடிய நிகழ்தகவு 50% தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அவங்க சொல்ல, நான் சொல்கிறேன். அதனுடைய நிகழ்தகவு 50% தான், 100%

0: அல்ல, நிச்சயமாக நிகழும், இந்த இடத்தில் நிகழும் அப்படின்னு சொல்ல முடியாது.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.

ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர்
1: ஆயில். ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.

உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பண்பலை இசைக்கும் நீரும் காலை 9:30. இன்னைக்கு வானொலியில் வசந்தம். எல்நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் முன்னாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே வி பாலசுப்ரமணியன் அவர்கள். நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைங்கள். 43-42 என்ற முன்னெடுப்பெண்ணுடன் 24-40-30 மற்றும் இலக்க எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க 43-42 என்ற முன்னெடுப்பெண்ணுடன் 24-40-31 மற்றொரு இலக்க எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அளித்து நேர்கள் இந்த நிரலை நிகழ்ச்சி

0: பங்கு பெறலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சில நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திக்கலாம் சார். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: உங்களுக்கும் வானொலி உறுப்புகளுக்கு காலை வணக்கமான தர்மபுரி உழவர் சந்தாரிகள் மூலியமா.
2: ஐயா வணக்கம், சொல்லுங்க
1: ஐயா. காலகாலமா இப்ப நல்ல மழை பொழுது, இப்ப வரகாலத்துல இப்ப ரொம்ப மழை குறைஞ்சிட்டே வருது, அதுவும் என்ன காரணம் அப்படின்னு மர செடி குடிக்கல எல்லாம் அறுத்துட்டாலும் என்ன
2: அப்படின்னு சொல்லுங்க. எங்க குறிப்பிட
0: மரங்கள்
2: வெட்டப்படுவது ஒரு முக்கியமான காரணம். மரங்கள் அதிகமாக நடுவதால மழை அதிகமாக பெய்யும் அப்படின்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்பவன் அல்ல. இருந்தாலும் மரங்கள் வந்து நிலத்தடி நீரை உறிஞ்சி இலைகள் மூலமாக நீராவியாக்கம் செய்து மேக உருவாக்கத்துக்கு துணை புரிகின்றன. நம்ம அதோடு இல்லாமல் வெயில குறைக்குது, நமக்கு வந்து சுகத்தை தருகிறது. அப்படிங்கிறதுனால மரங்கள் நட வேண்டியது, மரங்களை பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
0: சரி, இப்போ அவர் என்னன்னா இந்த எல்நினோவால நம்ம தருமபுரிக்கு அந்த பாதிப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி அப்படி கேட்டுட்டாரு சார்.
2: எல்நினோவால ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு என்பதை சொல்ல முடியாது.
0: ஓகே சார்.
2: அதனால் தருமபுரிக்கு பாதிப்பு ஏற்படுமா அல்லது சென்னைக்கு பாதிப்பு ஏற்படுமா, நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்ல முடியாது.
0: சரிங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம், நவீன்.
0: நவீன், உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம்.
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: வணக்கம்
3: சார். அதாவது வந்து இப்ப மழை எல்லினா வந்து இப்ப அதிகமாயிருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு, 2 டிகிரிக்கு மேல போனா சூப்பர் எல்லினு சொல்றாங்க. இன்னைக்கு வந்த தகவல் படி வந்து 2100 இந்த வேர்ல்டு லெவல பெரிய அஃபெக்ட் ஏற்படும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க. அது இல்லாம அக்டோபர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை வந்து எதிர்பார்த்ததுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. சோ இது இதை பத்தியும் இன்னொன்னு வந்து இது மாதிரியான ரிசர்ச்சுக்கு வரணும்னா என்ன மாதிரி படிப்பு படிக்கிறாங்க? இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கு எக்ஸாமான ஒரு பொதுவான தகவல் சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கான பதில வானொலியில கேளுங்க ஐயா. சொல்லுங்க சார்.
2: நல்ல கேள்வி, எனக்கு ரொம்ப விருப்பமான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. வடகிழக்கு பருவமழை அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான தமிழகம், கடலோர ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு உள் கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளில் மழை குறிப்பாக தமிழகத்தில் இயல்பை விட சற்று அதிகமாக பெய்யும் அப்படிங்கிறது தான் வந்து முன்னெச்சரிக்கை. சரி, இந்த முன்னெச்சரிக்கை வழங்குகின்ற அதிகாரபூர்வ அரசு நிறுவனமான இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் நீங்கள் சேரணும் அப்படின்னாக்க என்ன படிக்கணும் அப்படின்னாக்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸு ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக படிக்கணும் அட்லீஸ்ட். அதாவது நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபிசிக்ஸ் ஒரு அலைடு சப்ஜெக்டாக இருக்கணும். மேக்ஸ் படித்தீங்க அப்படின்னாக்க ஃபிசிக்ஸ் ஒரு அலைடு சப்ஜெக்டாக இருக்கணும். என்னுடைய கவனத்திற்கு வருகின்ற செய்திகளெல்லாம் என்ன அப்படின்னா, அரசு கல்லூரிகளில் தான் இந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, தனியார் கல்லூரிகள்லாம் வந்து லேபரட்டரியெலாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஆர்வம் காட்டுவதில்லை. அரசு கல்லூரிகளில் கூட இயல்பியல் வேதியியல் வகுப்புகள் பிஎஸ்சி நிலையில் மூடப்பட்டு வருகின்றன. இது மிகவும் அபாயகரமான ஒரு நிலை. நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் இயல்பியல் வேதியியலை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசிரியர்களே கிடைக்க மாட்டாங்க, இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியர் தான் சொல்லிக் கொடுப்பார். அதனால் இயல்பியல் வேதியியல் கணிதவியல் ஆகியவற்றை படிப்பதற்கு மாணவர்களை அனைவரும் தூண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் 2 வகையான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று வந்து

0: மூன்றாம் நிலை வேலை வாய்ப்பு. அதில் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்த மாணவர்கள், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்கள் இவர்கள் அந்த தேர்வுகளை எழுதலாம். தேர்வில் தேர்வாகவர்கள் நேரடியாக பணிக்கு சேரலாம், இன்டர்வியூலாம் கிடையாது. அதற்கு பிறகு அதிகாரிகளாக சேர்வதற்கு குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இங்கேயும் வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அந்த இதுக்கு சேர்வதற்கு யூபிஎஸ்சி வந்து தேர்வுகள் நடத்துகின்றன. அதுக்கு தேர்வும் உண்டு, இன்டர்வியூவும் உண்டு. அதுக்கு வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும் அல்லது அட்மாஸ்பியரிக் சயின்ஸில் எம்டெக் படிச்சிருக்கணும். எம்எஸ்சி மீட்டியர்லாஜி, அது வந்து இந்தியாவிலேயே இரண்டே இரண்டு பல்கலைக்கழகங்கள் தான் வணங்குகின்றன. ஒன்று வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிற வால்டேர் யூனிவர்சிட்டி, இன்னொன்று கொச்சின் இருக்கிற கொச்சின் யூனிவர்சிட்டி. மற்றபடி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தவர்கள் இதில் வந்து சேரலாம்.
1: சரிங்க சார். இப்போ அவர் இன்னொரு கேள்வி குறிப்பிட்டிருந்தார், 2100 இது நம்மளுடைய வானிலை ரொம்ப மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்றது இன்றைக்கி நியூஸில் படித்ததாக அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அது என்ன சார் இது?
0: வானிலையை பற்றி கணிப்பதற்கு இன்றிலிருந்து அடுத்து வருகின்ற 5 நாட்களுக்கான வானிலையை மட்டும் கணிப்பதற்குத்தான் தற்போதைய அறிவியல் நமக்கு உதவி செய்கிறது. அதற்கு மேலே உள்ள வானிலையை பற்றி கணிப்பதற்கெல்லாம் அறிவியலில் வந்து வழி இல்லை.
1: சரிங்க சார்.
0: அதனால் வந்து 2100 வானிலை மாறும், காலநிலை மாறும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அதனுடைய நிகழ்தகவு மிக குறைவு.
1: சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கினா பழைய நகையா இருந்தாலும் 24-carat இருந்து 9-carat வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1-carat கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22-carat நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23-carat வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
3: தனிஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறதுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நம்பர் 8 வரை மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
5: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
6: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
9: எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோட், மல்லூர், சேலம். போனிக்ஸ் சவுண்ட் பிராக்டிசஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸ்போக்கன் ட்ரைனிங், 100% ரிசல்ட் இன் பப்ளிக் எக்ஸாம், டங் ட்விஸ்டர். எல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், CBSE, வெனந்தூர் மெயின் ரோட், மல்லூர், சேலம்.
10: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
1: பண்பலை யூசிக்கும் நேரம் காலை 9:39. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் எல் நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறையின் முன்னாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே.வி. பாலசுப்பிரமணியன் அவர்கள். சரி, இப்போ நம்ம எல்நினோ இதனால அதிக வெப்பம் இருக்கும், இல்லை நம்ம வடகிழக்கு பருவமழையில் அதிகமான மழை எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படி இருக்குன்னு, குறிப்பாக இந்த எல்நினோ எதனால் உருவாகுது அப்படின்றது எப்படி சார் ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க? என்ன காரணம் சார் இது உருவாகிறதுக்கான காரணம்? நம்ம தானா இல்லை எப்படி சார்?
0: எல்நினோ ஏன் உருவாகிறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை.

0: நம்முடைய வளிமண்டலத்தில் கார்பன் அளவு அதிகரிப்பதால் வளிமண்டலம் சூடாகிறது, அதனால் உலகமே வெப்பமயமாதல் ஆகிறது. இந்த கார்பனை உறிஞ்சுகிற ஒரு முக்கியமான ஒரு நிலை வந்து கடல். கடல் வந்து வளிமண்டலத்தை விட அதிகமான கார்பனை உறிஞ்சுகிறது. அதனால் இந்த சூரிய வெப்பம் கடல் மீது விழுகின்ற போது அதிகமான சூரிய வெப்பத்தை அது உள்வாங்கிக் கொள்வதால் கடல் நீர் வெப்பமடைகிறது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். ஆனால் வந்து ஒரு தெளிவான காரணம் வந்து ஏன் வந்து எல்நினோ இயல்பான நிலை லானினான் மாறி மாறி வருது அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் ஆராய்ச்சியில் தான் இருக்குது, சரியான விடை கிடைக்கவில்லை.
1: சரிங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா,
2: திருப்பூர்லேருந்து பாலன் பேசுகிறேன்.
1: உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் ஐயா.
2: அனைவருக்கும் காலை வணக்கம்.
1: சரிங்க,
2: இப்போ ஒரு சாதாரண கேள்வி தான். எங்களை மாதிரி வயதில் மூத்தவங்க வீட்டில் இருக்கோம், இந்த சூப்பர் இனவுனால எங்களுக்கு சுய கட்டுப்பாடு அல்லது சுய பாதுகாப்பு ஆலோசனைகள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: சரிங்க சரிங்க.
0: அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெரிதாக கவலைப்படும் அளவிற்கு வெப்பம் வந்து அதிகரித்தலாம் ஒன்றும் காணப்படாது. ஆனால் இது வந்து பிப்ரவரி 2027 வரை நீடிக்கும், அதற்கு பிறகு அது இயல்பான நிலைக்கு வருவதற்கு இன்னொரு 6 மாதம் ஆகும். அதனால் நம்முடைய கோடை காலமான மார்ச், ஏப்ரல், மே 2027 வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கூடிய மட்டும் வீட்டிலையே இருக்கணும். வெளியில் போவதாக இருந்தால் வெண்மை நிற உடைகள் அணியணும், வெண்மை நிற குடை எடுத்துகிட்டு போகணும், கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போடணும், குடிப்பதற்கு நீர் எப்போதும் வந்து அதிகமாக வைத்துக்கொள்ளணும், இந்த ஆர்டிஃபிஷியல் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு அது குடிக்கிறத வந்து தவிர்க்கணும்.
1: சரிங்க. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம் அம்மா.
3: ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கம்.
3: சிறப்பா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, நல்ல தகவல்களை ஐயா, நன்றி.
0: எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்ல.
3: தருமபுரிங்க ஐயா.
1: சரிங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா.
3: அதாவது சின்ன குழந்தைங்களை வந்து இயற்பியல் மீது ஆர்வம் வருவதற்கு பெற்றோர்கள் என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல சொல்லி தரணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க ஐயா.
1: சரிங்கம்மா. சரி,
0: இப்போது கவலை என்னன்னா அப்படின்னாக்க, கல்லூரிகளில் கணிதம், இயல்பியல், வேதியியல் போன்ற பாடங்கள் மூடப்படுவது அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கும் விஷயம். ஏன்னா இன்றைக்கு அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் இருக்கணும் அப்படின்னா 2 பேர் கூட வரமாட்டேன்றாங்க, அதனால் வந்து ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் சம்பளம் வீணாக போகிறது, லேபரேட்டரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் வீணாக போகுதுன்ற காரணம் சொல்லி அவங்க மூடுறாங்க. ஆனால் அவ்வாறு மூடுவதால் எதிர்காலத்தில் பள்ளிகளில் அறிவியல் கற்பிப்பதற்கு ஆசிரியர்களே இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படின்றதை அவர்கள் வந்து உணரவில்லை. அதனால் கல்லூரிகளில் மாணவர்களை கணிதம், வேதியியல், இயல்பியல் ஆகிய பாடங்களில் சேர்ப்பதற்கு நாம் ஊக்குவிக்க வேண்டும். பள்ளி மாணவர்கள் இல்லை, சிறு குழந்தைகளுக்கு வந்து பல அறிவியல் கண்காட்சிகள், அறிவியல் நிகழ்ச்சிகள்லாம் வந்து பள்ளிகளில் நடத்துகிறாங்க. நான் அடிப்படையில் சென்னையை சேர்ந்தவன், சென்னையில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதனால் நான் தமிழ்நாடு முழுவதும் அதே போல் நடப்பதாக நினைத்து கொள்கிறேன். அதனால் அவர்கள் அறிவியல் நாட்டமுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் கல்லூரிக்கு வரும்போது தான் அறிவியல் நாட்டம் குறைவாக இருக்கிறது, அதை ஊக்குவிக்க வேண்டும்.
1: தர்மபுரியில் அந்த மாதிரி நிறைய கண்காட்சிகள்லாம் நடக்குது. பெற்றோர்கள் நம்ம தான் வந்து இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லாமல் அவங்கள ஊக்குவித்தாவே குழந்தைங்க நல்லாவே வளருவாங்க. சரிங்க, தொடர்ந்து பேசலாம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும், 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள்

0: கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன் பட்டி, சேலம்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
6: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
5: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
5: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
6: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED TV 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு, சேலம்.

0: பொறுப்பு இந்த செம்மையா இருக்கு.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் காலை 9:47. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம், எல்நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறையின் முன்னாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே.வி. பாலசுப்ரமணியன் அவர்கள். சார், நம்ம எல்நினோ குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்க சூழ்நிலையில இந்தியாவில் இதற்கான ஆராய்ச்சிகள் எந்த கட்டத்தில் இருக்கு, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்?
3: 100 ஆண்டுகளுக்கு முன்பு, அது 1890கள் அந்த சமயத்தில், 1875 இந்திய வானிலை ஆய்வுத்துறை உருவானது. அதற்கு சற்று முன்னதாகவே அது வந்து கில்பர்ட் வாக்கர் என்ற ஒரு வானிலையாளர் இருந்தார். அவர் வந்து துறையின் தலைவராக இருந்தார். அவர் இந்த தென்மேற்கு பருவமழை இந்தியா முழுவதற்கும் மழை தருகின்ற ஒரு மழையாக இருக்கிறது, இதை முன்கூட்டியே கணிக்க முடியும் என்றால், நன்றாக பெய்யும் நன்றாக பெய்யாது வறட்சி நிலவும் என்பதை கணிக்க முடியும் என்றால், நம்முடைய விவசாயிகள் எவ்வாறு தானியங்கள் வந்து உற்பத்தி செய்வார்கள் என்பதை கணிக்க முடியும். ஸோ பொருளாதாரத்தை நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டிருந்தார். அதனால் அந்த தென்மேற்கு பருவமழையை கணிப்பதற்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் வானிலை ஏதாவது உதவி செய்யக்கூடுமா என்பது பற்றி அவர் வந்து ஆராய்ச்சி செய்தார். அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது அந்த பசிபிக் பெருங்கடல் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து காற்று மேலெழும்பி வளிமண்டலத்தில் பயணித்து இந்திய பகுதிகளில் இறங்குகிறது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடித்தார். அதனால் அதுக்கு பேர் வாக்கர் சர்க்குலேஷன், வாக்கர் சுற்று என்று பெயர். அதனால் அப்பையிலிருந்து நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
2: ஓ, சரிங்க சார்.
3: நான் 1875 இன்றைக்குனா எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்கள். ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. பொதுவாக இந்த ஆராய்ச்சிகள் பற்றிய முடிவு என்ன அப்படின்னா, எல்நினோவுக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும், இந்த ஆண்டு எல்நினோ இருக்கிறது என்றால் அது நவம்பர் டிசம்பர் மாதத்தெலாம் இருக்கும், அப்படி இருந்தால் அடுத்த வருட தென்மேற்கு பருவமழைக்கும் நேரடியாக ஒரு ஒன்றுக்கொன்று தொடர்பு குறைவாக இருக்கிறது என்பது தான். ஆனால் வந்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எல்நினோ இருந்தால் அதற்கு அடுத்த ஆண்டு

0: தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும் என்று ஒரு
1: ம்
0: பொதுவான கருத்து வந்துவிட்டது. ஆனால் வடகிழக்கு பருவமழை பற்றி அதை போன்ற ஒரு கருத்து விஞ்ஞானிகளிடத்தில் இல்லை. அங்கே எல்னினோ அதிகரித்தால் இங்கே மழை அதிகரிக்கும், அல்லது லாங்கினோ அது வெப்பநிலை குறைவாக இருந்தால் இங்கே மழை குறையும் என்பது போன்ற ஒரு நேர்மறை தொடர்பு இல்லை. அதனால் எல்னினோ எந்த விதமான வானிலை முன்னெச்சரிக்கைக்கும் ஒரு காரணியாக இல்லை.
1: ஓ சரிங்க சார், சரிங்க சார். இணைப்பில் நேயர் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. நீங்க
2: ஐயா, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு காற்று வலு பெறுவதற்கும் ஒரு காற்று வலு இழப்பதற்கும் எது காரணிகளாக இருக்கு? அது ஒண்ணும் எல்னினோ பாதிப்புகள் வந்துருச்சு, அந்த எல்னினோ பாதிப்புகள்ல நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன

0: சந்திரசேகர் பேசுறேமா.
1: உங்களுடைய கேள்வி கேட்கலாம் ஐயா. நீங்க
0: ஐயா, இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு காற்று வலு பெறுவதற்கும் ஒரு காற்று வலு இழப்பதற்கும் எது காரணிகளாக இருக்கு? அது ஒண்ணும் எல்னினோ பாதிப்புகள் வந்துருச்சு, அந்த எல்னினோ பாதிப்புகள்ல நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்க முடியும்? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா ஐயா?
1: நன்றி, நன்றிங்கம்மா, விளக்கம் சொல்வாருங்க.
2: காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து வலுவிழக்கணும் என்றால் அது வந்து கரையை நோக்கி வரணும், கரையை கடக்கணும். கரையை கடக்கும்போது கரையில் இருக்கிற மரங்கள், கட்டிடங்கள் அவற்றின் மீது அது உராய்ந்து அந்த உராய்வு விசையின் காரணமாக அது வந்து வலுவிழந்துவிடும். கடலில் இருக்கும்போதே கூட அது வலுவிழக்கும். அது எப்படி வலுவிழக்கும் என்றால், இந்த பருவத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பருவத்தில் நிலம் குளிரடைந்து இருக்கும், கடல் வந்து சூடாக இருக்கும். ரிலேட்டிவ்லி தான், ரொம்ப சூடாக இருக்கணும்னு இது ஏதோ 60 டிகிரி இருக்கும் அது வந்து 27 டிகிரி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். இது வந்து 24 டிகிரி இருக்கும், அது 26 டிகிரி இருக்கும் அல்லது 27 டிகிரி இருக்கும், அவ்வளோதான். நிலத்திலிருந்து வறண்ட குளிர்ந்த காற்று அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்குள் புகுந்தால் அதில் வர எனர்ஜி எல்லாம் இந்த வருகின்ற அந்த காற்றை சூடுபடுத்துவதற்கே செலவிழந்து விடும் என்பதால் அதுக்கு மேலே அது வளர்ச்சி அடையாமல் அப்படியே அது வந்து வலுவிழந்து விடும். சரி, இது முதல் கேள்விக்கான
1: எல்னினோ ரிவர்ஸ் இது பண்ண முடியுமா?
2: இது எல்னினோ ரிவர்ஸ் பண்ண முடியும்னா, ஜுரம் அடிக்குது, பாராசிட்டமால் மாத்திரை ஒன்று போட்டுக்கிட்டால் வந்து 2 மணி நேரத்தில் ஜுரம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான இதுவும் நம்மக்கிட்ட இல்லை. அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆனால் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் நாம் வந்து கஷ்டப்பட்டோம் என்றால் ரிவர்ஸ் பண்ண முடியும். என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, மரம் வளர்த்தல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நீரை சேகரித்தல், மழை நீர் சேகரித்தல், அதுக்கு பிறகு சூரிய வெப்பசக்தி, ஒவ்வொரு வீட்டிலும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்கள், ஒரு ஒரு வீட்டிலும் சோலார் சூரிய தகடுகள் பொருத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை அறவே தவிருங்கள். வீட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததுன்னா ஒரு வருடத்தில் எல்லா பிளாஸ்டிக் பொருளையும் நான் வெளியில் தூக்கி போட்டுருவேன், இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. குடம், டப்பா, சமையல் ரூமில் வந்து பாதிக்கு மேலே பிளாஸ்டிக் பொருட்கள் தான் வச்சுருக்கோம். ஸோ பிளாஸ்டிக் பொருள்களே வீட்டில் பயன்படுத்தாதீர்கள். இந்த கடையில் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவோம், அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் கூட நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு வாங்குகிறோம், அது கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாக்க அந்த கவரில் இருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கும் மற்ற பொருள்கள்லாம் போய் விழுந்து நாம் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கை சாப்பிட்றோம். ஆகவே இந்த ஒன் டைம் யூஸான பிளாஸ்டிக் கவர்களை இன்றிலிருந்து பயன்படுத்தாதீர்கள். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாக்க ஒரு 10-15 ஆண்டுகளில் சூப்பர் எல்னினோ மீண்டும் ஏற்படாத வாரம் நம்மால் தடுக்க முடியும்.
1: சரிங்க சார். சரி, இப்போது நம்ம என்னதான் எல்னினோ பற்றி வானிலை மாற்றங்கள், மழை வெயில் இதை குறித்து பேசினாலும், இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை தாக்கம் ஏற்படுத்தும் சார்?
2: ஒருவேளை மற்றவர்கள்லாம் சொல்வது போல ஒரு திடீர் வெள்ளம், பெருவெள்ளம், பெருமழை இந்த 3 மாதங்களில் பெய்கிறது, அதற்கு பிறகு இந்திய வானிலை ஆய்வுத்துறையுடைய கணிப்புப்படி அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து எல்னினோ இருந்தால் அதற்கு அடுத்த வருட தென்மேற்கு மழை பொய்த்து போகும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த தடவை மழை பொய்த்து போய்விட்டது என்றால் நமக்கு மேட்டூரில் தண்ணி வராது, டெல்டா வறண்டு போகும். ஸோ ஆக்சுவல் வறட்சியை நம்ம அப்போ தான் பார்ப்போம். வறட்சி வந்து பல வகைப்படும். வானிலை வறட்சி, மழை பெய்யாமல் 1 வருஷம் இருக்கிறது, அதுக்கப்புறம் நிலத்தடி நீர் வறட்சி, அதுக்கப்புறம் உணவு பஞ்ச வறட்சி. ஸோ இந்த 2வது 3வது ஸ்டேஜுக்கு நம்ம அடுத்த வருடம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன கேட்டீங்க?
1: அதே சார், பொருளாதார தாக்கம் தான் கேட்டேன்.
2: அதனால் வந்து மக்களுக்கு உணவு கொடுத்தல், நீர் கொடுத்தல், இதுக்கே வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதிலிருந்தெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, நான் சொன்னது போல் மழை நீர் சேகரித்தல், சூரிய சக்தியை மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்துதல், குப்பைகளை

0: மக்கும் குப்பை மற்றாத குப்பை அப்படின்னு பிரிக்கிறது, பிளாஸ்டிக் உபயோகத்தை 100% தவிர்த்தல், இதெல்லாம் வந்து செய்வது நல்லது.
1: சரிங்க சார். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. நிறைவு நேயர் வணக்கம். சரிங்க, இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. சார், இப்போது நிகழ்ச்சியின் நிறைவு தருவாயில் இருக்கும். இப்போது எல்நினோ குறித்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, தகவல் சொன்னீங்க, அதற்கான தீர்வுகள் என்னன்னு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மக்கள் இதெல்லாம் எப்படி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளராக நீங்கள் இதெல்லாம் குறிப்பிடுவீங்க சார் நிகழ்ச்சி நிறைவாக?
0: வானிலை பற்றி மக்களுக்கு என்ன கருத்து இருந்தது அப்படின்னாக்கா, இன்று மழை பெய்யும்னு சொன்னால் வெயில் அடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இருந்தது. நான் வந்து ஒரு பேருந்துலேயோ அல்லது ரயில்லையோ பயணம் செய்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவர் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வானிலை ஆய்வு மையத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னா, அவர் என்னை பார்த்து கிண்டலாக சிரிப்பார். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து மக்களுக்கிடையே ஏராளமான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தவறான செய்தி என்று நான் நினைத்தாலும் அந்த செய்தி வந்து மக்களிடையே நன்கு பரவி இருக்கிறது. இந்த செய்தி சரிதானா இல்லையா அப்படின்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. நேற்று கூட என்னை வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு, 2 நாட்கள் கழித்து ஒரு புயல் வரப்போகுதாமே உண்மையா அப்படின்னு ஒருத்தர் ஃபோனில் கேட்டார். இதே போல் என்னை வந்து தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் மூலமாகவும் கேள்வி கேட்பவர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு வருகிறது, இது நல்லது தான். இது ஒரு அறிவியல், இந்த அறிவியலை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது இந்த நிகழ்தகவு அப்படின்னு நான் சொன்னேன், ப்ராபபிலிட்டி, மழை பெய்யும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு 50% ப்ராபபிலிட்டியா, 75% ப்ராபபிலிட்டியா, 100% ப்ராபபிலிட்டியா என்பதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார்.
1: சரிங்க சார், அப்போது அவங்க விழிப்புணர்வு அவங்களுக்கே வருது இல்லைங்களா? சரிங்க சார், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சி இணைந்திருந்து பல்வேறு தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்நினோ விளைவுனா என்ன, அதில் நம்ம என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது, எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகள் என்னென்ன, அதனோட தீர்வுகள் என்னென்ன, மக்கள் எப்படியெல்லாம் அதை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு குறித்த பல்வேறு தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg fully automatic top load washing machine 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் எல்நினோ விளைவுகளும் எதிர்கொள்ள உள்ள வாய்ப்புகளும் என்னும் பொருளில் வளம் வந்தது. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் முன்னாள் வானிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கே.வி. பாலசுப்ரமணியன் அவர்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் 10 மணி. நீர்கள் இனி கேட்கலாம்.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
5: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
6: எல்லாவற்றையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றால் பிரச்சனையே பேசுறதுலதான இருக்கு. இதை எங்க போய் தீர்த்துக்கிறது? புரிந்து கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. பேச்சை குறைத்தால் பிரச்சனை தவிர்க்கலாம், அமைதியாக சொன்னேன் புகழ்மதியிடம். நீங்களும் நல்லாத்தான் சொல்றீங்க.

0: நானும் சரியாத்தான் பேசுறேன், ஆனா எதுக்கெடுத்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னே சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சலித்து கொண்டார் நண்பர் புகழ்மதி. இரு நண்பர்களுக்குள் சண்டையா? பேசி தீர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபமா? பேசி தீர்த்து கொள்ளலாம். இரண்டு நாடுகளுக்குள் கருத்து வேறுபாடா? பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நிர்வாகத்திற்கும் அலுவலர்களுக்கும் இடையே தாவாவா? பேசி ஒரு கருத்தை எட்டலாம். நிலம் வீடு வாங்குவதில் பிரச்சனையா? உரிமையாளரும் வாங்குபவரும் உட்கார்ந்து பேசி ஒரு விலையை முடிவு பண்ணலாம். பங்காளிகளுக்குள் சொத்து தகராறா? உட்கார்ந்து பேசி சமாதானம் செய்து கொள்ளலாம். இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை மட்டுமே ஒரே பதிலாக நாம் வைத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் மூலம் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் அவிழ்க்க முடியா முடிச்சுக்களையும் சரி செய்து விடலாம் என்பதே இதுவரை இருந்து வந்திருக்கிற நியதி. பழங்காலத்திலிருந்து இக்காலம் வரை நாடுகளுக்கிடையே தூதர்களை நியமிப்பதும் தூது அனுப்புவதும் பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக உறவை ஏற்படுத்தவே ஆகும். நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகளை வளர்க்காதவையாக இருக்க வேண்டும். ஆனால் பல பேச்சுவார்த்தைகள் எரிகிற நெருப்புக்கு தண்ணீராக இருக்காமல் எண்ணெயாக இருந்து பிரச்சனைகளை வளர்ப்பவையாகவே அமைந்து விடுகின்றன. கோளாறு பேச்சுவார்த்தைகளிலா இல்லை பேசும் மனிதர்களிடமா? நண்பர் புகழ்மதியிடம் கேட்டேன், பேச்சு பேச்சை வளர்க்குமா இல்லை பேச்சை குறைக்குமா? அவர் என்னிடம் திரும்ப கேட்டார், அது பேசும் மனிதர்களை பொறுத்தது. என்னை கேட்டால் பேசி தீர்ப்பதை விட பேசாமல் தீர்ப்பதே மேல் எனப்படுகிறது என்றேன் நான். அவர் அமைதியாக இருந்து விட்டார். தூதர்களாக இருப்பவர்களுக்கும் சமாதானம் செய்து வைப்பவர்களுக்கும் நிறைய தகுதிகள் தேவைப்படுகின்றன. தேவைப்படும் போது பேசுவது, பெரும்பாலான நேரங்களில் பேசாமல் கண்களால் சைகைகளால் அங்க அசைவுகளால் தகவல்களை தெரிவிப்பது, இதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இலக்கணத்தில் விடாப்பிடியாக உள்ள ஒரு புலவர் ஒரு குளத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு முதியவர் சென்றார். ஐயா ஐயா, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு நீச்சல் தெரியாது, எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று புலவர் கூப்பாடு போட்டார். உடனே முதியவர் குளக்கரை அருகில் சென்றார். ஐயா கொஞ்சம் பொறுங்கள், எனக்கு நீச்சல் தெரியாது, யாராவது நீச்சல் தெரிஞ்ச ஆம்பளை இருந்தா கூப்பிட்டு வர்றேன் என்று மூழ்கி கொண்டிருந்த புலவரிடம் கூறினார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த புலவர் அந்த நேரத்திலும் கூறினார், ஐயா பெரியவரே, நீங்கள் பேசியதில் இலக்கண புழை இருக்கிறது. ஆம்பளை என்று கூறக்கூடாது, ஆண் பிள்ளை என்றுதான் கூற வேண்டும். என்னை உடனடியாக குளத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள், ஆம்பளை பொம்பளை அனைத்திற்கும் அருமையான சொற்களை கற்றுத்தருகிறேன் என்றார். ஆம்பளையாவது பொம்பளையாவது ஆளவிடு சாமி என்று புறப்பட்டு போய்விட்டார் முதியவர். பேச்சு சில நேரங்களில், அதுவும் ஆபத்தான நேரங்களில் நிச்சயம் பிரச்சனைகளை வளர்க்கும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:05. நேர்களை நாம் இணைகிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயம்.

0: இலவசம், வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: நிர்கலையை நீங்கள் கேட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நமது பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள்.

0: நேர்களை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஆயிரத்தி பத்து காணிலிருந்து நந்தினி பேசுகிறேன். பிரியமான தோழி என்ற படத்திலிருந்து காற்றை பூங்காற்றை பாடல் வழங்குங்கள்.

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: 10:12 நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலிருந்து ஷாகிர் பாஷா பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் சொக்கத்தங்கம் படத்திலிருந்து என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு என்ற பாடல் போடுங்கள். நன்றி.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் காலை 10 மணி 17 நிமிடம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிர்லய நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: தருமபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். முருகானந்தபுரத்திலிருந்து தெய்வானை பேசுகிறேன். என்ஆசை மச்சான் படத்திலிருந்து ஆடியில் சேதி சொல்லு என்ற பாடல் ஒளிபரப்பவும். நன்றி, வணக்கம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: 10:24 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: வணக்கம் என் இனிய அன்பு சொந்தங்களே, நான் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் திங்களூர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் டெய்லர் பேசுகிறேன். பூமகள் ஊர்வலம் படத்திலிருந்து நான் தாயென்று ஆகும் முன்னரே பாடல். நன்றி, வணக்கம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்களை, நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேகிரின் குரல் பதிவு.
2: பண்பலைக்கு வணக்கம். முல்லாபுத்தூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். எனக்கு வந்து சச்சின் படத்திலிருந்து கண் முன்னே பார்க்கும் போதே சாங் வேணும்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், தருமபுரி மாவட்டம் பாளையமுதலிருந்து முருகன் பேசுகிறேன். படம் பாட்சா பாடல் தங்கம் மகன் என்று சிங்க நடை போட்டு வந்த அந்த பாடல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.

0: காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: நேரம் காலை 10:42. நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
4: ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து முத்துமாரி பேசுறேன். கண்டாங்கி கண்டாங்கி சாங் ஜில்லா மூவிலிருந்து போடு.

0: 10:47 நிமிடம் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: ஐயா வணக்கம், நாங்கள் காரிமங்கலம் வட்டம் செட்டிப்பட்டி பிரித்திகா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பிச்சைக்காரன் படத்திலிருந்து 100 சாமிகள் இருந்தாலும், அந்த பாடல் வேணும் ஐயா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: நேரம் காலை 10:50. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: என் பேர் செல்வம், மேல்நாய்க்குமட்டி. கேப்டன் பிரபாகர் படத்துல பாசமுள்ள பாண்டியன் பாட்டு.

0: நேர்களை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேகிரின் குரல் பதிவு.
1: ஏ கொல்லல்லி புதூர்ந்து ஞானசேகரன் டிரைவர் பேசுகிறேன். எனக்கு வருஷமெல்லாம் வசந்த படத்திலிருந்து எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல் வேணும். நன்றி.

0: நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இதுவரை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மன நிறைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவிப்பாளர் சுபாஷ். நன்றி நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் முற்பகல் 11 மணி. நேர்களை நீ கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும். கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நாம வேர்க்கடலை அத்திப்பழ சுண்டல் செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். என்னது சுண்டலா? இப்போதாங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது, சுண்டல்லாம் நிறைய சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருந்தது, உடலெல்லாம் வலுவாக இருந்தது அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வேர்க்கடலை அத்தி

0: உப்பில் சுண்டல் செய்கிறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக மூணு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க நமக்கு. ஒன்று காலையில் சாப்பிட்றது, ரெண்டாவது மதியம் சாப்பிட்றது, மூணாவது நைட்டில் சாப்பிட்றது. சாப்பிட்றதுனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு உணவாக வேர்க்கடலை அத்திப்பழ சுண்டலில் செய்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்? பச்சை வேர்க்கடலை ஒரு கப்பு வேணுங்க, உலர் அத்திப்பழம் மூணு வேணுங்க. இந்த மூணையும் பொடி பொடியாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவிய தேங்காய் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேணுங்க. அடுத்தது கடுகு 1/2 டீஸ்பூனுங்க, உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க, வெங்காயம் 1 சிட்டி எடுத்துக்கோங்க, நெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சில பேர் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் குறைவாக சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை எப்படி செய்யணும்? இந்த வேர்க்கடலை இருக்குது பார்த்தீங்களா, வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையை கழுவி 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சு அந்த நீரை வடித்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாணலியை எடுத்துக்கோங்க, அதில் நெய்யை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிக்கலாங்க. தாளிச்சதுக்கப்புறம் வேக வச்ச வேர்க்கடலை, அதுக்கப்புறம் நறுக்கிய அத்திப்பழம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கடைசியாக இந்த துருவிய தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை மேலே அப்படியே பரபரான தூவி இறக்கினீங்கன்னா சுவையான வேர்க்கடலை அத்திப்பழ சுண்டல் தயாராகிடுச்சுங்க. இந்த வேர்க்கடலை அத்திப்பழ சுண்டலை எப்போ சாப்பிட்லாம்? நீங்கள் மட்டும் கொடுத்து பாருங்கள், எப்போ வேணாலும் நான் சாப்பிடுங்க அப்படின்னு சில பேர் நினைக்கிறது எங்களுக்கு கேட்குதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த வேர்க்கடலை சாப்பிட்றனால நம்ம உடலில் ஏற்படும் நன்மைகள் என்னென்னு அதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் அதிக புரதச்சத்து இருக்குதுங்க. இறைச்சி மற்றும் முட்டையை விட அதிக அளவு புரதம் வேர்க்கடலையில் இருக்குதுங்க. இதில் உள்ள நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுதுங்க. இதனால் நம்முடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்குங்க. மேலும் நரம்பு செல்களை தூண்டி ஞாபக சக்தியை மேம்படுத்தும். அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுதுங்க இந்த வேர்க்கடலை. இதனால் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் பாதுகாக்கப்படுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் புரதம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு விரைவாக உயர்வதை தடுக்குதுங்க. இதனால் சர்க்கரை அளவு கட்டுப்பாடோடு இருக்குங்க. வேர்க்கடலை சாப்பிட்டா வயிறு நீண்ட நேரம் நிறைந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு தருங்க. இதனால் அதிக அளவு சாப்பிடுவது தவிர்க்கப்படுங்க. கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்பை வந்து வலுவாக்குங்க. உடலுக்கு இத்தனை நன்மைகள் தரும் வேர்க்கடலையை நாம் தினந்தோறும் சாப்பிடுவது உடலுக்கு நன்மை உண்டாகுங்க. அதனால் யோசிக்காமல் தினந்தோறும் வேர்க்கடலை அத்திப்பழ சுண்டலை சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் நாக்கோட சுவையும் மேம்படுத்திக்கோங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
3: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம். தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
3: தனிஷ்ல தங்க நகைகளை அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நம்பர் 8 வரை மட்டும் தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: அணில் ரவை வழங்கும் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக வளம் வரும். அதுக்கு முன்னாடி
4: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தி உலா.
5: ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆதி சக்தி அவள் பெரியவளே.
4: இன்று நவ துர்க்கைகள் ஆலயம்.
5: துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்க்கையம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம்.
5: ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே, தாய் போல் நம்மை காப்பவளே.
6: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சிவஸ்ரீ கணேசையர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்காவில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில் தலைமை அர்ச்சகராக பணிபுரிகின்றேன். இத்திருக்கோயிலானது இந்து சமய அறநடைத்துறையின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப பாரம்பரியமான வரலாறு அந்த கோயிலுக்கு உண்டு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள் மட்டும் நீ பார்க்க முடியும். நவ துர்க்கைகள் அப்படின்னு சொல்கிற நவசக்திகள் இந்த ஆலயத்தில் வந்து விக்கிர வடிவில் இருக்கிறாங்க. அது போக மூலவர் மூலஸ்தானத்தில் துர்க்கையம்மன் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. இங்கே மட்டும்தான் சாந்த துர்க்கையாக அமைதிய வடிவாக மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஸ்தல வரலாறு, ஒரு சிறப்புன்னு நம்ம ஆலயத்தை சொல்லலாம். அந்த அம்பாளை சுற்றி கோஷ்டம் சொல்லக்கூடிய பரிவாரமாக நவ துர்க்கைகள் வீட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல துர்க்கை, ஸ்தல துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, அக்னி துர்க்கை, ருத்ர துர்க்கை, சூழ்நி துர்க்கை, பிரம்ம துர்க்கை, வன துர்க்கை, மகா துர்க்கை அப்படிங்கிற நவசக்திகள் இங்கே இருக்கிறது ரொம்ப சிறப்பு.

இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தோம்னா சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியும் லட்சுமி நரசிம்மரும் ஒரே கல்லால் வடிவமைச்சு ஒரே அமைப்பில் இருக்கிறாங்க. அதுபோக நவகிரகங்கள் வந்து பார்த்தோம்னா தம்பதிய சமேதமா, அது போக காலபைரவர், காலபைரவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64 வடிவங்கள் உண்டு அவரோட பேரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயஸ்ரீ காலபைரவர் அப்படிங்கிற பேரில் இங்கே எழுந்திருக்கிறார். விஜயம்னாவே வெற்றி. கோயிலில் வந்து கொடிமரம் உண்டு, கொடிமரம் இருந்தாவே கண்டிப்பாக உற்சவங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தில் 2 வகையான உற்சவங்கள், ஒன்று ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம், திருவாடிப்பூரம்னு சொல்லுவோம். அடுத்து விமரிசையாக நடக்கூடிய பண்டிகைன்னு சொல்ல போனால் நவராத்திரி. நவராத்திரி வந்து நம்ம தெரியும் 9 நாள், விஜயதசமியுடன் சேர்த்து 10 நாளாக மிக சிறப்பாக கொண்டாடுவோம். நவராத்திரி ஆரம்பிக்கப்படும் பொழுது சிறப்பாக கோ பூஜையிலிருந்து ஆரம்பித்து கொடிமரத்தில் கொடி இல்லை கொடிமரம் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு கையோட வந்து பார்த்தீங்கன்னா கொழு, நவராத்திரி வந்து கொழு தானே சிறப்பு. அந்த கொழு படிகள் அமைச்சு தெய்வத்தில் என்னென்ன வடிவங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களும் அந்த கொழுவில் இடம்பெறும், சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அதே மாதிரி காலை மாலை இரு வேளையிலும் பக்த பெருமக்கள் வந்து காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அம்மனுக்கு மிக பக்தி சிரத்தையுடன் 10 நாட்கள் விரதம் இருந்து விழா கொண்டாடுறாங்க. அது ஒரு சிறப்பான சமாச்சாரம். இந்த குழுவில் வந்து பார்த்தோம்னா அனைத்து தெய்வங்களும் விநாயகர்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட ரசாவதாரங்கள், அம்மனோட 108 அம்சங்கள், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இடம்பெற மாதிரியான விக்கிரங்களை நாங்கள் பண்ணி மக்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில், ஒரு விக்கிரத்தை பார்த்தாவே இது இதுதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சக்கூடிய வகையில் எளிதாக நாங்கள் அமைச்சிருப்போம். அதெல்லாம் சிறப்பு. நிறைய குழந்தைகள் வந்து அன்றைக்கி விஜயதசமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து அறிவித்தல், ஸ்கூலில் கொண்டு போய் படிக்க சேர்த்துறவங்க குழந்தைகளை கூட்டு வருவாங்க, அவங்க நாங்கள் வரிசையாக உட்கார வச்சு அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் எழுத்து அறிவிப்போம். முறையான எழுத்து அறிவிச்சு பண்ணி கொடுத்து அவர் கொண்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. அந்த நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறும். இப்படி எல்லாம் சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தை வந்து அனைவரும் தரிசித்து அம்மனோட பேரில் பெரும்படி மனதார வாழ்த்துகிறோம்.

எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபு. நான் இந்த கோயிலுக்கு வந்து வருகை தரும் ஒரு பக்தர். இங்கேருந்து இந்த நவராத்திரி கொலுவானது ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதில் துர்காஷ்டமியானது அம்மனுடைய பிறந்த நாளாக வந்து கும்பிட்றாங்க. அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த 9 நாளைக்கு 2 காலமும் அபிஷேகமாகும். நம்ம எந்த காரியத்தை நினச்சி வரோமோ அந்த காரியமானது ஜெயமாயிரும். நவராத்திரி 9 நாளும் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்களே பூஜையில் வச்சு திருப்பி வந்து அவங்களே எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த காரியமும் நினச்சி ஜெயமாகணும்னு வரீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள்னது ஜெயமாகும். அதாவது இந்த நவராத்திரி உற்சவத்தன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு காரியமானது நிறைவேறாமல் இருக்கும். அவங்களுக்கு நிறைவேறும் பட்சத்தில் கல்யாணம் ஆகாதவங்க வந்து கல்யாண செட்டு கொடுக்கறது, மண்டபத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணுங்கிறவங்க வந்து சந்தான லட்சுமி கொண்டு வந்து கொடுக்கறது, அதே மாதிரி வீடு மனை அந்த மாதிரி கட்ட முடியாதவங்களுக்கு அதுக்கு இது கிடைக்கிறதுக்கு அந்த வீடு மனை அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணி திருப்பி வீட்டில் கொண்டு போய் அதை வச்சு பூஜை பண்ணி அவங்களோட காரியம் நிறைவேற வரைக்கும் அதை வச்சு பூஜை பண்ணலாங்க. அது ஒரு நவராத்திரி ஒரு சிறப்பு.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணன். தாராபுரம் அமைந்துள்ள மாகாளியம்மன் என்ற துர்கையம்மன் திருக்கோயில். துர்கையம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் ஆடி பூரம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. நவராத்திரி என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் வந்து நம்ம கோயிலில் வந்து தசரா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நகர் ஊர்வலம் போவாங்க. நகர் ஊர்வலம் வந்து இந்த துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணு அம்சமும் வந்து துர்காவை வந்து அபிஷேகிச்சிருக்காங்க. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து நாள் விரதம் இருந்து என்ன நினைக்கிறோமோ அந்த கடைசி நாள் வந்து அம்மா வந்து நிறைவேற்ற வைப்பாங்க.
1: வணக்கங்க. தாராபுரம், எங்கள் பேர் பாக்கியலட்சுமிங்க. இங்கே துர்கம்மா கோயிலில் நவராத்திரி சிறப்பு பூஜை நல்லா பண்ணுவாங்க. எல்லா குழுவும் வைப்பாங்க. எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே சிறப்பாக வைப்பாங்க. எதுவுமே இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. நாங்கள் வருஷம் வருவோம் குழுவுக்கு வந்து கலந்துக்குவோம். நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி விளக்கு பூஜையும் வைப்பாங்க வருஷம் ஆடி மாதத்தில். அதையும் வந்து நாங்கள் கலந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் விளக்கு பூஜைக்கு வந்தோம் ஆடி மாதத்துக்கு. நல்ல சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க. இங்கே சிறப்பாக நல்லா இருக்கு.
2: வணக்கம். என் பேர் வந்து வீரலட்சுமி. இங்கே தாராபுரத்தில் இருக்கிற துர்கையம்மன் கோயிலில் நவராத்திரி மிக சிறப்பாக நடக்குங்க. நான் வந்து முதல் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்துட்ருக்குறேன். வருஷம் வருஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலையை வந்து பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நவராத்திரி ஒம்பது நாளுமே தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு போவோம்.

0: படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம்.
1: அணில் ரவை பழங்கும் பூவியை பெண் பூவி இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போம். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
4: सुनती हो, कमाल ही हो गया।
5: क्या हो गया ऐसा?
4: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
5: ये कमाल कैसे हो गया?
4: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
5: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
4: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
6: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
7: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர்.
9: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
12: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
13: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
12: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
13: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
12: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
13: தனஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
14: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11:21. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக வலம் வரும். தோழர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தங்களுக்கு விருப்பமான படலை கேட்டு ரசிக்கலைங்கள். புஷ்பம் 43, 42 என்ற முன்னணிப்பினுடன் 24, 40, 30 மற்றொரு இலக்கையினாக 94, 86, 81, 10, 25 இதை அறிமுக தோழர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழர்கள் அளிக்க புஷ்பம் 43, 42 என்ற முன்னணிப்பினுடன் 24, 40, 31 மற்றொரு இலக்கையினாக 94, 86, 65, 20, 25. பாவியர் விருப்பம் அனுப்பிழனையும் தோழி, வணக்கம்.
15: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரியோடி, எம் ராஜ் பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் தரலாம்?
15: ஆகாய கங்கை படம்.
1: சரிங்க,
15: மேகதீபம் பாடலுங்க.
1: இதோ அந்த பாடல். நன்றிமா.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தோழிகளே, உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணுமா? அப்போ 043-42-24-40 மிஷர்களுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்தி அழையுங்கள். மற்ற தோழிகள் அழைக்க 043-42-24-40-31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக இணைப்பில் இணையும் தோழி, வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்மா.
4: ஹலோ, நாங்க ராஜா கொல்லப்பட்டி பக்கம் மோகன் கோட்டாயிலிருந்து பேசுறோங்க மேம்.
3: ஆமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.

0: அணில் ரவை வழங்கும் பூவி பெண்பூவை நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. நிகழ்ச்சியில நவராத்திரியை முன்னிட்டு பூம்புகார் சார்பில் குழு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா இம்மாதம் 31ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை பூம்புகார் விற்பனை நிலையம் 108 அண்ணா சாலை சென்னை 602 என்ற இடத்தில் நடைபெற்று வரும். அனைத்து குழு பொம்மைகளுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடியும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சென்னை ஆழ்வார்பேட்டை சங்கரஹாலிலும் குழு பொம்மைகள் மற்றும் அனைத்து கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நடைபெற்று வருகிறது. எனவே இதை பொதுமக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவி பெண்பூவி நிகழ்ச்சி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களமங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இன்னைக்கு பூவி பெண்பூவி பாவேர் விருப்பமாக வளமந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அனுப்பில் இணையும் தோழி வணக்கம். வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் தரலாம்?
1: காசி படத்துல இருந்து காசிக்கு போனன்ற ஒரு பாட்டு வருமா?
0: சரிங்க சரிங்க, பழைய பாடல் சொல்றீங்க. காசி படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் உங்களுக்காக நான் தரமா.

0: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
1: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
0: தனுஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறானிக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
1: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
4: பொன்புலை யோசித்துக் கொண்டிருக்கும் நேரம் முற்பகல் 11:40. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேர் விருப்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நினைப்பில் இணையும் தோழி, வணக்கம்.
5: வணக்கங்க, காலை வணக்கம்.
4: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: தர்மபுரி மாவட்டம் நல்லமல்லி வட்டம் ஊத்துப்பழத்துல வெண்ணிலா பேசுறேங்க.
4: அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் தரலாம்?
5: கேரன் பாதியின் படம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் தந்துடலாமா? நன்றி நன்றி. அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, ஓவியம் மற்றும் சிற்பக்கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலைநூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா 10,000 ரூபாய் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். விண்ணப்ப படிவங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குநர் கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6,08 என்ற முகவரிக்கு வருகின்ற 20ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் வெண்ணிலா அவங்க கேட்ட பாடல் ஜெயரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் விஷம் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமலைக்கு வழங்கும் பூவி பேன் பூவி இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் விஷம் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டாடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
5: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
4: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாம்.
3: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பிள்ளையும் தோழி வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வத்தன் மலை அடிவாரத்துல சௌதாமணி பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: படம் எங்கள் தம்பி.
0: சரிங்க,
1: அதுல நல்ல ஒரு பாட்டு கொடுத்துருங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல். நன்றிம்மா.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: பவே விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய இணைப்பில் அணையும் நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சொல்லுங்க, என்ன பாடல் தரலாம்?
3: கிழக்கு சீமையில இருந்தா நல்ல பாடலா போடுங்க.
1: கண்டிப்பா உங்களுக்காக.

ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாவையர் விருப்பம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவி பெண் பூவி நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு தோழிகளுக்கும் நிலையம் சர்வாக நன்றிகள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்கலாம் நமது பண்பலைகள் தொடர்ந்து புலம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்று பகல் 12:10 உங்கள் களம் புதிய தடம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியை சார்ந்த இளம் தொழில் முனைவோர் சி வீரமணி அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் நிகழ்ச்சியில் அறிவிப்புகள் தொடர்ந்து மில்லிசை ஆகியன பலம் வரும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நீயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம். நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் என் தனஞ்செழியன் அவர்களுடன் நேர்முகம். 2:30 பூங்கொத்து. 3 கட்சபைக்கில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக புஷ்பம் 43, 42, 24, 40, 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல் பாடலோட புஷ்பம் திரைப்படம் உங்களுடைய பெயர் உற்பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கட்சபையில் கலக்கல் பாடல்களாக இன்று பிற்பகல் 3 மாலை 4 விடை தேடும் வினாக்கள். 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபோன் என்ஷல்கர் வழங்கும் நாளும் நலமுடன். 5:50 மாலை தென்ஷல். மாலை 6 தருமபுரி ராதே கிருஷ்ணாஜ் வல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கும், 6:45 வானிலை.

0: அறிக்கை 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரு இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்ட செய்திகளாக வளம் வரும். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். இரவு 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட் ஆகியன டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட இளைஞர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நமது பண்பலையில் தொடர்ந்து வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பும், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்கு இம்மாதம் 18 வரை விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அல்லது பொது இசேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள், விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டிடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், 600 ரூபாய்க்கான உரிம கட்டணத்திற்கான அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்பு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டிடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நீள வரைபடம் ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். உரிம கட்டணம் 600 ரூபாய், இணையவழி விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். 18 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Mr. Modi said, India's progress is rooted in collective growth and shared opportunities. He said the power is not just the ability to move ahead, but it is also the ability to empower others. He said in the present era, digital power has emerged as one of the key drivers of this transformation and playing a significant role in advancing this vision. Mr. Modi stated that digital power has opened up greater opportunities for India.
2: Innovation ki power bhi aisi hi hai. Ek idea ko product mein badalna, ek problem ko solution mein badalna, ye apne aap mein ek badi kshamta hai. Lekin jab yeh avsar samaj ke adhik se adhik logo ko milta hai, to shakti ka santulan banta hai. Aur iska prabhav kai guna badh jata hai. Bharat ki startup journey इसी बदलाव का उदाहरण है।
1: The Prime Minister said the government's constant endeavor is to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well. Mr. Modi highlighted that India had lifted 25 crore people out of poverty over the past decade.
2: पावर के पर्पज पर जो फोकस है यही सोच गवर्नेंस में भी जरूरी है सरकार के पास अथॉरिटी है लेकिन इसका उद्देश्य ये नहीं होना चाहिए कि देश का नागरिक सिस्टम पर ही निर्भर हो जाए बल्कि इसका मकसद ये होना चाहिए कि देश के नागरिक सक्षम हो सशक्त हो और भारत इसी रास्ते पर चल रहा है इसी रास्ते पर चलते हुए भारत ने बीते एक दशक में 25 करोड़ लोगों को गरीबी से बाहर निकाला है

0: India is hosting the first Bay of Bengal Initiative for Multisectoral Technical and Economic Cooperation, BIMSTEC, Home Minister's meeting in New Delhi. Union Home Minister Amit Shah has said this historic meeting underscores the shared resolve to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats. He noted that the nations remain committed to building a safer, stronger, and more secure BIMSTEC region through decisive coordination. The Delhi police has detained CJP leader Saurav Das and Ashutosh Ranka, who were trying to sneak into the Jantar Mantar in the national capital. Delhi police had yesterday removed Jantar Mantar as a designated protest site. The three new protest and demonstrations venues are Ramlila Ground, Murari Ground and CBD Ground in East Delhi. Canadian Foreign Minister Anita Anand will be on a two-day visit to India from today. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary tomorrow. In Nepal, more than 100 foreign trekkers are stranded at various locations after flooding over the weekend swept away hiking trails and bridges in the country's central region. Authorities rescued 321 people, including 12 foreigners today, after a pre-dawn landslide in Gorkha district about 100 kilometers west of Kathmandu blocked the Buri Gandaki River, triggering downstream flooding. The army said rescue operations would continue tomorrow, even as the river's water level receded. Denmark Open Badminton Tournament kicks off in Odense today. PV Sindhu will take on An Se-young of South Korea in the women's singles round of 32 match, while Tanvi Sharma will be up against Natsuki Nadeira of Japan today. Ashmita Chariha, Devika Sehwag and Unnati Hoda will play their pre-quarterfinal matches tomorrow. In men's singles, Lakshya Sen and Kidambi Srikanth will be in action today in the round of 32 matches. Benchmark domestic equity indices were trading around 0.6% up in the forenoon session today. The Sensex rose 433 points to 72,357. While the Nifty gained 126 points to 22,490 when reports last came in. On the sectoral front, IT, FMCG and Realty were leading the gains. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, கிற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:10.
2: என்ன
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
7: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ, ஃப்ரீ ஃப்ரீ.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய உங்கள் களம் புதிய தடம் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியைச் சார்ந்த இளம் தொழில் முனைவோர் சி. வீரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஜே. மாரிமுத்து.
10: பொதுவா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உணுக்களை ஒத்துக்கொள் என்ற நாமக்கல் கவிஞர். இன்றைய நவீன உலகில் கல்வி வெறும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான கருவி மட்டும் இல்லாங்க, அது சொந்தமாக சிந்தித்து ஒரு புதிய பாதையை உருவாக்குவதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். படித்து முடித்த நிறைய இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாறுவதா சுய தொழில் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப அரசாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைப்பது பெரும் சவாலாக

0: இருக்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து படிப்பை முடித்துவிட்டு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் திணறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் சுயதொழில் செய்வது இளைஞர்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் நாட்டோட வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒரு சிறந்த தீர்வாகவும் அமையும். அன்பு நண்பர் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களாக சுயதொழில் செய்து வந்திருக்கிறார். அவர் என்ன படித்தார், எங்கே படித்தார், எப்படி இந்த தொழிலுக்கு வந்தார், என்ன தொழில் செய்கிறார்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக அவர்கிட்ட பேசுவோம். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: எத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்குங்க? இங்கே
1: பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தாங்க.
0: என்ன படிச்சீங்க, எனக்கு பள்ளிக்கூடம் எங்கே படிச்சீங்க, கல்லூரி எங்கே படிச்சீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேங்க. நான் படித்தது வந்து பாப்பார்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல், தியாகி சுப்பிரமணிய சிவா கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். யூஜி முடித்தது வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கோயம்புத்தூருங்க. பிஜி வந்து பூண்டி புஷ்பம் தஞ்சாவூரில் படித்தேங்க. பிஎட் வந்து இங்கே தர்மபுரியில் பண்ணாங்க. எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இப்போ நான் 2 இயர்ஸாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க.
0: இப்போ என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க?
1: இப்போ வந்து நான் பல ஹோல்சேல் ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கேங்க. சரிங்களா, ஹோல்சேல் ஃப்ரூட் ஷாப் வந்து ஏசி குடோன் வச்சுட்டு பழம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேங்க மக்களுக்கு, பல கடைகளுக்கு.
0: எம்எஸ்சி பிஎட் படித்தவங்க பொதுவாக இல்லாமல் ஏதாவது டீச்சிங் ஃபீல்டு போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு டியூஷனாவது எடுத்தால் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. எப்படி நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த பழ வியாபாரத்துக்கு வந்தீங்க?
1: இல்லை, அதுவும் நான் டீச்சிங் லைனும் போனேங்க, அதுலேயும் கொஞ்சம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பேங்க் செக்டர் போனேன், அதுவும் போனேன். என்னோடய மாமா வந்து பழக்கடை வச்சிருக்கிறாருங்க ஆல்ரெடி, அது மூலயமா செய்து வைக்கலாம் அப்படின்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணதாங்க. அதே இப்போ போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு.
0: உங்கள் மாமானு அவர் எத்தனை வருஷமாக வச்சுருக்காரு?
1: அவர் பன்னாட்டில் சின்ன வயசுலேருந்தே அவர் பழக்கடை தான் வச்சுருக்கிறாரு. அவர் வந்து பனானா மட்டும் பண்ணிட்டுருக்கிறாரு, நான் வந்து எல்லா பழமும் பண்ணிகிட்ருக்கேங்க.
0: சரி, டீச்சிங் ஃபீல்டு போனீங்க, அதுக்கு பிறகு அதில் போதுமான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க் செக்டர் பண்ணுங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த பேங்க் வேலை இல்லை டீச்சிங் இந்த மாதிரி ஃபீல்டெலாம் வேணாங்க, எனக்கு எதிர்பார்த்த அந்த இக்கனாமிக்கலாம் என்னால் வளர முடியல சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்ஸுக்கு எந்த சுச்சுவேஷன் இங்கே உங்களுக்கு இந்த பக்கம் வந்தீங்க?
1: ஆக்சுவலாக உண்மையே சொல்லணும்னா, நான் வந்து என் ஃபேமிலிக்காக தான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க. எனக்கு வந்து 2 குழந்தை, ரெண்டுமே பையன். முதல் குழந்தை பிறந்த ஒரு 1 இயராங்க. 1 இயரில் வந்து நான் வந்து மார்னிங் வந்து 5:00 ஜாபுக்கு போயிடுவேன், ஈவினிங் நைட்டு வந்து 10 மணி தான் வருவேன். அந்த மாதிரி வேலை எனக்கு. அந்த மாதிரி டைமில் என்னோடய பையன்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரொம்ப யோசித்து பார்த்து ஒரு முடியாத சூழ்நிலை, சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும், ஜாபாக பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணேன் நான். ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இதில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: ஏன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக தான்.
1: ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சிங்க, இப்போ பழகிடுச்சிங்க. இப்போ 1 பையன் பிறந்தா, பையன் கூட ஒய்ஃப் கூட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்குங்க.
0: மற்ற தொழிலை பொறுத்தவரைக்கும் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கெட்டு போகாது, கொஞ்சம் அதோட எக்ஸ்பிரி டைம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பழங்கள் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் 2-1 நாள் நம்ம புதுசாக எல்லாத்தையும் மூவ் பண்ண வேண்டியது இருக்கும், சேல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எப்படி அந்த பழங்கள்லாம் வந்து என்ன மாதிரி பழங்கள்லாம் விற்கிறீங்க, எங்கே வாங்குறீங்க?
1: பழம் அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க, பழம் வந்து கெட்டு போயிடும். நான் வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. நான் வந்து பழம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபுல்லுமே பெங்களூர் பெரிய மார்க்கெட்டுங்க. நான் வந்து ஏசி குடோன் போட்டு வச்சுருக்கிறேன் சரிங்களா. அதில் வந்து டம்ப வச்சுட்டு பழங்களுக்கு கடைங்க லோக்கலில் இருக்கிற கடைங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். அவங்க என்ன 2 பொட்டி 3 பொட்டி அந்த மாதிரி எடுப்பாங்க. நம்ம ரீட்டெயில் வச்சால் தான் நம்ம கெட்டு போவோம், ஹோல்சேலில் அப்படியே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏசி வச்சுருக்கனால கொஞ்சம் ஒரு பழம் கெடாமல் இருக்குங்க, அதை எடுத்து வெளியே போட்டால் தான் கெடும். ஏசி வச்சுருக்கனால பழம் ஒன்றும் கெடாமல் இருக்குதுங்க.
0: என்ன மாதிரி பழங்கள்லாம்?
1: எல்லா பழமும் பண்ணுறாங்க, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி, எல்லா வகையான பழமும் வச்சுருக்குறோம். நாங்கள் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி, அது சீசன்னா இப்போ இப்போ ஆப்பிள் சீசன் போயிட்டுருக்கு, அடுத்தது திராட்சை சீசன், மேங்கோ சீசன் வரும்போது ஃபுல்லாக மேங்கோ தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க.
0: எங்கே வாங்குறீங்க அந்த பழங்கள்லாம்?
1: அது மார்க்கெட் தாங்க, பெங்களூர் மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட்டுங்க. ஒஸ்கூர் மார்க்கெட்னு ஒன்று, அது ஃபுல்லாக ஒரு 500 கடைங்க ஷாப் இருக்கும்
0: சரிங்க.
1: அங்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்க அந்த காஷ்மீர் அங்கேருந்து லாலில் கொண்டு வந்து, நாங்கள் இங்கேருந்து என்னோடய ஓன் வண்டி இருக்குது, நான் ஓன் வண்டி வச்சுருக்கேன், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம்.
0: பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எப்படி, வாரத்துக்கு போவீங்களா இல்லை டெய்லியும் கூட போவீங்களா?
1: இல்லை, வாரத்துக்கு 2 டைம்ஸ் போவேன். வாரத்துக்கு 2 டைம்ஸு இங்கே நமக்கு வந்து ஏன்னா ஏசி இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 டைம்ஸ் போயிட்டு இங்கே காலியானவொடனே மறுபடியும் போயிட்டு வந்துடும். இல்லை, ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் கூட போவோங்க. வெயில் சீசனாக இருக்கும்போது அந்த ஜூஸ் போடுறது அதெல்லாம் வந்து அதிகமாக போயிட்டுருக்குங்க. அப்போ வந்து கொஞ்சம் டெய்லியும் கூட போகிற மாதிரி இருக்கும். மக்களோட இதை பொறுத்து தான், தேவைகளை பொறுத்து தான் நம்மளோட இதை அதிகரிக்கும். இப்போ இந்த குளிர் காலத்தில் வந்து ஜூஸ் இழுக்காது, ஜூஸ்லாம் போகாதுங்க, பழம் வாங்க மாட்டாங்க. அப்போ போனது கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. அந்த கொஞ்சம் இந்த மே மாதம் ஜூஸ் அதில் வரும்போது நல்லா ஜூஸ் போடும்போது ஃபுல்லாக போய் அது ரெகுலராக டெய்லி போகிற மாதிரி கூட இருக்குங்க. டெய்லி கூட போயிட்டு வருவாங்க.
0: இப்போ நீங்களும் டிரைவ் பண்ணி தான் போவீங்க?
1: இல்லை, நான் என் ஓன் வண்டி, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். என் கூட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. நானே

0: எல்லாம் நானே ஓன் வண்டி வச்சிருக்கிறேங்க, நானே வச்சுட்டு நானே இதை பண்ணிடுவேன்.
1: இப்போ பொதுவாக எல்லா பல வியாபாரிகளும் ஹோல்சேல் பல வியாபாரிகள் எல்லாருமே பெங்களூர் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம தருமபுரியில் இந்த ஏரியாவில் வாய்ப்புகள் குறைவிருந்து வாங்க முடியுது
0: இல்லைங்க. தருமபுரியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் இப்போ அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் இல்லைங்க. தருமபுரியில் விற்கிறவங்களே வந்து இதெல்லாம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க அங்கே இருக்கவங்க வந்து அங்கே லோடாக காஷ்மீர்லேருந்து வர வச்சு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க.
1: எங்கள் விளைச்சல் இருக்குது அங்கே
0: அங்கேருந்து டேரெக்டாக வாங்கிடுவாங்க. நம்ம வந்து இப்போ அவங்க வந்து பெரிய ஒரு லாரி பெரிய ஆப்பிள் பாக்ஸ் ஒரு 1500 பாக்ஸ் வருங்க ஆப்பிள். நம்ம இந்த 1500 பாக்ஸ் நாம் எடுத்து வைக்க முடியாதுங்க. அவன் வந்து அங்கே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டுருக்கான். நம்ம அங்கே வேணுன்ற அளவுக்கு நம்ம 500 பாக்ஸ் 200 பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம அதுக்கு மாரி விற்றுக்கிறோங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி கிடையாதுங்க. அது பெங்களூர் மார்க்கெட்டில் மட்டும்தான் அது ஒரே இடத்துல எல்லா வகையான பழமும் கிடைக்குங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி, ஸ்ட்ராபெரி, எல்லா வகையான பழமும் ஒரே இடத்துல கிடைக்கிற இடம் அந்த மார்க்கெட் மட்டும்தாங்க. அதனால தான் அங்கேயே போகிறாங்கல்லாம்.
1: இப்போ சீசனபிள் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்களும் அங்கே வாங்கிக்கலாம்.
0: ஆமாம், சீசன் இல்லாத டைமில் கூட அந்த ஃப்ரூட்ஸ் அங்கே கிடைக்குங்க. அதுக்கு தான் அங்கே அப்போ வந்து விலையாக கிடைக்கும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சீசன் டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி பேர் வந்து அந்த பெங்களூர் மார்க்கெட் தான்.
1: பொதுவாக எந்த பிஸ்னஸ் பண்ணாலையும் கூட அதை கொஞ்சம் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு, சின்சியரிட்டி, அதெல்லாம் நமக்கு தேவையான ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னமாரி விஷயங்களை நீங்கள் கையாளுறீங்க?
0: சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதும் சந்தோஷமாக இருக்கான் ஜாலியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குங்க. அதில் வந்து பண்ணி பார்க்கலாம் தெரியும். நான் வந்து அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வேலை கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா சாதாரண பிஸ்னஸ் பண்ணாங்க. ஆனால் பிஸ்னஸ் உள்ள இறங்கின அப்புறம் தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுதுங்க. நமக்கு வந்து இப்போ நிறைய டைம் லீவே கிடையாதுங்க. நம்மளாம் எனி டைம் போடணும். இப்போ நான் இப்போ ஃபோன் பண்ணுவாங்க காலையில், எனக்கு இன்னாத பழம் காலையை வச்சு கொண்டு கொடுக்கணும், நான் கொண்டு போய் கொடுக்கணும். டைமே கிடையாதுங்க. சீசன் டைம்லாம் வண்டி போயிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு 10 கடை நான் பார்த்துருக்கேன்னா 10 கடைக்கு வந்து அவங்க கேட்குற டைம் கொண்டு போய் பழம் கொடுக்கணும். இல்லைனா அவங்க வேறு இடத்துல எடுத்துப்பாங்க. இல்லைனா அவங்க பழம்லாம் எனக்கு அந்த டைம் பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணிக்கணும். மற்ற டைமில் இது பண்ணிக்கோங்க.
1: என்ன மாதிரி ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறீங்க நீங்கள்?
0: நான் ஃபுல்லாக பெண்ணாகர சைடுங்க. பெண்ணாகரம் ஃபுல்லும் பெண்ணாகர சைடில் இருக்க அந்த பழக்கடைங்களுக்கு தள்ளுவண்டி கடை வச்சுருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் அவங்க. அப்புறம் இந்த ரீட்டைல் ஷாப் ஜூஸ் கடை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி கடைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க.
1: இப்போ தொழிலில் பொறுத்தவரை அது கொஞ்சம் போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகள் எப்படி காம்படிட்டிவ் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, கையாளுறீங்க?
0: போட்டிகள்லாம் நிறைய இருக்குதுங்க. போட்டி பொறாமையெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குங்க. நம்மக்கிட்ட வாங்குறவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு தான் வாங்குறாங்க. நான் மற்றவங்கள்ட்ட 1-2 ரூபாய் கம்மியாக கொடுக்குறோம். மற்றவங்களும் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க வாங்குறவங்களையும் நம்ம வந்து எங்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் முடியாதுங்க. அவங்க யார் ஒரு 1 ரூபாய் கம்மியாக கொடுக்குறாங்க, யார்கிட்ட பழம் நல்லா இருக்குது அவங்ககிட்ட எடுத்துப்பாங்க. நம்ம 1 ரூபாய் கம்மியாக கொடுக்குறோம். நமக்கு ஒரு பாக்ஸ் மேலே 1 ரூபாய், அதான் ஒரு 50 ரூபா 100 ரூபா வந்தால் போதும். சில பேர் அதிகமாக வச்சுப்பாங்க, அவங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ 1 ரூபா கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்குங்க. அவங்களும் வந்து மற்றவங்ககிட்ட வாங்கணும் நம்ம சொல்லவும் முடியாது. நம்மகிட்டயே வாங்குங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு எங்கே பிடிக்குதோ வாங்கிக்குவாங்க. அது ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா நம்மகிட்டே எடுத்துக்குவாங்க. அது போட்டி போகிறோம்லாம் இருக்க தான் செய்யுங்க. அதையும் தாண்டி நான் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது.
1: உங்ககிட்ட இருக்கிற அந்த கஸ்டமர்ஸ்லாம் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்ம அந்த சாஃப்டாக பேசணும், அன்பாக எல்லாம் நமக்கு கடன்களாக கேட்பாங்க. அப்படின்னா பணங்கள் பின்னாடி கூட நம்ம வாங்கிக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்கள் எப்படி உங்கள் கஸ்டமரை தக்க வச்சுக்கிறீங்க?
0: நான் தக்க வச்சுக்கிறேன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நிறைய இந்த விஷயத்தில் நிறைய கிரெடிட்லாம் வருதுங்க. கிரெடிட் விட்டு தான் கிரெடிட் வாங்க முடியும். அவங்க நாம் ஒரு ரேட் சொல்லுவோம், ஆனால் அவங்க கொடுக்கும்போது ஒரு ரேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி எல்லா இது பண்ணால் மட்டும்தாங்க தக்க வைக்க முடியும். அவங்க வேறு எதுக்கு போகாமல் இருக்குன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுன்னா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இது ஒரு பாக்ஸ் கொண்டு போய் விடும்போது அழுகல் வந்துச்சு, நிறைய வந்துச்சு, அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நம்ம அதுக்கு தகுந்தமாதிரி குறைச்சிக்கோங்க. மற்ற பாக்ஸஸ் ஆகும்போது அதுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே அதை டேலி பண்ணியே போகிறதாங்க.
1: நீங்களே சப்ளை பண்ணுவீங்களா?
0: நானே சப்ளை பண்ணுறோம். நானே கடைகளுக்கு சப்ளை பண்ணுவேன். சப்ளை பண்ணிட்டு அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நாள் ஈவினிங் டைமில் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுவோம்.
1: ரெகுலராக போயிட்டு சப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேட் குறிப்பிட்ட?
0: இல்லை, ரெகுலராக டெய்லியும் மார்னிங் போயிடுவோங்க. மார்னிங் வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது. இன்றைக்கி அவங்க ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கி வியாபாரம் ஆகிருக்கும், சில பேர் வியாபாரம் ஆகாது. அவன் வந்து எனக்கு இன்றைக்கி வேணாப்பா அப்படின்னு வருவாங்க. இன்றைக்கி எடுக்கிறவங்க எனக்கு இன்றைக்கி வேணும்பா அப்படின்னு எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கலெக்ஷன் போயிட்டு அந்த ஈவினிங் என்னென்ன சேலாக இருக்குதோ அதை நம்ம உண்டான பழத்தை முழு பணம் தரமாட்டாங்க. இதை கலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டெய்லியும் கலெக்ஷன் அப்படியே ரொட்டேன் பண்ணிட்டு போனால்
1: ஒன்று நீங்கள் காலைல போய் போடுவீங்க, மார்னிங் போய் கலெக்ஷன்,
0: ஈவினிங் போய் கலெக்ஷன். இல்லைன்னா மார்னிங் போகும்போது சில பேர் மார்னிங்கே காசு இருந்தால் இந்தப்பா வாங்கிக்கப்பான்னு கொடுத்துருவாங்க. இல்லைனா நீ வாப்பா 2 நாள் கழிச்சுவா 1 நாள் கழிச்சுவா நான் கொடுக்குறேன் அப்படின்னு.
1: ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் கஸ்டமரை பார்க்குறீங்க?
0: ஆமாம், 1 நாளைக்கு 2 டைம் கஸ்டமர் பார்க்குறேன். அது இல்லாமல் சந்தைகளில் கடை போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடை போட்டு 2 கடை போட்டுருக்கிறேன்.
1: இன்ஸ்டண்ட்டாக அதாவது அன்னைக்கு
0: மட்டும் அந்த மாதிரி கடை வந்து எங்கள் ஏரியூரில் ஒரு கடை போடுறேங்க.
1: சரிங்க,
0: அது நல்லபடியாக போயிட்டு.
1: ஒருத்தருக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க?
0: இல்லை இல்லை, நாங்களே கடை போடுறோம்.
1: நீங்கள் போகிறோம்,
0: நாங்களே ரீட்டைல் பண்ணுறோம். ஒருத்தர் ஒரே ஒரு சந்தையில் மட்டும் அங்கே ஒரு 2 ஆளை வச்சு கடையில் சந்தையில் போட்டு கடை போடுறோம்.
1: அப்போ நீங்கள் கஷ்டம்

0: கஸ்டமருக்கு அதாவது கடைகளுக்கு சப்ளை இல்லாமல் நீங்களும் சேல் பண்ணுறீங்க?
1: சேல் பண்ணுறோம், ரீட்டைல் ஷாப் ஒரே ஒரு ஷாப் சந்தையில் மட்டும் விற்கிறாங்க, அது மற்றதில் ஹோல்சேல்.
0: இது பழைய கஸ்டமர்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ புதுசாக கஸ்டமர் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, இன்க்ளூடிங் கொண்டு வருவீங்க இந்த பிஸ்னஸ்க்கு?
1: அந்த பிஸ்னஸ் புதுசாக கஸ்டமர் கொண்டு வரலாம், அவங்க பழைய கஸ்டமர் வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க, எல்லாம் கேட்பாங்க இது மாதிரி நம்ம யார்கிட்ட வாங்குறீங்க, பழம் நல்லா இருக்கு அப்படியே தாங்க. ஒருத்தர் அவங்க சொல்கிறத லிங்க் தான், அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்க லிங்க் தான் அது.
0: சரிங்க, இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு பொதுவாக எல்லாருமே ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பிச்சிடலாம், ஆனால் அந்த ஆரம்பித்த பிறகு அதில் நிலைத்து நிற்பது என்பது பெரிய கடினமான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இவங்களுக்குன்னே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெருசாக வருமானம் வருதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குள்ளக்குள்ளே நிறைய நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய தொழில் நேர்த்தி இருக்கட்டும், அதோட நமக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படிங்க இந்த தொழிலை நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன காரணம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லை விருப்பப்பட்டே செய்யக்கூடிய அடுத்த கட்டமாக?
1: இல்லை இல்லைங்க, சொல்லுவாங்க தொழிலில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அந்த தொழிலில் நிலைச்சு நின்னால் மட்டும்தான் பின்னாடி இது பண்ண முடியும். ஒரு இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து நிறைய நெகட்டிவ் சொன்னாங்க, பல கடை வைக்கிறேன் அழுகிற பொருள் இதெல்லாம் என்ன போயிருக்கு போது,
0: ஆரம்பத்திலே அழுகிற பொருள் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க?
1: நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, பல அழுகிற பொருள், ஏன்னா அது மற்றதுனா கூட விற்றுலாம், நீங்கள் மற்ற தொழில் அந்த இரும்பு சிமெண்ட்டு துணி கிணி அதெல்லாம் ஏகப்பட்டதாக சஜஷன் பண்ணாங்க, அதை நீ அழுகிற பொருளையா அது பண்ணுற அப்படின்னாங்க. இல்லை எனக்கு அது பண்ணியிருக்கிறாங்க, நானும் பார்த்துருக்க சில இடத்துல நல்லா வருது அப்படின்னு பண்ணங்க. அது ஒரு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய நஷ்டம் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. என்ன என்னோட இது என்ன ஒரு இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த பிஸ்னஸில் அப்படியே நினச்சி நின்று மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நீ ஒரு பத்து ஒரு மாதம் ஒரு வருஷம் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு நஷ்டம் வந்துச்சு இது வேணாம் அப்படின்ட்டு வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அதில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது, பண்ண முடியாது. நான் இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, அதில் ஏகப்பட்ட நஷ்டம் பார்த்தேன், எல்லாமே பார்த்துட்டேன், இப்போ ஓரளவுக்கு இருக்குதுங்க. இப்போ இன்னொரு இப்போ இங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ண பெண்ணாகரத்தில் இப்போ இன்னொரு கடையை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேங்க. அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வருங்க, அது நினச்சி கண்டினியூவாக போனால் மட்டும்தான் அடுத்த கட்ட இதுக்கு போக முடியுங்க. இதுலேயே இப்போ நஷ்டமாயிடுச்சு, எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம் இருந்துச்சு, பழம் அடிபட்டது போசி விற்காமலாம் போச்சு, திராட்சை சீசன்லாம் திராட்சை அழுகுது எல்லாமே சொன்னாங்க, வீட்டில் கரவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, இப்பயும் சொல்லிட்டே தான் இருக்காங்க, பாரு எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த வேஸ்ட்டாக போகிறதுங்கன்னா அதுக்கான இது நம்ம வேறு எதுலையும் எடுத்துருவோம், அது நமக்கு தான் தெரியும்.
0: அந்த தொழிலோட விஷயமே அது
1: தான் மட்டும்தான், அதுதான்
0: 100% நமக்கு லாபம் வராது, ஒரு 10% வேஸ்டேஜ்
1: ஆகும். அந்த 10% வேஸ்டேஜை வந்து நம்ம மற்ற பழத்தில் வந்து டேலி பண்ணி எடுத்துக்கிறோம், அது அது நஷ்டமும் வரும் கஷ்டமும் வரும், அதை தேலி இப்போ இது பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தாங்க சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நான் 2 இயர்ஸ்க்கு மேலே பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இப்போ பரவாயில்லைங்க, ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. அடுத்த அதை இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு பார்த்துட்ருக்கேங்க இப்போ நகரத்தில்.
0: சரிங்க, நாங்கள் ஏற்கனவே நம்ம உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ உங்கள் மாமா தான் ஆரம்பத்தில் பிஸ்னஸ் பண்ணார், இப்போ நீ மாமா கடைக்கில் போயிருக்கீங்களா ஆரம்பத்தில்?
1: இல்லை, மாமா சின்ன வயசில் மாமா கடைக்கு போயிருக்கேங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருங்கன்னா, நான் படம் கஷ்டம்லாம் நீங்கள் இருக்கா பண்ணோம், நீ படிச்சுட்டு ஒரு பெரிய லெவலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுல ஃபேமிலி படிக்க வச்சாங்க எம்எஸ்சி பிஎட் வரைக்கும் எல்லாம் பிஜிலாம் முடிச்சு படிக்க வச்சாங்க அது படிச்சு முடிச்ச அப்புறம் அதோட இது அவர் இது பண்ணுற சம்பாதிக்கிறார் நம்ம வந்து சம்பளம் ரொம்ப இதாக இருந்ததுங்க அப்புறம் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷனு ஒரு இது பண்ணோம்னா ஃபேமிலியை விட்டுட்டு நான் வசூல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க இங்கேருந்து வசூலுக்கும் அங்கேயே ஸ்டே பண்ணோம் ஃபேமிலியில் கூப்பிட்டு போய் ஸ்டே பண்ண முடியல ஃபேமிலி வந்துட்
0: தொழில் நமக்கு நம்ம அந்த தொழிலில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிங் யாரும் ஒர்க் பண்ணலாம், அப்பா அம்மா. ஸோ அந்த மாதிரி தொழில் மீது நம்ம அறியாமலே ஆள் மனசில் ஒரு ஒரு விருப்பம் இருக்கும்.
1: ஸோ அது
0: நமக்கு நஷ்டம் லாபம் தாண்டி அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம இது சின்ன வயசு பார்த்துருக்கோம் அப்படின்னு.
1: அதே காரணம் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அந்த பெண்ணாகரம் போகிறது வர்றது எல்லாமே பார்த்துருக்கேங்க. அங்கே நிறைய கடை வச்சுருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டில், நம்ம பாட்டி அவங்கெல்லாம் கடை வச்சவங்க தான். அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க எனக்கு வந்து சரி பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து கோயம்புத்தூர் ஒரு பழக்கடியில் போய் வேலை செய்யணும். ஒரு 3-4 மாதம் அங்கே போய் ஒர்க் பண்ணேங்க. எப்படி இருக்குது என்ன ஏது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட்
0: பண்ணேன். பெரிய விஷயம் நம்ம லேர்னிங் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண பிறகு நீங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: ஆமாம், அவர்கிட்ட ஒரு பெரிய பழக்கடை வச்சிருக்காரு கோயம்புத்தூர். அவர்கிட்ட போயிட்டு நான் ஒரு 4 மாதம் இருக்கிறேங்க, சம்பளம் எனக்கு தேவையில்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே போதும் அப்படின்ட்டு அங்கேயே பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறமேட்டு தாங்க அந்த பழம் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: அது எந்த தொழிலும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஏற்ற இறக்கங்களை கண்டுபிடிச்சி நம்ம கால் வச்சு தான் சக்ஸஸ் பண்ண முடியும்,
1: தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு அப்புறம் தான்.
0: 4 மாதம் சம்பளம் வாங்கலை?
1: இல்லை, சம்பளம் இல்லை. நாம அதை நான் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வந்து இதுமாரி கற்று சரி வாப்பா அப்படின்னு சொன்னாருங்க. சரி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவரும் நல்லா சப்போர்ட் பண்ணாருங்க, சொல்லிக் கொடுத்தாரு, எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. இது மாதிரி இப்படிதான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருங்க. சரி போதும் தான்ட்டு நம்ம அப்புறம் தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
0: நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க, இந்த மசாலா ஐட்டம் இந்த மாதிரி ஆயில் ஃபுட்லாம் சாப்பிட்லாம். ஸோ நிறைய

0: பேர் நமக்கு இது பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. மக்கள் மத்தியில் எப்படிங்க இந்த ஃப்ரூட்ஸ் மீன் இருக்கக்கூடிய இந்த ஆர்வங்கள் நிறைய நம்மளாம் நினச்சிருக்கோம். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு அப்போ தான் நம்ம பசங்களை வாங்கிட்டு போவோம். இப்போ சின்ன வயசில் அப்படி தான் இப்போ இருக்கிற ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அவேர்னஸ்லாம் இருக்குதுங்களா, இல்லை விரும்பி சாப்பிட்றாங்களா ஃப்ரூட்ஸ்?
1: இல்லை ஃப்ரூட்ஸ் தாங்க எல்லாம் விரும்பி நிறைய சாப்பிட்றாங்க. இப்போலாம் ஃப்ரூட்ஸ் மட்டும்தாங்க, ஏன்னா நிறைய இந்த விஞ்ஞான விதத்தில் நிறைய வந்து அது இதுன்னு சாப்பிட்டு நிறைய அந்த டாக்டர்ஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூலாம் நிறைய வந்துருக்குது. அவங்க டாக்டர் சஜஷன் பண்ணுறதும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், இல்லை மக்களே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோமா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் வரதில்லையே, நார்மலாக இருக்குது. சில பேர் இந்த காலையில் டைமில் வயிறு எரிச்சலாக இருக்குது அது இதுன்றவங்க அவங்க வந்து நார்மலாக மாதுளை ஜூஸ் மாதுளை சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்டு வந்து இப்போ தான் அவங்க நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மக்கள் மத்தியிலே நிறைய விழிப்புணர்வு இருக்குது. ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு, உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, டாக்டர் சொல்கிறது இல்லாமலே இருக்குதுங்க. எல்லாருமே நார்மலாக வாங்குறாங்க. நீ கிராமப்புறத்துலேருந்து சிட்டிலேருந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக வாங்குறாங்க.
0: வந்துச்சு
1: நார்மலா எல்லாருமே ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை எல்லாமே நார்மலா வாங்குறாங்க மக்கள் மத்தியில.
0: எல்லா பழக்கடைகளும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஆப்பிள் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், மாதுளை இருக்கும், அடுத்தது வாழைப்பழம் இருக்கும். ஸோ இந்த நாலு மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஏன் நமக்கு அது ரேட் அதிகமா, இல்லை ஏன் நிறைய பேர் அதை கன்சியூம் பண்றது இல்லையா, இல்லை மற்ற கடைகள் ஏன் வைக்கிறதுல என்ன காரணம்?
1: மற்ற கடைகள் அது அது என்னன்னா ரேட்டும் அதிகங்க, மக்களுக்கு வந்து சில பழம்லாம் தெரியவே தெரியாதுங்க. டிராகன் ஃப்ரூட்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாதுங்க. அந்த ஸ்ட்ராபெரி சும்மா ஆட் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அந்த ஸ்ட்ராபெரி எப்படி இருக்குன்னு தெரியாது. அது இல்லாமல் அதெல்லாம் ரேட் அதிகங்க. அந்த ரம்பூட்டன் இருக்குது, அது ரம்பூட்டன் சீசன் டைமில் இது மட்டும்தான் எப்பயுமே கிடைக்கிறது. ஒன்று ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை மற்றெல்லாம் சீசன் கிடைக்கும், அதேமாரி விலை அதிகங்க.
0: மற்ற ஃப்ரூட்ஸு
1: கம்பேர் பண்ணால் அந்த ஃப்ரூட்ஸ் வந்து விலை அதிகம். அதேமாரி மக்களுக்கு அது தெரியாது எந்த பழம் தான் என்னன்றது, சாப்பிட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குங்க. அது இது தெரியாதனால அதை இன்னும் வைக்க முடியறது இல்லைங்க. அதேமாரி நம்ம ரேட் அதிகமாக இருக்கும்போது நிறைய வாங்கி ஷோ பண்ண முடியாதுங்க. இப்போ ஆப்பிள்லாம் ஒரு ரேட் கம்மி, அது வந்து நிறைய ஷோ பண்ணலாம். அது வந்து ரேட் அதிகமாக இருக்கிறது வாங்கி அது ஒரு மக்கள்கிட்ட ரீச் ஆகலாம், அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ தொழில் பண்ணும்போதே எதில் லாபம் வருது அப்படின்னு தான் பார்ப்பாங்க தவிர, இப்போ ஒரு பெரிய பொட்டி வாங்கி அது நஷ்டமாயிடுச்சுன்னா அதுக்கு வைக்கவே மாட்டாங்க. மூவிங்கே இருக்காது, மூவிங் இல்லாத பழத்தை யாரும் வைக்கவே மாட்டாங்க கடையில். அது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அது நார்மலாக எல்லோரும் நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அது மட்டும் தான், வேறு எந்த பழமும் தெரியாது. அதனால்
0: தெரியுது விட இது விரும்பி சாப்பிட்றாங்க எல்லாரும். இது வந்து ஒரு அடையாளமாக நினைக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறோம் ஆப்பிள் நினைக்கிறேன்,
1: வாழைப்பழம் மற்ற பழத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன பழம் என்னன்னு தெரியாது அப்படின்றாங்க. அதனால்
0: கௌரவம் நினைக்க மாட்டாங்க,
1: அதனால் வந்து அது யாரும் இது பண்ணுறது இல்லைங்க.
0: இப்போ நிறைய மக்கள்லாம் போயிட்டு பழம் வாங்கி சாப்பிட்றாங்க, இல்லை வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ பழங்களில் வாங்கும் போது எப்படி நம்ம அதை தரமான பழங்கள் இல்லை அதை கெட்டு போகாத பழங்கள் எப்படி பார்த்து என்னென்ன பழங்கள் வாங்கினது பற்றி சொல்லுங்கள்.
1: சார் தரமான பழங்கள் கெட்டு போகாத பழங்கள் பழம் எப்படி பார்த்தாலும்
0: பழங்கள் இப்போ ஆப்பிள் போய் வாங்குகிறோம். ஸோ இந்த ஆப்பிள் வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்து வாங்கினா நல்லா தான் இருக்கும், ஆரஞ்சுன்னு இப்படி வாங்கணும், மாதுளைனா இப்படி வாங்கணும் சொல்லிட்டு எப்படி அந்த பொருட்களை போய் நம்ம தேர்வு பண்ணலாம்?
1: சார் ஆப்பிள் வாங்குறதா இருந்தால் ஆப்பிள் எடுத்து பாருங்கள், மாவு இப்போ வர மாவு ஆப்பிளுங்க நல்லா இருக்குது. இப்போ வரது வந்து மாவு ஆப்பிள் இந்தியன் இது ஆப்பிள் சீசன் தாங்க, வரது ஃபுல்லுமே அப்ராட் ஆப்பிள் கிடையாது, ஃபுல்லுமே இந்தியன் ஆப்பிள் தான். இப்போ ஸ்டார்டிங்கில் வரும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போலாம் தைரியமாக ஆப்பிள் வாங்கி சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. அது சீசன் முடியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைட்டாக டேமேஜ் வந்துச்சுன்னா அந்த பழம் ஃபுல்லும் அழுகிருங்க. நீங்கள் பழம் கையில் வாங்கி பழம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து பழம் வாங்குங்க. பழக்கடையில் போடும்போது அவங்க ஒரு கிலோ பழம் போடுங்கன்னா அவங்க நான் எப்படி சொல்கிறது, பிஸ்னஸ் பண்ணும்போது நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணணும்னா இவங்களுக்கு அழுகுன பழத்தை எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு போடுவாங்க, ஏன்னா அவங்களும் காசு கொடுத்துவாங்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணால் அழுகு பழத்தை சேர்த்து போட்டுருவாங்க. அது நம்ம வாங்கி பழம் வாங்கி ஒரு கிலோ பழம் வாங்கினா பழம் வாங்கி பார்க்கணுங்க, சுற்றி பார்த்து பழம் டேமேஜாக இருக்கான் பார்த்து வாங்கலாம் மட்டும் தான் முடியும். வேறு மாதிரி நம்ம பழம் எப்படி இருக்குது என்னன்னா சொல்ல முடியாதுங்க. அழுகுல இருந்தால் அதை விற்றுட்டு வேறு பழம் வாங்கிக்க வேண்டியதான். மாதுளையும் அதேமாதிரி தாங்க, மாதுளை வந்து டேமேஜ் இல்லாமல் டேமேஜ் ஆனால் என்ன செய்யும், எந்த டேமேஜ் இருந்தாலும் பழம் வச்சா போயிருங்க, பழம் வாங்கி கையில் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியுங்க. ஆரஞ்சு அதே மாதிரி தான், எல்லா பழமும் அப்படி தாங்க. இப்போ சீசன் பழம் ஆப்பிள் இப்போ சீசன் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை, சீசன் எண்டில் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் வரும்.
0: இப்போ எல்லா காலங்களும் ஆப்பிள் கிடைக்குது, அது எப்படிங்க?
1: இல்லை எல்லா காலத்துலையும் ஆப்பிள் கிடைக்காதுங்க, எல்லா காலத்துலையும் கிடைக்கிற ஆப்பிள் வந்து வேறங்க. இப்போ சீசன் வந்து இந்தியன் ஆப்பிள் தாங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்.
0: என்ன மாதிரி மாதங்களில் இந்தியன்
1: இந்தியன் ஆப்பிள்? செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம இந்தியன் ஆப்பிள் கிடைக்கும்.
0: சரிங்க. அதான் நிறைய ரோடு வரங்களும் பார்க்க முடியாது.
1: ஆமாம் ஆமாம், அது வந்து நம்ம இந்தியன் ஆப்பிள் தாங்க. இப்போ டெல்லி காஷ்மீர் ஆப்பிள் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆப்பிள் இது கிடைக்காதுங்க, ஒன்லி அப்ராட் ஆப்பிள் மட்டும்தான். அது வந்து அப்ராடு ஈரான், சவுத் ஆப்ரிக்கா, இத்தாலி அந்த மாதிரி ஆப்பிள் மட்டும்தான்
0: இம்போர்ட் பண்ணுவோம்.
1: நம்ம இம்போர்ட் தான், அது இம்போர்ட்டட் ஆப்பிள் நம்ம இந்தியன் கிடையாதுங்க.
0: சரிங்க.
1: அந்த டைமில் கொஞ்சம் ஆப்பிள் ரேட்டாக இருக்கும். இப்போ வாங்குற ஆப்பிள் நம்ம இந்தியன் ஆப்பிளுங்க. இப்போ வந்து அதேமாதிரி ஆரஞ்சு சீசன் ஸ்டார்ட்டுங்க, இப்போ வர்றது நாக்பூர் ஆரஞ்சு, அந்த ஆரஞ்சு முடிஞ்சுன்னா அதுக்கப்புறமும் அப்ராட் ஆரஞ்சு ஃபுல்லாக அந்த மாதிரி சீசன் அந்த ஆரஞ்சு தான் வரும். இப்போ இருக்கிறது இந்தியன் ஆரஞ்சு இருக்கு.
0: எல்லாருக்கும் பெரிய சந்தேகம் அப்படின்னா நிறைய பேர் சின்ன வயசில் பசங்களை பேசுவாங்க, இந்த ஆப்பிள்லாம் விளையிற இடத்துல 10 ரூபா 20 ரூபா தாங்க விற்கிங்க,

0: இங்கே தாங்க ஆல்ரெடி அதை வர வர எக்ஸ்போர்ட் செலவாக இருக்கட்டும் இல்லைன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் அதிகமாக இருக்குங்க, அதனால தான் இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்ம பார்க்க முடியுது. ரெயிலாக இப்போது விளையிற இடத்துல எவ்வளோ இங்கே ஆப்பிள் விற்கும், அது வர டிரான்ஸ்போர்ட் செலவாக சேர்த்து தான் இங்கே இந்த 250 அந்த 200 பக்கத்தில் வருதுங்களா? என்ன
1: இல்லை இல்லை அது சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க, அங்கே போனால் சும்மா கூட பொட்டி இருக்கலாம் ஏகப்பட்டதான் கிடக்குங்க, அது வந்து அது தவறான ஒன்றுங்க சரிங்களா. ஆக்சுவலாக அங்கேயும் ரேட் அதிகம் தாங்க ஆப்பிள் சரிங்களா, இந்த அங்கே விளையிறது கம்மி ரேட்டு அப்படின்றது தப்புங்க, அங்கேயும் விலை அதிகம் ஆயிடுதுங்க. இங்கே அங்கேருந்து அவன் வர வரையில இடைத்தரகு அவனுக்கு காசு கொடுத்துட்டு அது ஒரு வாடகை வாடகை டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் இங்கே வாங்கி வைக்கிற கடை வாடகை எல்லாம் சேர்த்தி போகிறது சரியாதான் போயிருந்தேங்க. அங்கே போய் வாங்கிட்டு வந்தாலும் நான் அதை போய் பார்த்தாச்சுங்க, அங்கேயும் போயிட்டு வரதுக்குள்ளே அதாவது கஷ்டமாக அங்கே இருக்கிறவனுக்கு அந்த இது.
0: நம்ம நீங்கள் எங்கே போயிருக்கீங்க? காஷ்மீர் போகணும்?
1: இல்லை காஷ்மீர் போகலான்னு இருக்கேங்க, அங்கே போனது இன்னொருத்தர் போயிருக்கிறாங்க சொன்னாங்க, காஷ்மீர் போகிறவங்களும் கேட்டிருக்கேன், அங்கேயும் அதே ரேட்டு தான். இப்போ விசாரிச்சுங்க, விசாரித்த வரைக்கும் எனக்கு பாக்ஸ் மேலே இங்கே இந்த அங்கேருந்து இங்கே என்ன பாக்ஸ் 1500 ரூபான்னுங்களா அங்கே ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுங்க பாக்ஸு. அந்த 1000 ரூபா இங்கே வரதுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட்டு இடைத்தரகருங்க எல்லாம் சரியாக போயிருங்க. நீ அங்கே நாம் இங்கேருந்து டேரெக்டாக போய் எடுத்துருந்தாலும் அதே தாங்க, இங்கே வர்றதுக்கு என்ன அதே தான்.
0: ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ கேஜஸ்
1: ஒரு பாக்ஸுக்குனா 15 kg பாக்ஸ் வருதுண்ணா. சிம்லா ஆப்பிள் வாங்க, சிம்லா ஆப்பிள் வந்து 25 kg வருங்க
0: சரிங்க,
1: அது இந்தியன் ஆப்பிள் தான், அது வெயிட் அதிகமாக வருங்க பாக்ஸ் பெரிய பாக்ஸு. இப்போ டெல்லி ஆப்பிள்னு சொல்லுவாங்க, டெல்லி ஆப்பிள் வந்து 15 kg 18 kg, பெரிய ஆப்பிள் வந்து 4 லேன்னு சொல்லுவாங்க, அது வந்து 15 kg ஆப்பிள் வருங்க. அப்புறம் 5 லேன்னு வாங்க, சின்ன ஆப்பிள் அது அது 18 kg வருங்க, சின்னது பெருசு அது. அதுக்கு முன்னாடி வந்து சிம்லா ஆப்பிள் 25 kg பாக்ஸுங்க, அதான் ஆப்பிளோட பாக்ஸ் ரேட்டு 15, 18, 25 அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே வராது.
0: சரி, நம்ம என்ன தொழில் செஞ்சாலையும் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன், நம்ம சின்சியர் இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க, அவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி யாராக இருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருக்குதுங்க சரிங்களா, அப்பா அம்மா ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க ஓகேங்களா. இப்போ நம்ம கடை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆளுங்களாம் யாருமே வச்சுக்கலைங்க, அது ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னும் போது எங்கள் ஃபேமிலி அப்பா அம்மா நாங்களே எல்லாமே வந்து விவசாய குடும்பம் தான், அது வந்து செய்கிறது வந்து கஷ்டம் கிடையாதுங்க. இப்போ ஆப்பிள் பாக்ஸ் தூக்கி வைக்கணும் அப்படின்னா பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் உங்களோட வந்தால் நானே எங்கள் அப்பா அம்மாவே இறக்கிடுவோம், இறக்கி நாங்கள் வச்சுக்குவோம். அந்தமாரி விஷயத்தில் அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் மாமா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த பிஸ்னஸ் வந்து மூவ் ஆக என்ன எப்படி கடைகளுக்கு கொடுக்குறது என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. அவர் மாமா வந்துக்கிட்டு தான் நான், அவர் வந்து ஆல்ரெடி பழம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவர் அவர் வந்து பனானா பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணார், வேறு எதுவும் பண்ணலைங்க, ஹோல்சேல் பனானா மட்டும்தான். தோட்டமாக தோட்டத்தில் போய் எங்கள் லோக்கலில் பனானா வேலைக்கு பழம்லாம் வெட்டி பல கடைகளுக்கு கொடுத்துட்ருக்காரு. அவர் மூலயமா எந்தெந்த கடை கொடுக்குறாங்க இந்தமாரி பாருங்கள் அக்கா பையன் இருக்கான் நான் பழம் செய்கிறேன் பிடிச்சிருந்தேன் எடுத்துக்காங்க அப்படின்ட்டு அவர் மூலயமா தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு 6 மாதம் வரைக்கும் அவர் தான் என்னோடய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. நீ போய் இங்கே கொடுத்துருக்கனா போய் எங்கள் கலெக்ஷன் பார்த்துங்க, அவரும் கலெக்ஷனும் பார்ப்பார் பழமும் இது பண்ணுவார், நான் கொண்டு போய் அங்கே கொடுப்பேன் நீங்கள் போய் போடுறோம் அப்படின்னு அப்போ போதிருந்தேன். அவர் சப்போர்ட் இல்லாமல் இப்படி நான் யாரும் வந்து நிற்கிறீங்க, ஃபைனான்ஸாகவும் சரி இல்லை சப்போர்ட்டாகவும் சரி எல்லாத்துலேயும் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஃபேமிலி சப்போர்ட், ஒய்ஃப் அதேமாரி ஒய்ஃப் நல்லா சப்போர்ட், ஒய்ஃப் ரெண்டு குழந்தை பிறந்துச்சிங்க, குழந்தை இப்போ பேபி தான், அவளும் நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க.
0: இப்போ அடுத்த கட்டத்துக்கு உங்கள் பிஸ்னஸ் எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க, முதலீடு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக முதலீடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம்னா என்ன மாதிரி ஐடியாஸ் வச்சுருக்கீங்க?
1: பிளானிங் ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ நான் வந்து இன்னொரு ஷாப் ஓன் பண்ணிட்டு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும் கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம், அடுத்த வந்து அடுத்த ஒரு இதை பண்ணி ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிவிட்டு அதில் ஜூஸ் மேக்ஸிமம் ஜூஸ் தான் என்னோடய இதாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே தான் எழுதிடுன்றாங்க, வெயிலில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து இனிமேட்டுக்கு வந்து எல்லாம் ஜூஸு அந்த மாதிரி ஐட்டம் தான் இருப்பாங்க, அதனால் வந்து ஜூஸ் ஐட்டம் மேக்ஸிமம் ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த இது அடுத்த கட்டம் என்னோடய மூவ் வந்து ரீட்டெயில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஷாப் ஃப்ரெஷ் ஜூஸ் அண்டு அப்புறம் ஃப்ரூட் சாலட்டு அந்த மாதிரி இதுக்கு போகலான்றது பார்த்துட்ருக்கேங்க.
0: இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, பெரிய பெரிய குடோன் வச்சுருக்கீங்க, ஏசி அந்த இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ஸ்டோரேஜ் ரூம்லாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நமக்குள்ள?
1: இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு ஸ்டோர் சின்னதாக தான் போட்டாங்க, ஸ்டோர் வந்து 3 lakhs ஆச்சுங்க. அது வந்து மந்த்லி 2 வைஸ் வந்து கரண்ட் பில் வந்தீங்கன்னா 10,000-12,000 ரூபா வருங்க கரண்ட் பில்லு சரிங்களா. அப்புறம் நம்ம ஃப்ரூட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு 50,000 ரூபா கூட வாங்கலாம், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எவ்வளோ ஃப்ரூட் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவ்வளோதாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதிகமாக அதுக்கு இப்போ ஹோல்சேல் பண்ணுறதுக்கான பெருசாக ஒன்றும் இல்லை, கடை வாடகை ஒன்று ஏசி ஒன்று போட்டிருக்குறோம் அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து பெருசாக நம்ம எதை இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, ஃப்ரூட்ஸ் கடை இன்வெஸ்ட் மட்டும்தான். இப்போ நாம் மறுபடியும் இப்போ ரீட்டெயில் ஷாப் வைக்கிறவங்க இருந்தால் அது அந்த ஃப்ரூட்ஸ் டேபிள் சேரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த ரேக் அடிக்கிறது அதுக்கெல்லாம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க. நாங்கள் இப்போ ரீட்டெயில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 lakhs ஆகுங்க.

0: ரீட்டெயில் ஷாப் போய்ன்னா 3 லேக்ஸ் ஆகும்.
1: சூப்பருங்க, ரொம்ப அழகாக உங்களுடைய இளம் ஒரு டீச்சர் ஃபீல்டு போயிட்டு பிறகு அதுக்கப்புறம் பேங்க் செக்டார் இதெல்லாம் ஒர்க் பண்ணாலேயும் கூட எனக்கு ஒரு சுய தொழில் செஞ்சு நம்ம டெவலப் ஆகணுன்ற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்கீங்க. நீங்கள் ஒரு பிரான்ச்சில் என்ன நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணி இந்த தொழிலை சக்ஸஸ் அடைய நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்போடு வாழ்த்துக்கிட்டு நன்றிங்க.
0: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
2: இதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பகுதியைச் சார்ந்த இளம் தொழில் முனைவோர் சி வீரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஜே மாரிமுத்து.
3: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
4: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
3: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
3: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: என்னுடைய மனைவி வந்து இந்த திருமணம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மனசுல வச்சுதான் ஒரு நினைவின் தூவலாக.
6: ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
7: வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, நான் உங்கள் கவிஞர் பா விஜய் பேசுறேன்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 விவசாய அரங்கம், இயற்கை விவசாயம் குறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் என் தனஞ்செழியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 2:30 பொங்குத்தும், 3 கட்சபையில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபோர்ன் அண்ட் செல்கர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தென்றல், மாலை 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இதன் வாயிலாக மக்களின் வசதிகள் மேம்பட்டிருப்பதுடன் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நேரடி இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் அதிகாரம் அளித்தல் நாட்டின் மாற்றத்திற்கு வழிவகுத்திருப்பதுடன் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்கள், தரவு பகுப்பாய்வு, அறிவாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் 21ஆம் நூற்றாண்டில் முக்கிய இடம்பெறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசு அளித்து வரும் ஆதரவு காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் 100 நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டதையும் அவர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இந்த தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் தாயகமாக

0: இந்தியா திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருப்பதோடு சுமார் 80,000 பத்திரிகைகள், 1,000 தொலைக்காட்சி அலைவரிசைகள் மட்டுமன்றி யூ டியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை 500 மில்லியனுக்கும் அதிகமானோர் பயன்படுத்தி வருவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வங்கக்கடல் பகுதியில் உள்ள தெற்காசிய நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளின் உள்துறை அமைச்சக மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு வாயிலாக இந்த மண்டலத்தை பாதுகாப்பான பகுதியாக மாற்ற உதவி பூண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை, நேபாளம், பூட்டான், தாய்லாந்து, மியான்மர், பங்களாதேஷ் நாடுகளின் பிரதிநிதிகளும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 ஆண்டில் 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார சூழல் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு தேவை அதிகரிப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய நடவடிக்கைகள் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீவிரவாத தாக்குதல்களை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா சபையில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதிநிதி திருமதி ஆர் மைத்திலி, திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பது மற்றும் தண்டனை விதிப்பதற்கான உத்தேச சர்வதேச உடன்படிக்கையில் இதற்கான அம்சத்தை இடம்பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இத்தகைய நடவடிக்கை ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக அமைந்துவிடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மக்களை பாதுகாக்கும் பொறுப்பு அந்தந்த நாடுகளை சார்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி மைத்திலி, குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் அதே வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் நலனை பாதுகாப்பதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: கிழக்கு நோக்கிய பார்வை என்ற கொள்கையை மத்திய அரசு கடந்த 2014 செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத சம்பவங்கள் சுமார் 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போடோ, உல்ஃபா, கார்பி உள்ளிட்ட அமைப்புகளுடன் மத்திய அரசு மேற்கொண்ட 12க்கும் மேற்பட்ட அமைதி உடன்படிக்கைகள் காரணமாக இம்மாநிலங்களில் பாதுகாப்பு சூழல் பெருமளவு மேம்பட்டிருப்பதுடன் 10,000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் சரணடைந்துள்ளனர். இதையடுத்து பல்வேறு பகுதிகளில் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியான சூழல் நிலவுவதை தொடர்ந்து மத்திய அரசின் முதலீடுகள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிஎம் டிவைன் போன்ற பிரத்யேக நிதியகங்களின் வாயிலாக வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டு அனைத்து பருவநிலைகளையும் எதிர்கொள்ளத்தக்க நெடுஞ்சாலைகள், பாலங்கள், ரயில் பாதைகள் மற்றும் விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அசாமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வடகிழக்கு மாநிலங்கள் தற்போது நாட்டின் முக்கிய பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருப்பதாக கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஒட்டுமொத்த அணுகுமுறை வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயந்திரமாக மாற்றியுள்ளது என்று பல்வேறு நிபுணர்கள்

0: நாடுகளும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
1: ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கி உயிரிழந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தையொட்டிய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதி வழியாக ஊடுருவ முயன்றபோது இந்த தீவிரவாதிகள் கன்னிவெடியில் சிக்கியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 பேரின் அடையாளம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் முகமது ஃபைசான் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் முக்கிய நிர்வாகி என தெரியவந்துள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தின் கூர்கா மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து புத்தி கண்டகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் பல்வேறு பகுதிகளிலும் சிக்கி தவித்த 12 வெளிநாட்டினர் உட்பட 321 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ள நேபாள ராணுவம் மீட்புப் பணிகள் நாளையும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கம்போடிய பிரதமர் திரு ஹன் மனத் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார். சுற்றுச்சூழல் சீர்கேடு, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள் பேரிடர்களுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்றவை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளன என்றும் கம்போடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் தில்லியில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கிலும் நாளை வரை இதே நிலை காணக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், ஹிமாச்சல பிரதேசம், கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒருசில இடங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் திக்விஜய் பிரதாப் சிங் 6-1, 6-4 என்ற செட்கணக்கில் நிதின்குமார் சின்ஹாவையும், பிரணவ் கார்த்திக் 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் அனூப் பன்கார்கியையும், அர்ஜுன் ராட்டி 6-2, 6-2 என்ற செட்கணக்கில் ஹிதேஷ் சௌஹானையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் டிஜிட்டல் நடவடிக்கைகள் காரணமாக ஊழல் முறைகேடுகள் பெருமளவு குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதம், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இணைய குற்றங்களை எதிர்த்து போராட பிம்ஸ்டெக் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2026-27 7% அளவிற்கு உயரும் என சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெளிநாடுகளைச் சேர்ந்த 100 மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங், கார்த்திக் பிரணவ், அர்ஜுன் ராட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: நேயர்களே, இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
6: ஏய் நிலா, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சீரியஸா இருக்க? ஏதாவது காதல் தோல்வியா, இல்ல வீட்டுல சாப்பாடு பிடிக்கலையா?
7: அட போங்கண்ணா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. நான் நம்மளோட கடல் மாசுபாட பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: என்னது கடல் மாசுபாடா? கடலுக்கு என்ன பிரச்சனை? அது பாட்டுக்கு அலையடிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்குமே.
7: அப்படி ஒன்றும் இல்லைண்ணா, வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அழகா தெரியுற கடலுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கு தெரியுமா?
6: அப்படியா, என்ன பிரச்சனை? யாராவது கடல் தண்ணிய குடிச்சிட்டாங்களா என்ன?
7: ஐயோ, உன்னோட காமெடிக்கு அளவே இல்லை. மக்கள் கடல்ல பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், குப்பை எல்லாத்தையும் போடுறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில்

0: சாலை கழிவுகளும் சில இடத்திலிருந்து கடல்ல தான் கலக்குது.
1: கடலையே குப்பை தொட்டியா பயன்படுத்துறாங்களா? நம்ம வீட்டு குப்பை தொட்டிய வெளியே கொட்டினாலே அம்மா திட்டுவாங்க, கடல்ல கொட்டினா யாரும் கேட்க மாட்டாங்களா?
0: அதுதானா இங்க பெரிய பிரச்சனையே. கடல் பார்க்க ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதுல எவ்வளவு குப்பை போட்டாலும் ஒன்னும் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த குப்பையெல்லாம் கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கு ரொம்பவே ஆபத்தை தானே ஏற்படுத்தும்.
1: கடல் வாழ் உயிரினங்களுக்கா? எப்படி?
0: ஆமானா, மீன்கள், ஆமைகள், கடற்பறவைகள் போன்ற உயிரினங்கள்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள்னால அதிக பாதிக்கப்படலானா? சில நேரத்துல அந்த மீன்கள் எல்லாம் அந்த பிளாஸ்டிக்க தான் சாப்பிடும். அப்ப நினைச்சு பாருங்க அதோட உடம்புக்கு எவ்வளவு பாதிப்புன்னு.
1: ஐயோ, நம்ம கடலுக்கு போனா அழகான மீன்களை பாப்போம், ஆனா அந்த மீன்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு கூட பாக்க முடியல.
0: ஆமா கார்த்திக் அண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கடல்ல மிதக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் காலப்போக்குல சின்ன சின்ன துகள்களா கூட மாறலாம். அததான் நுண் பிளாஸ்டிக் துகள்கள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கடல் வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தா தான் முடியும்.
1: அப்படின்னா நம்ம கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா?
0: ஆமா, நுண் பிளாஸ்டிக்குகள்னால

0: பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு கூட பாக்க முடியல.
1: ஆமா கார்த்திக் அண்ணா, இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? கடல்ல மிதக்கிற பிளாஸ்டிக் கழிவுகள் காலப்போக்குல சின்ன சின்ன துகள்களா கூட மாறலாம். அததான் நுண் பிளாஸ்டிக் துகள்கள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தா தான் முடியும்.
0: அப்படின்னா நம்ம கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய உணவுகளுக்கு வந்து பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா?
1: ஆமாண்ணா ஆமா, நுண் பிளாஸ்டிக்குகள்னால உணவு சங்கிலி பாதிக்கப்படலாம். அதனால கடல் வந்து மாசுபடாம பாத்துக்கணும்னா அது ரொம்ப முக்கியம்.
0: சரி, கடல் மாசுபாட்டை தடுக்க நம்ம என்ன செய்ய முடியும்? கடல் இறங்கி குப்பையா எடுக்கணுமா என்ன?
1: ஐயோ அண்ணா, அதெல்லாம் அவசியம் இல்ல. முதல்ல நம்ம குப்பை போடாம இருந்தாலே போதும். ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி போடுற பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும்னா, அது மட்டும் இல்லாம துணிப்பைய பயன்படுத்தலாம். கடற்கரைக்கு போகும்போது அங்க நம்ம வாங்கி சாப்பிடுற பொருட்களோட குப்பைய திரும்பி கொண்டு வந்து குப்பை போட வேண்டிய இடத்துல போட்டா எந்த பிரச்சனையும் வராது.
0: சூப்பர். அதாவது கடற்கரைக்கு போறப்ப சாப்பிட மட்டும் இல்லாம நம்ம போடுற குப்பைய பொறுப்பா எடுத்துட்டு போகணும், அப்படிதானே?
1: கரெக்டா சொன்னா. அது மட்டும் இல்லாம கடற்கரைய சுத்தம் பண்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நம்மளால முடிஞ்சா கலந்துக்கலாம்.
0: சரி நிலா, இன்னைக்கு நீ சொன்னதை கேட்டதும் ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. கடல் நமக்கு மீன், உணவு, வாழ்வாதாரம், அழகான இயற்கை சூழல் எல்லாத்தையும் கொடுக்குது. ஆனா நாம அதுக்கு திருப்பி கொடுக்கறது குப்பையா இருக்க கூடாது.
1: கரெக்டா சொன்னீங்கன்னா. இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அறிவா பேசுறியே. உனக்குள்ள இப்படி ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வம் இருக்கா? எனக்கு தெரியாமையே போச்சே.
0: ஏன் இருக்க கூடாதா? இனிமேலு கடற்கரைக்கு போனா குப்பையை எங்கேயும் போட மாட்டேன், என் நண்பர்களுக்கும் இத பத்தி சொல்லுவேன்.
1: ஆமாண்ணா, அதுதான் நமக்கு தேவை. கடலை சுத்தமா வச்சுக்கிறது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருவரோட பொறுப்பும் கூட.
0: அப்போ நண்பர்களே, கடலை குப்பை தொட்டியா நினைக்காதீங்க.
1: பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்திடுங்கள். கடல்வாழ் உயிரினங்களை காத்திடுங்கள்.
0: கடல் சுத்தமா இருந்தா நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும்.
1: இயற்கையை நேசிப்போம்,
0: கடலை பாதுகாப்போம்.
1: இது சூழல் காப்போம்.
2: நேயர்கள் இதுவரை சூழல் காப்போம் கேட்டீர்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
8: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
7: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
8: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
7: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
8: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்காக இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றன. இதற்கு உரிம கட்டணமாக ₹600 இணையவழி விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டணத்திற்காக அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டிடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.government.in என்ற இணையதளம் அல்லது பொது இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18 வரை ஆகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ஓவியம் மற்றும் சிற்ப கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலை ஆசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது.

0: விண்ணப்ப படிவத்தினை www.heartandculture.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2வது தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 608. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20ஆம் தேதி வரை ஆகும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு: கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 2026க்கான அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, இம்மாதம் முதல் 5/11/2026 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு: விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான மானியமாக பம்பு செட்டுகள் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை ஆகும். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடையலாம். இதற்கான தகுதிகள்: அனைத்து வகையான விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகையை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 நட்சத்திர குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும், திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: மெல்லிசை.

நேர்களை நிலவிற்க இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 8:00 இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் என் பாட்டு இசப்பாட்டு. 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய மெல்லிசை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வாழ்க்கை என்பது வசந்தம் மட்டுமல்ல, வழிகளை கடந்து மலரும் மலரும் கூட. மனிதன் இழப்பதைக் கண்டு வருந்துகின்றான், ஆனால் இழந்ததில் இருந்து கற்றுக்கொள்வதை மறந்துவிடுகின்றான், கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். தங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி இது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் கடித வழியில் முதல் பாடலை கேட்டிருக்கிறோம் நேயர். குக்கல்மலை ராணி இதய கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.
1: கூட்டத்தில் கோயில் புறா யாரை இங்கு

கூட்டத்திலே கோயில் பூரா கம கமக சார் கமப மக சார் பாப்ப நின்னிதாத சாச நின்னிக்காக பத நிச கமபா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தகதிமி தகதிமி தக திருகிடம் திருகிடம்

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும்

0: சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: பண்பலை இசைப்பாடும் நேரம் நண்பகல் 1:19. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடு அன்பு டெய்லர், உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. வாழைத்தோட்டம் சின்னமாரி, ஊர் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது வேரிகோஸ் வெயின் அப்படின்னாக்கா நரம்பு சுருண்டுறதுன்றது தான் வந்து நரம்பு சுருண்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கமாக வந்து வட்டார மொழிகளில் நம்ம ஊர்லெலாம் சொல்லுவோம். பட் ஆக்சுவலாக அதுக்கும் நரம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஒரு மொழி வழக்காக வந்துச்சே தவிர நரம்பு கிடையாது. அது வந்து இரத்த நாளங்கள், அதாவது காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து சுருண்டுறது தான் வந்து அது வந்து வீங்கிறது தான் வந்து அது நரம்பு சுருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வழக்காடு மொழியாக வந்து அது மாதிரி அது அப்படியே பழகிடுச்சு. இதில் என்ன பேசிக்கான விஷயம்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நேற்று சொன்ன உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் எடுத்துக்கிறோம், கால் எடுத்துக்கிட்டோம் செஞ்சிட்டோம்னா அதுக்கு வந்து காலில் வந்து எலும்பு இருக்குது, சதைகள் இருக்குது, தசைகள் இருக்குது, அந்த வந்து ஜவ்வுகள் இருக்குது, மற்றும் வந்து தோலுக்கடியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கு செய்து பண்ணுது. இப்போ வந்து இதுக்கு வந்து வேணுங்கிற சத்து தேவை, அதனால் வந்து அதுக்கு வேணுங்கிற சத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரத்தங்கள், சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு செய்கிறதுக்கு அது ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது வந்து நம்ம ஆர்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எல்லோரும் நார்மலாக வந்து. அது நல்ல ரத்தத்தை வந்து இருதயத்திலேருந்து எடுத்துக்கிட்டு போய் அது வந்து ரத்தத்தில் வந்து வேணுங்கிற வந்து எதிர்ப்பு சக்திகள் மற்றும் வந்து வேணுங்கிற நமக்கு அந்த கால் பகுதிக்கு வேணுங்கிற திசுக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிற சத்து பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகும். போயிட்டு அப்புறமா அங்கேருந்து சின்ன சின்ன ரத்த குழாய்கள் மூலமாக நமக்கு எலும்புக்கோ இதுக்கோ வந்து அப்படி பரவி இது பண்ணும். நம்ம இப்போ வாய்க்காலில் வந்து மேஜரான ஒரு இதிலிருந்து எடுத்து விட்றோம்னு வைங்களேன், கிணத்துலேருந்து, அப்புறமா வந்து நம்ம அது வாய்க்காலில் போகுது, அப்புறம் வாய்க்காலேருந்து நம்ம பிரித்து பிரித்து அங்கங்கே எந்தெந்த தோட்டத்துக்கு வேணுமோ அப்படி பிரித்து விட்டுறோமோ அந்த மாதிரி அது கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக புரியணும்னா.

0: இந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவி அந்த வேணுங்கிற சத்து பொருட்கள் அந்தந்த திசுக்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிடுது, செஞ்சிடுது, பண்ணிடுது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சில கழிவுகள் இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டா வேணுங்கிற சத்து பொருள் எடுத்து செய்து பண்ணுது, நம்ம மலமாகவோ ஒன்றுக்காகவோ அது கழிவு வந்து போயிடுது. அந்த மாதிரி கணக்கு. இப்போ அந்த சதைகளும் எலும்புகளும் திசுக்களும் அது வேணுங்கிற சத்து பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான கழிவுகளை வந்து வெளியேற்கும். அந்த கழிவுகளை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருதயத்துலேயும் நுரையீரலையும் திரும்ப சுத்தம் பண்ணி செஞ்சு பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரத்த நாளங்கள் இருக்கும். அது பேர் வந்து நமக்கு வெயின்ஸ்னு பேர். இதுதான் ஒரு சிஸ்டம். ஒரு இது மாதிரி ஆற்றி வந்து வேணுங்கிற நல்ல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து செஞ்சு பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு செஞ்சுட்டு திரும்ப வந்து அந்த கழிவுகளுக்கு தாங்கிய கெட்ட ரத்தமாக நமக்கு வந்து மேலே எடுத்துக்கிட்டு போய் திரும்ப வந்து இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் கொடுத்து அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து வேணுங்கிற கழிவுகள் உள்ளே இருக்கிற உடம்புக்கு வேண்டாத விஷயங்களெல்லாம் வெளியேற்றுறதுக்கு செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அங்கே வந்து ப்ராசஸ் நடக்கும். எங்கள் நுரையீரல்லையும் ஈரலில் மற்றும் வந்து நமக்கு வந்து ஹார்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது வந்து காலுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எடுத்துகிட்டு போகிறது வர்றது செய்கிறது எல்லாமே. சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ காலுக்கும் கைக்கெல்லாம் நமக்கு என்ன ஆகுனாக்கா வந்து இந்த கெட்ட ரத்தம் எடுத்துகிட்டு போகிறதுலே வந்து ரெண்டு வந்து சிஸ்டமாக வேலை செய்யும். ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், ஒன்று வந்து டீப் சிஸ்டம் அப்படின்ட்டுன்னு. அதை பற்றி வந்து வரும் நாட்களில் நான் விளாவறியாக சொல்கிறேன். ஏன் அதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த வேரிகோஸ் வெயின், இந்த நரம்பு சுத்துனா என்னன்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அதை எப்படி வந்து வராமல் தடுக்கிறதுன்னு தெரியும், புரியும் உங்களுக்கு. அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நான் வந்து டீட்டெயிலாக கொண்டு போகிறேன். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் குகைப்பகுதியிலிருந்து மணி, பணத்தோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

நிகழ்ச்சி நிறைவு பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு ஆயக்கவுண்டன் பாளையம் தேவராஜ் கௌசல்யா, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜெய் பார்த்தசாரதி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 7.8% இருந்ததை சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 700 பில்லியன் டாலரையும் தாண்டியுள்ளதாகவும், வங்கி செயல்பாட்டு முறைகள் கடந்த பல ஆண்டுகளாக வலுவான நிலையில் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் சீர்திருத்தங்கள் துரிதகதியில் நடைபெறுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். 21வது நூற்றாண்டின் இந்தியாவின் முன்னேற்றம் அனைவரையும் உள்ளடக்கியது என்று கூறிய பிரதமர், சர்வதேச நாடுகளுக்கு தேவையான நேரத்தில் தனது பொறுப்பை இந்தியா உணர்ந்து ஆதரவு வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்தியா தற்போது 2000-க்கும் மேற்பட்ட சர்வதேச திறன் மையங்களுக்கு முன்னோடியாக இருந்து உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான சேவைகளை வழங்கி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிம்ஸ்டெக் உள்துறை அமைச்சர்களின் முதலாவது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிராந்திய ஒருங்கிணைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, ஒட்டுமொத்த பாதுகாப்பின் தளமாக பிம்ஸ்டெக் உருவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டார். அமைதி, மனிதநலம் போன்றவற்றையே இந்தியா நாடுவதாக கூறிய அமைச்சர், அனைத்து நாடுகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாக குறிப்பிட்டார். தேசங்களுக்கு இடையிலான பல்வேறு குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சுமூக தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்த அமைச்சர், தீவிரவாதிகளுக்கு புகலிடம், பயிற்சி, நிதியுதவி போன்றவற்றை வேரோடு களைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு நாடு கடத்தல், சட்ட ஒத்துழைப்பு போன்ற நடவடிக்கைகளில் பரஸ்பர உதவியை பிம்ஸ்டெக் நாடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். புலனாய்வு முகமைகள், எல்லை மேலாண்மை பணிகள், நிதி கண்காணிப்பு நடவடிக்கைகளில் பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பு தேவை என்றும் குறிப்பிட்டார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக

0: ஒருங்கிணைந்த முகமைகள் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் தேவையையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். இன்று மாலை ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து கோதாவரி காவிரி நதி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் திறப்பு குறித்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் அங்குள்ள கனகதுர்கா கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இன்றே தமது ஆந்திர பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புகிறார். மதுராந்தகம், தாராபுரம், விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 6 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஏற்றுக்கொண்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக கொறடா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு, தகுதி நீக்க நடவடிக்கைகள் நிலுவையில் இருப்பதால் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்க தடையில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தகுதி நீக்க நடவடிக்கை குறித்த முடிவை பேரவைத் தலைவர் 2 மாதங்களில் எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். 2000 ரூபாய்க்கு அதிகமான வர்த்தக யுபிஐ பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கும் முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய தொகுப்பில் போதிய மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் பெற வேண்டிய தேவை எழுந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின் கொள்முதல் குறித்து எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர், ஒரு யூனிட் மின்சாரம் 35 ரூபாய் என்ற நிலைக்கு கொள்முதல் செய்யப்படாவிட்டால் 2 முதல் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படும் நிலை உருவாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5000 மெகாவாட் மின்சாரம் இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படுவதாக எடுத்துரைத்தார். குறைந்த விலையில் மின்சாரம் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய அமைச்சர், யூனிட் ஒன்றுக்கு மின்சாரம் 35 ரூபாய் கொள்முதல் செய்யப்படுவதால் நாள் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுவதாக தெரிவித்தார். இந்நடவடிக்கை குறுகிய கால ஏற்பாடே என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த ஆட்சியில் நீண்டகால மின்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அமைச்சர் குறை கூறினார். தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கு வாரத்தில் 5 நாட்கள் உடற்கல்வி வகுப்புகள் நடத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பள்ளிகளுக்கான திருத்திய கால அட்டவணையை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
1: இனி வாரத்துல 5 நாட்களும் பிடி பீரியட் என்பது நனவாகிறது. தினந்தோறும் இனி மாணவர்களுக்கு பிடி பீரியட். இந்த பிடி பீரியட கட் பண்ணவே கூடாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் வலியுறுத்துகிறேன், விளையாட்டுல ஊக்குவிக்கணும். அவர்களுக்கு அந்த மைதானத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளையாட்டு உபகரணங்கள்ல இருந்து, பாதுகாப்புல இருந்து, பயிற்சியில இருந்து அந்த குழந்தைகளை இன்னும் ஊக்குவிக்கணும்.
0: தமிழ்நாட்டில் ஆயுத பூஜை விஜயதசமியொட்டி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளோடு 6199 சிறப்பு பேருந்துகள் நாளை மறுநாள் முதல் இயக்கப்படும் என்று மாநில போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தீபாவளி பண்டிகையொட்டி 15689 சிறப்பு பேருந்துகள் வரும் 5ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்றார். அரசின் உத்தரவையும் மீறி ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அது திரும்ப பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு குறைந்து தற்போது கட்டுக்குள் இருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இருப்பினும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக கொசு ஒழிப்பு போன்ற பணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலவி வரும் இக்கட்டான சூழலிலும் மாநில அரசு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை முழுநேர கடையாக மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பேசிய அவர், அரசுக்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் நாளொன்றுக்கு 347 கோடி ரூபாய் வட்டி மட்டுமே செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் அரசு உள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிலையிலும் அனைத்து மகளிரும் பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ள அரசு வகை செய்துள்ளதாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தையொட்டி மத்திய அரசின் மை பாரத் கேந்திரா மூலம் மாநகராட்சி பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேரிடரை எதிர்கொள்ள தயாராக இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக மை பாரத் கேந்திரா தூத்துக்குடி மாவட்ட அலுவலர் மதுமிதா கூறியுள்ளார்.
2: பேரிடர் காலங்கள்ல குழந்தைகளும் பெரியவங்களும் தங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் தான். நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ரெசிலியன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அவசர காலத்துல எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க இப்போ தூத்துக்குடி

0: கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிராக்டிக்கல் எக்ஸிபிட்ஸ் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு கூட நாங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றை

0: ஏற்பட்டு நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் பிற்பகலில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் புதிய ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர இதர நாட்களில் ஆதார் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய சீர்மரபின மாணாக்கர் பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து ஜெர்மனியின் யுவான் லீயை இன்று எதிர்கொள்கிறார். ஐசிசியின் செப்டம்பர் மாத விளையாட்டு வீராங்கனையாக ஷெஃபாலி வர்மாவும் வீரராக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் சுப்மன் கில்லும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் பொருளாதாரம் வலுவான அடித்தளத்துடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வலியுறுத்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிற்பகல் விஜயவாடா புறப்படுகிறார். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் கிடைக்காததாலேயே வெளிச்சந்தையிலிருந்து கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி.வி. சிந்து இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:55, பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் மாற்றம் ஏதுமில்லை. இயல்பை விட மிக அதிகமாக ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, விருதுநகர், கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 16 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் மாறுபாடு. வருகின்ற 15 வரை வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நேர்களை இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை. நன்றி நேர்களே.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டயர்டானாலும் அனில் முறுக்கு, ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டுக்கு நீ செஞ்சிடலாம், வர்த்தான டேஸ்ட் எதுவும் ஜாலி பண்ணிடலாம்.
2: அனில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: என்ன இந்த பையனை கடைக்கு அனுப்புன, இன்னும் ஆளையே காணோம்.
2: என்ன மாதிரிதானி, யாருக்கோ காத்து கிடக்குற மாதிரி தெரியுது.
1: ஆமா செண்பகம், என் பையனை கடைக்கு அனுப்புன, இன்னும் வந்த பாடு இல்லை. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்
2: பிள்ள. எப்படி வருவான்? அவன் தான் கபடி ஆடுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானே.
1: அப்படியா? அவனையே பிள்ள பார்த்த? இரு இரு, நான் போய் அவனை ரெண்டு போடு போட்டு கூட்டிட்டு வரேன்.
2: அதெல்லாம் வேணாம் மருதானி, கொஞ்சம் பொறு, அவனே வந்துடுவான்.
1: வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி, நீ என்ன ஏதோ பையோட வந்திருக்க, என்ன வச்சிருக்க அதில்?
2: எல்லாம் காய்கறி தான், உனக்கு தான் கொண்டு வந்தேன்.
1: அட அப்படியா, எங்க கொடுப்புள்ள? ஆஹா, எல்லாம் நல்ல திரட்சியா இருக்கே, என்ன உரம் போட்டு வளர்த்த?
2: எல்லாம் இயற்கை உரம் தான், வேற எதுவும் போடுறது இல்ல.
1: உண்மையாவ சொல்ற? இது எப்படி, நான் செயற்கை உரம் போட்டு சில சமயம் சரியா வரமாட்டேங்குது, உனக்கு மட்டும் எப்படி சாத்தியமாச்சு?
2: எல்லாம் தொடர் முயற்சினாலதான். ஆரம்பத்துல கொஞ்சம் விளைச்சல் கம்மியா தான் இருந்தது, இப்பதான் சீரான விளைச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு.
1: ஏன் செண்பகம், இதெல்லாம் நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூட.
2: உனக்கு சொல்லாம எப்படி, ஆனா என்னைய விட இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொன்னாதான் உனக்கு.

0: அப்படி யாரு என்ன தகவல் சொல்ல போறாங்க?
1: இயற்கை விவசாயத்தை பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் என் தனஞ்செழியன் அவங்களோட நேர்முகத்தை கவனமா கேட்டுக்கோ.
2: நீங்க வந்து ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, இயற்கை விவசாயியும் கூட. விவசாயிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், நம்முடைய குலத்தொழில் அது. இன்னொரு பக்கம் இயற்கை விவசாயின்னு ஏன் உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கிறீங்க, அதுக்கு என்ன அடிப்படை காரணம்?
3: வழக்கறிஞர்ன்றது நான் படித்ததுக்காக கிடைச்ச ஒரு பட்டமாக தான் நான் நினைக்கிறேன். 1991 ஆக்சிடென்ட்லாம் நான் வந்து விவசாயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா என்னோடய ஃபாதர் எக்ஸ்பயர்டு, அப்போ எனக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ். அந்த டைமில் நான் விவசாயத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை. பட்டு விவசாயத்தை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அந்த காலகட்டத்தில் நான் நிறைய விவசாயத்தை சம்மந்தமாக நிறைய யூனிவர்சிட்டி எங்கெங்கெல்லாம் தகவல்கள் கிடைக்குமோ அப்போல்லாம் தேடி பிடிச்சி, ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் என்னவோ, அவங்க சொன்ன அறிவுரைகள், அவங்க என்னென்ன மாதிரி விவசாயம் பண்ணணும், எந்த காலத்துக்கு எந்த சீதோஷ்ணத்துக்கு எந்த பட்டத்துக்கு என்ன பயிர் பண்ணணும், எல்லாமே அவங்க எனக்கு வழிகாமிச்சு தான் நம்ம மறக்க முடியாது. அவங்க சொன்னபடி உர மேலாண்மை எல்லாமே பண்ணி ஃப்ரம் த பிகினிங் 1991 2000 வரைக்கும் நான் வந்து நார்மல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போது எனக்கு ஓரளவுக்கு நல்ல மகசூலும் கிடைச்சிட்டு தான் இருந்தது. அந்த சூழ்நிலை நான் யோசிக்கும்போது கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறேன், எனக்கு வர வருவாயில் ஒரு மேஜர் போர்ஷன் வந்து மருந்து கிடைக்கும், மற்ற செலவினங்களுக்கு தான் போகுது ஒழிய நான் வந்து லாபம் பார்த்தனா அப்படின்றதுனா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரத்தில் நான் ரொம்ப சின்சியராக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற விவசாயத்தை விட நான் சின்சியராக பண்ணுறதுனால அந்த டைமில் என்னோடய உற்பத்தி பொருளை வச்சு மற்ற சுமாரான நெல்லை கூட வந்து வியாபாரிங்க நல்ல விலைக்கு என்னோடய பொருளை வச்சு விற்கிறத நான் கவனித்தேன். ஸோ ஏன் நாம் வந்து நம்ம பொருளை வந்து நாமளே வந்து மதிப்பு கூட்டி விற்கக்கூடாது அப்படின்றதுனுடைய தேடல் அப்போ எனக்கு இருந்தது. பட் அதுக்கு வடிவம் கொடுக்க முடியல என்னால். நமது மட்டும் தனித்து நிற்கணும், நாம் அரிசி ஆக்கினா யார் வாங்குவா, நம்மக்கிட்ட வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்ற ஒரு பெரிய ஒரு அப்சக்கல்ஸ் மட்டும் அப்போ எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்மாழ்வாருடைய ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. டாக்டர் கொடுமுடி நடராஜன் அவர்கள் வந்து பஞ்சகவ்யான்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் அவங்கள கொடுமுடி நடராஜன் ஐயாவை வந்து தொடர்பு கொண்டேன். அவர் வந்து எனக்கு சரியான வழிகாட்டியாக எனக்கு சத்தியமங்கலம் சுந்தரராமையர்ன்ற ஒரு முன்னோடி விவசாயி அவர் வழிகாமிச்சார். நேராக அவர்கிட்ட போயிட்டு களப்பயிற்சி, அவர்கிட்ட நிறைய இயற்கை விவசாயம் சம்மந்தமான என்னோடய சந்தேகங்கள்லாம் நிறைய கேட்டு மேற்கொண்டு அதை பற்றி தேட தேட தேட தேட ஒரு 2002 மூணு வாக்கில் முழுக்க முழுக்க என்னுடைய பண்ணையை வந்து இயற்கை விவசாயத்துக்கு உகந்ததாக கொண்டு வந்துக்கிட்டே இருந்தேங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு 2005 வாக்கில் பண்ணையில் காலி பண்ணுறதுக்காக வெட்டுக்கு பேசி வச்சுருந்த அந்த மாட்டெல்லாம் கொண்டு வந்து நமக்கு தேவை சாணி கோமி இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் கொண்டு வந்தேன். அந்த நேரத்தில் என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் வைக்கோல் வச்சுருந்தேங்க. அதை வச்சு கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். கொண்டு வந்த பிற்பாடு தான் தெரிஞ்சது இது வந்து வைக்கோல் மட்டும் வச்சு பண்ண முடியாதுன்றத அப்புறம் தான் என்னை அந்த மாடை பற்றியே புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறமா வெட்னரி யூனிவர்சிட்டிஸ் ஒவ்வொன்றா தேடி போயிட்டு டாக்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபுட் மேனேஜ்மெண்ட் ஃபீட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் கேட்டல் ஃபார்மில் அப்படின்றதெல்லாம் நிறைய ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து என்னென்ன மாதிரி பெஸ்ட்டாக பண்ண முடியும், அது என் சம்மந்தமான சப்ஜெக்டே இல்லைன்னாலும் பட் அதில் வந்து நம்ம சிறப்பாக செய்யணும், இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ எனக்கு ஏகப்பட்ட பொருளாதார இழப்புகள் நிறையவே வந்தது. அதுக்கப்புறமா அங்கே அதிலிருந்து ஒரே ஒரு மாடு மட்டும் கண்ணு போட்டு எனக்கு வந்து அதிலிருந்து எனக்கு நம்பிக்கை துளிர் விட்டதுங்க. அதன் பிறகு மாடுகளை எல்லாத்தையும் நல்ல ப்ராப்பர் ஃபீட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி காலையில் ஒரு 100 லிட்டர் பால் அந்த மாடுகள்லேருந்து அதுங்க போட்ட கண்ணுக்குட்டியிலேருந்து சாயந்தரம் ஒரு 100 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்து பணப்பாக்கத்துலேயும் எங்கள் லோக்கல்லையும் பேக்கெட் பண்ணி அதையும் விற்க ஆரம்பித்தோம்.
2: நீங்களே பேக்கெட் பண்ணி?
3: எஸ், எக்ஸசிவாக இருந்த பாலை தயிராகவும் கன்வெர்ட் பண்ணி நண்பரோட சேர்ந்து அதுவும் சேல்ஸ் பண்ணுவாங்க. கால்நடை வளர்ப்புன்றது ஒரு லகுவாகவும் தேவையான ஒரு விஷயமாகவும் இருந்தது. அப்போ அதை கரெக்டாகவும் பண்ணோம். அதெல்லாம் ஆரம்பித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேதிக்கு நாம் வந்து இந்த இயற்கை விவசாயம் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு ஒரு வியாபார நோக்கத்தோடையும் அதே நேரத்தில் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமையும் நேர் பார்வையில் இதை இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். பாரம்பரிய ரக நெல்களை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக குறிப்பிட்ட ரகங்களெல்லாம் நான் வந்து விதையும் பாதுகாத்து வச்சிட்ருக்கோம். அதே போல் மற்ற பழங்கள் காய்கறிகள் அதெல்லாமும் நம்ம பயிர் பண்ணிகிட்ருக்கோம். நேரடியாக கன்சியூமர்கிட்ட தான் நம்ம வந்து பொருட்களை கொடுத்துட்ருக்கோம்.
2: விற்பனை பண்ணுறீங்க, இடைத்தரகரே இல்லை?
3: இல்லை.
2: எவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க சார்?
3: 15 ஏக்கர் இருக்குங்க.
2: பாசனத்தோடு இருக்குங்களா?
3: கண்டிப்பாக இருக்குங்க.
2: எல்லாமே இயற்கை விவசாயம் தான்?
3: 100% இயற்கை விவசாயம் தான்.
2: ஒரு துளி ரசாயனம் கூட உங்கள் தோட்டத்துக்கு வர்றதில்லை?
3: கண்டிப்பாக கிடையாது. TNOCDக்கு மூலமாக சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்குங்க. கிட்டத்தட்ட நான் 5வது வருஷமாக போயிட்டுருக்குங்க.
2: இந்த மாதிரி இயற்கை விவசாயம்னு பண்ண ஆரம்பித்த பிறகு உங்களுடைய பண்ணையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? காரணம் ஒரு 2-3 சந்தேகங்கள் எனக்கு. விளைச்சலில் என்ன மாற்றம்?

0: குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஒன்று, மண் வளம் அதில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அதில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத விளக்கணும். இன்னொன்று, நாம் எதிர்பார்த்த விளைச்சல் நமக்கு கிடைச்சிருக்கா? அப்புறம் தரம், எந்த பொருளையுமே நம்ம தரமாக கொடுத்தோம்னா காசு பற்றி பேசுறதுக்கு நீ யாரும் தயாராக இல்லை. தரமான பொருள் தனஞ்சய அண்ணையா கொடுக்குறாரு, ஒட்ட 10 ரூபா கூட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே வாங்கிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. இந்த தரம், மண் வளம், விளைச்சல் இதிலெல்லாம் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்கள் விளக்கணும்.
1: விளைச்சலை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நார்மல் இந்த யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க ரகங்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது சுத்தமாக இதில் வந்து சூட்டே ஆகாதுங்க. அவங்க அந்த விவசாயிகள் 30 மூட்டையிலேருந்து 35 மூட்டை வரைக்கும் அறுவடை பண்ணிட்டு தான் இருக்காங்க.
0: எத்தனை கிலோ மூட்டைங்க?
1: 80 கிலோ மூட்டைங்க.
0: 80 கிலோ மூட்டை
1: ஆவரேஜாக பார்த்தோட 25 மூட்டைக்கு குறைவில்லாமல் வருங்க அவங்களுக்கு. இந்த பாரம்பரிய ரகங்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முட்டி மோதி பார்த்தாலும் அதிகபட்சமாக ஒரு 15 மூட்டைக்கு மேலே ஈல்டு கிடைக்கிறதுக்கு என் மண்ணில் வளம் அந்த அளவுக்கு 15 மூட்டைக்கு மேலே கொண்டு வர முடியல. இதுதான் உண்மை. அதிகபட்சமாக சொல்கிறது 15, மினிமமாக 7 மூட்டை 8 மூட்டைலாம் கூட அறுவடை பண்ணியிருக்கோம். இதில் பெரிய ஒரு முக்கியமான ரோல் இது வந்து இயற்கை. அந்த இயற்கையில் வந்து நம்ம வந்து சம்பா பட்டம் மட்டும்தான் பண்ணுறோங்க.
0: ஒரு போகம் தான்
1: பண்ணுறோங்க. ஏன்னா எங்கிட்ட தண்ணி வளம் நிறைய இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி 3 போகம் பண்ணிகிட்டு இருந்தவன் தான். எப்போ இயற்கை விவசாயன்றதை டிசைட் பண்ணி பண்ணணும்னு முடிவு பண்ணணும், பாரம்பரிய ரகங்கள் 1 போகத்துக்கு மட்டும்தான் சூட் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அந்த 1 போகம் மட்டும் பண்ணும்போது புயல் மூலமாக கிடைக்கிற அபரிமிதமான மழை, காற்று, இது எல்லாமே வந்து அறுவடை நேரத்தில் ரொம்பவே சிக்கலை உண்டாக்கி 6 மூட்டை 7 மூட்டைலாம் கூட நான் அறுவடை பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிடைச்சாலும் அதை அரிசியாக்கி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதில் லாபம் நஷ்டம் இது எல்லாமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குன்றத தெளிவு இருக்குது. அதே போல் எள்ளு போட்டு எடுத்தாலும் அதை எண்ணெயாக்கி தான் கொடுத்துட்ருக்கோம். கடலை போட்டு எடுத்தாலும் அதை எண்ணெயாக்கி தான் கொடுத்துட்ருக்கோம். உளுந்து போட்டு எடுத்தாலும் உளுந்து டைரெக்டாக கன்சியூமருக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். பழங்கள் எது பண்ணாலும் டைரெக்டாக கன்சியூமருக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விஷம் இல்லாத உணவை கொடுத்துட்ருக்கேன். அந்த ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் இதை மாதிரி நிச்சயமாக பண்ணிகிட்ருக்கோம்.
0: ஆத்ம திருப்திக்காக மட்டுமே ஒரு வேலையை செய்ய முடியாதுங்க. நம்மளுடைய பேக்கெட் நிரம்ப வேண்டாமா?
1: பேக்கெட் நிரம்புறது எனக்கு வக்கீல் தொழில் இருக்குங்க.
0: இப்போ இயற்கை விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களா வேற ஏதாவது ஒரு தொழிலோடு இருக்கணும் இல்லைனா வக்கீலாகணும்?
1: நான் அப்படி சொல்ல முடியாது. எனக்கு என்னுடைய பார்வையிலிருந்து என்னுடைய சூழ்நிலையிலிருந்து தான் நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு எனக்கு வந்து பெரிய லாபம் இல்லைனாலும் நான் திருப்தியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு லாப நோக்கத்தோடு நான் அந்த விவசாயத்தை பண்ணலை. லாபத்துக்காக பண்ணுறதுக்கு எனக்கு வக்கீல் தொழில் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஒரு ஆத்ம திருப்தியோடு பண்ணுறேன். ஒரு நல்ல விஷயத்த பண்ணிகிட்ருக்கேன். இல்லை எனக்கு அந்த கன்ஃபியூஷனே வரலைங்க. இதில் வந்து நம்ம லாபத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், 3 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதில் 5 லட்சம் ரூபா எடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரலை. ஏன்னா பூமி தாய்கிட்டேருந்து நாம் கேட்டு கொடுக்க மாட்டோம். அவள் எப்போ கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாலும் அப்போ கொடுப்பான். இயற்கையோடு இணைஞ்சு தான் வந்தது இது. எனக்கு வந்து இப்போதைக்கு நிறைவாக போயிட்டுருக்கு.
0: வருஷத்துக்கு 1 போகம் தான் நெல், இன்னொரு போகம் எள்ளு, இல்லை வேறு ஏதாவது ஒரு பயிர்.
1: எஸ்,
0: இப்படி தான் உங்களுடைய பயிர் சுழற்சி போகுது.
1: எஸ் எஸ் எஸ்.
0: அப்போ கிட்ட ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 7 மாதம் நாம் வந்து ஏதாவது ஒரு பயிரை விளைவிச்சிடறோம்.
1: ஆமாங்க.
0: மீதி இருக்கிற 4-5 மாதம்
1: பலதானிய விதைப்பு பண்ணுறேங்க. ரெகுலராக பலதானிய விதைப்பு பண்ணி மடக்கி உழுது தான் பண்ணிகிட்ருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாயிலோட ஃபெர்டைல் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா தண்ணியில் பிரச்சனை இருக்குங்க எங்களுதில். தண்ணியில் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கில் இருக்கிறதுனால வந்து நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து குறையுது. பட் காலப்போக்கில் அது மாறும்ன்ற நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கோம்.
0: உங்களுடைய விளைபொருளுடைய தரத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: விளைபொருள் தரம் இருக்கவே தான் இப்போ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷமாக நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். இயற்கை விவசாயமே எக்ஸ்க்ளூசிவாக 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் உற்பத்தி பண்ணுற பொருளை தேடி வந்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பெங்களூர்லேருந்து இன்னும் சவுத்துலேருந்துலாம் வந்துட்டு நேரில் என்னோட ஃபார்ம் விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போறாங்க. அதுதான் என்னுடைய தரத்துக்கான அடையாளமா நான் பாத்துக்கிறேன்.
0: என்னென்ன விளைபொருட்களை நீங்கள் வந்து தரமானதாக உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறீங்க? ஒரு வருட காலத்தில் ஒரு சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எடுத்துங்க, அல்லது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்துங்க, என்னெல்லாம் உங்கள் பண்ணையில் கிடைக்கும்?
1: அரிசி,
0: பாரம்பரிய அரிசி,
1: பாரம்பரிய ரக அரிசிகள் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கிடைக்கும்.
0: என்ன ரகங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும்?
1: தூயமல்லி, கிச்சிலி சம்பா,
0: மாப்பிள சம்பா,
1: கருங்குருவை,
0: கருப்பு கவுனி,
1: ரத்தசாலி, ரசகடம், காளா நமக்கு, சீரக சம்பா, பால் குடவாழை.
0: இத்தனை ரகங்கள் போடணுங்களா? ஏதாவது ஒரு குறிப்பிட்டு ஒரு 4 ரகத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அதை மட்டுமே நம்ம சாகுபடி பண்ணோம்னா இன்னும் நம்முடைய கவனம் அதில் நல்லா போகும்ல?
1: இல்லை, இப்போ நான் ஒரு விவசாயியாகவும் இருந்து வியாபாரியாகவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடையுமே வெரைட்டிஸ் தான் கேட்குறாங்க. ஒரு ஹோட்டலில் போனால் கூட இட்லி தோசையை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து வியாபாரம் நடக்காது. ஸோ அங்கே வந்து வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க கன்சியூமர்ஸ். அந்த அரிசி இருந்தால் எனக்கு அதில் ஒரு 20 கிலோ கொடுங்க, இந்த அரிசி 20 கிலோ கொடுங்கன்னு போகிறதுல எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு அரிசியை மட்டும் வச்சுட்டு இருக்கும்போது அதில் சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது.
0: நாடி வர்றவங்கள்ட்ட அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும்.
1: கண்டிப்பாக.
0: அரிசி தவிர மற்றதுங்க?
1: நல்லெண்ணெய் கொடுக்குறோம், எள்ளு போட்டு நல்லெண்ணெய் கொடுக்குறோம், கடலெண்ணெய் கொடுக்குறோம், இது உளுந்து கொடுக்குறோம், பழ வகைகளும் வாழைப்பழம்லாம், மஞ்சள் வாழை, கற்பூர வாழை, இப்போ ஏழைக்கு இப்போ இருந்தது, இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்கு.
0: ஒரு 15 ஏக்கர் நிலத்தில் இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ், பல்வேறுபட்ட பயிர் ரகங்களை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, சாகுபடி செய்கிறதா சொல்கிறீங்க. இதில் பழ வகைகளும் இருக்குது, தோட்டக்கலை பயிர்

0: ரகங்கள் இருக்குதுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்கள். இதை வந்து எப்படி திட்டமிடுறீங்க? நம்பர் ஒன்று, இந்த பிளாட்டில் இந்த பயிர், இந்த நெல், இந்த ரகம், அல்லது இதில் வந்து கிழக்கால் இருக்கிற தோட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் அது வாழைப்பயிர்களை போடுங்க அப்படின்னு எப்படி திட்டமிடுறீங்க?
1: பயிர் சுழற்சி பண்ணுறோங்க, ஒரே ஃபீல்டுலேயே ஒரே ரகங்களை பண்ணுறது இல்லைங்க. இப்போ இந்த முறை நெல் பயிர் பண்ணுற ஃபீல்டில் வந்துட்டு நம்ம வந்து புஞ்சை பயிர் அடுத்த போகம் பண்ணுறோம். அந்த பயிர் சுழற்சியை ரெகுலராக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
0: என்னுடைய இன்னொரு அடிப்படையான கேள்விங்க, இந்த மாதிரியான பயிர்கள் சாகுபடி பண்ணுறோம், இயற்கைன்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு துளி ரசாயனம் கூட நம்முடைய தோட்டத்துக்கு வர்றது இல்லைங்கிறதையும் நம்ம ஆணித்தரமாக அடித்து சொல்கிறோம், நம்மள்ட்ட சர்டிஃபிகேட் வேறு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி உங்கள் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன விதமாக?
1: எங்களுடைய பண்ணையிலேயே நாங்கள் வந்து சொந்த தயாரிப்புகள், இந்த பஞ்சகவ்யா, மீன் அமிலம், அது போக கோ கிருபாமிருதம், EM2, இன்னும் தேவையான பூச்சி விரட்டிகள், இது எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு நாங்கள் ஸ்டாக் வச்சுட்டே தான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம். காய்கறியும் இப்போ வந்து பிளான் பண்ணுறோம். இப்போ காய்கறின்றது ஒரு இயற்கை விவசாயத்தில் அது ஒரு டெஸ்டிங் எஃபர்ட். இயற்கை விவசாயத்தில் எல்லாத்தையும் பண்ணிடலாம், காய்கறி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப் ஜாப். அது இப்போ தான் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ அதை பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக பஞ்சகவியாவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 5 கிலோ சாணம்னா 2 லிட்டர் பால் தான் போட்டு பண்ணுவோம். இந்த முறை வந்துட்டு நான் ஒரு அனுபவ விவசாயி நண்பருடைய ஆலோசனை பேரில் எல்லாமே வந்து 5-5 கிலோ 5 கிலோ சாணத்துக்கு 5 லிட்டர் பால், 5 லிட்டர் தயிர்லாம் போட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இதே பஞ்சகவியாவே இன்னும் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் நிறைய இன்வென்ஷனும் நாங்கள் நிறைய அதில் பண்ணிகிட்ருக்கோங்க, நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த முறை காய்கறியும் அடிஷ்னலாக நம்ம பகுதியில் இருக்கிற கன்சியூமர்ஸுக்கு கொடுக்கணுன்றதில் தீவிரமாக இருக்கும் இப்போ அடுத்தது.
0: அதே போல் பலதானிய விதைப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது நிச்சயமாக நம்முடைய மண் வளத்தை அதிகப்படுத்தும்.
1: கண்டிப்பாங்க,
0: அது வந்து அந்த ஒரு 4-5 மாதம் நமக்கு கேப் கிடைக்கும் போது ஒரு முறை போட்டு உழுது விட்டுருவீங்களா, அல்லது ஒவ்வொரு பயிர் சாகுபடி ஆரம்பிக்கும் போதும் அதற்காக ஒரு நேரம் கொடுத்து பலதானிய விதைப்பை மேற்கொண்டு ஒரு 30-40 நாள் அது பூக்கிற சமயத்திலையோ நல்லா வளர்ந்த பிறகோ மடக்கி உழுதுட்டு உங்களுடைய பயிர் சாகுபடியை துவக்குவீங்களா, எப்படி பண்ணுவீங்க?
1: இல்லை, அது பலதானியத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் இருக்குது சார். 22 நாளில் முதல்ல விதைச்சி 22 நாளில் ஒரு முறை மடக்கி உழுதுருவோம். அடுத்தது மறுபடியும் ஒரு 1 வீக் கேப் விட்டு அகைன் மறுபடியும் விதைச்சி 44 நாளில் மடக்கி உழுவோம். அடுத்தது 66 நாளில் ஒரு முறை மடக்கி உழுவோம். இது அந்த கேப்பை பொறுத்து ஃபீல்டை வந்து நாங்கள் எந்த கிராப்பை பண்ண போகிறோமோ பண்ணாத கிராப் இடத்துல இதை வந்து மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் சார்.
0: ஒரு முறை மடக்கி விழுதுட்டா இன்னொரு முறை உழவு ஓட்டணும்னா விதைச்சிதானே உழவு ஓட்டணும்.
1: ஆமாம்,
0: திருப்பி அதிலே இருக்கிற ஏதாவது விதைகள் முளைச்சு
1: நம்ம 22 நாளில் நமக்கு அது விதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 44 நாளில் விதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, 66 நாளையும் விதைகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. விதைகளுக்கு நம்ம தனியாக விட்டு வச்சிருந்து பண்ணோம்னா ஓகே, அது நமக்கு சாத்தியம் இல்லை. விதைங்க கிடைக்கிறத வாங்கி நம்ம, நிறைய பேர் சொல்லுவாங்க 0 பட்ஜெட் இயற்கை விவசாயம், 0 பட்ஜெட் கண்டிப்பாக கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட செலவு தான். பட் இருந்தாலும் நாம் ஒரு சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்கோன்ற நம்ம கான்செப்டில் பண்ணிகிட்ருக்கோம்.
0: கொள்கை
1: எஸ்,
0: அந்த பலதானியங்கிறதுன்னு சொன்னீங்க, அதில் என்னென்ன தானியங்களாக
1: இருக்கும்? நரிப்பயிறு, வேர்க்கடலை, சூரியகாந்தி, எல்லாத்துலேயும் அந்த தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் கலந்து தான் விதைப்போங்க. அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது.
0: அதில் எது கிடைக்கிது எது கிடைக்கல கிடைக்கிறத வச்சுட்டு பண்ணிடுவீங்க?
1: மேக்ஸிமம் கிடைக்க வச்சுருவோங்க. சேலம் லீ பசாரில் மேக்ஸிமம் சீட்ஸ் கிடைக்குதுங்க.
0: கிடைக்குதுங்க,
1: கிடைக்குது.
0: ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ விதைக்கிறோம்?
1: 20 கிலோ விதைக்கிறோம் சார்.
0: போகிறோம் ஒரு 20-22 நாளில் மடக்கி விழுதாலே அதில் ஒரு மாற்றம் இருக்குமா?
1: கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. ஸ்லோ ப்ராசஸ் எதை தான் சொல்கிறது, என் லேண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி இஷ்யூஸ் இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. மற்றபடி நல்லாவே இப்போது நல்ல மழை பெஞ்சு போன 2 வருஷமாக ஓரளவுக்கு மேல் தண்ணியெலாம் வந்திருக்கு, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நம்புகிறேன்.
0: இந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்யும்போது நமக்கு கூடுதலான லாபம் கிடைக்கணும்னா அதற்கு கூடுதலான விலை கிடைக்கணும்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி கிடைக்குதா?
1: கூடுதலான விலை கிடைக்கிறதுன்றதை விட கன்சியூமருக்கு பாரம் அதிகமாக போய் சேரக்கூடாதுன்றதுலையும் கொஞ்சம் எங்களை போல் இயற்கை விவசாயிங்க எல்லாருமே அதில் கவனமாக இருக்கும் சார்.
0: பாரம்னா
1: கன்சியூமர் வந்து இயற்கை விவசாய பொருளை வந்து எட்டாக்கனியாகவே ரொம்ப காலமாக வச்சிட்ருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இயற்கை விவசாயம் போன்ற பொருள்ன்றதுனால நம்ம கூடுதல் விலையை வச்சு விற்கிறத விட கன்சியூமருக்கு ஓரளவுக்கு நாமினல் ரேட்டை வச்சு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
0: அது நாமினல் ரேட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுக்கு அது கூடுதல் விலையாக தெரியாமல் இருக்கிறாங்களா, அல்லது தெரிஞ்சுக்கிட்டு இது தரத்துக்கான ஒரு விலைன்னு நினைக்கிறாங்களா?
1: தரத்துக்கான விலைன்னு கண்டிப்பாக நினைக்கிறாங்க சார். இது வந்து நம்ம வந்து ஜென்யூன் ப்ராடக்ட் வாங்குகிறோம் இங்கே சார. அடல்ட்ரேஷன் இல்லாத பொருள் ஒன்று வாங்குறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியோடு தான் வாங்குறாங்க. உணவுப் பொருளில் தான் நிறைய கலப்படம் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஒரு சாதாரண கன்சியூமர் போயிட்டு ஒரு 15 கிலோ எள்ளு கடையில் போய் வாங்கி ஆட்டி பார்க்கட்டும், அவங்களுக்கு அந்த எள்ளுடைய அடக்க விலை எவ்வளோ வருதுன்னு பார்க்கட்டும், அப்புறம் கடையில் எப்படி 250 ரூபாய்க்கு இந்த நல்லெண்ணெயை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்கன்னா அங்கேயே வந்து இந்த கலப்பட பொருளை நம்ம தடை பண்ணிடலாம். நமக்கு ஜனங்க வந்து சரியான பொருளை சரியான விலை கொடுத்து வாங்கணுன்ற மைண்ட் செட்டை வர வைக்கிற வரைக்கும் எங்கள் ஜென்ரேஷன் உள்ள விவசாயிகள் கொஞ்சம் போராட்டப்பட்டு தான் ஆகணும். இன் ஃபியூச்சரில் மாறலாம், அது தெரியல.
0: ஒரு விழிப்புணர்வு வேணும்,
1: கண்டிப்பாக வேணும் சார். விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறதை நிறையவே பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க ரொம்ப எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க.

0: யாரும் ரொம்ப ஹாப்பியாலாம் யாரும் பெருசாக பண்ணிட்டுல. பட் அந்த அவங்கள நோக்கி நுகர்வோர் போனோம். நுகர்வோர் போயிட்டு எனக்கு தேவையான பொருளை எனக்கு உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு நேராக போய் ஃபீல்டை போய் பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக அந்த விவசாயிக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சியோட உற்பத்தி பொருளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பாரு. மக்களை வந்து நோயை வந்து இல்லாமல் வாழற ஒரு சமூகமாக உருவாக்க முடியும். நிறைய பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே வர்றது காரணம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகன்றது தான். கண்டிப்பாக இதை மக்கள் உணரணும். அதே நேரத்தில் இந்த உணவு சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு வந்தே தீரணும்.
1: ஒரு பயிர் சாகுபடி பண்றோம்னா அந்த பயிருக்கு தேவையான சத்துக்களை ஒரு வகையில் கொடுத்துடுறீங்க. பலதானியம் விதைக்கிறீங்க, பஞ்சகவியா தெளிக்கிறேன், ஈயம் பயன்படுத்துறேன், பல்வேறு விதமான இடுபொருட்களை நீங்களே தயார் பண்றீங்க, நீங்களே பயன்படுத்திடுறீங்க. ஒரு பயிர் சாகுபடினா அதுல ஒரு பூச்சியோ அல்லது ஒரு நோயோ தாக்கத்தானே செய்யும், அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அது பூச்சி விரட்டி இலைகள் தழைகள்லாம் கோமியத்தில் ஊற வச்சு அதையும் முன்னெச்சரிக்கையோட முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருவோங்க. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்த பின் வைத்தியம் மிக மிக குறைவு சார். அது வருமுன் காப்போமாக ப்ரிவென்டிவாக நம்ம பார்த்து பயிரோடைய தன்மையை பார்த்து நம்ம அதை ப்ளே பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதில் ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் வராது சார். இயற்கை இடர்பாடுகளை தவிர்த்து நிச்சயமாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் சார். இயற்கை விவசாயத்தில் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பூச்சை வரவேற்கிற ஒரு ஐட்டம் எதிரானா யூரியா தான். நம்ம யூரியாவே யூஸ் பண்ணலாம், பூச்சியோடைய தொந்தரவுகள்லாம் பெருசாக இருக்காது. கேஸ் பூச்சி வந்தாலும் அதுக்கு ஒரு கொழுத்த தீனியாலாம் அந்த பயிர் இருக்காது. இயற்கை விவசாயம் பண்ணும்போது பூச்சி தொந்தரவுலாம் எனக்கு பெருசாக இது வரைக்கும் வந்ததில்லை சார்.
1: உங்களுடைய பயிர்களுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை முறை நீர்ப்பாசனம் பண்ணுவீங்க? ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பயிர் நெல்லை கூட எடுத்துங்க, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தண்ணி கேட்கும்?
0: காய்ச்சலும் பாய்ச்சலமாக தான் சார் தண்ணி கட்டுவோம். அந்த வேர் வந்து தண்ணியை நோக்கி ட்ராவல் பண்ணணும். எங்கே தண்ணி இருக்குன்னு தேடி போக வைக்கும்போது தான் அந்த பயிருடைய தரம் வந்து நம்ம உருவாக்குற கிரெயின்ஸோட ஸ்டாண்டர்டும் நிறைய இருக்கும், பதர்கள் கம்மியாக வரும். இப்போ கூட எள்ளு விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் கழித்து தான் தண்ணியை கொடுப்போம். ஆமாம், அதனுடைய வேர்கள் வந்து அந்த தண்ணியை நோக்கி ட்ராவல் பண்ண வைக்கணும்.
1: நிறைய இளைஞர்கள் வந்து இன்னும் விவசாயத்தை நோக்கி வரலை, அல்லது வர்றவங்களும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு விவசாயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தணும், அந்த தொழிலை பலப்படுத்தணும், நம்முடைய குலத்தொழிலை வந்து இன்னும் வேற இடத்துக்கு கொண்டு போகணும், மேல் இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வராங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என் மனசுக்குள்ளேயும் இருக்குது. இருந்தாலும் வர்றாங்க, வர்றவங்கள நம்ம வரவேற்கணும். யங்ஸ்டர்ஸ், வரக்கூடிய இளைஞர்கள் இந்த விவசாயத்தில் எப்படி தங்களை ஈடுபடுத்திக்கணும்னு நீங்கள் ஒரு ஆலோசனை அறிவுரை சொல்லுங்கள்.
0: நிச்சயமாக இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் அல்லது செயற்கை விவசாயமாக இருக்கட்டும், எந்த விவசாயமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அதை பற்றி தெரிந்து கொண்டு இறங்க வேண்டும். யாரோ ஒருவர் பார்த்து கொள்வார், யாரோ ஒருத்தர் செய்து விடுவார் விவசாயத்தை, நாம் பணம் மட்டும் முதலீடு போட்டுவிட்டால் போதும் என்று வருபவர்களுக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு கசப்பான அனுபவமாகத்தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது உணவு, உணவுன்றது அடிப்படை விஷயம். இது வந்து லாப நஷ்டத்தை மட்டுமே நம்ம கணக்கு பண்ணி பண்ணுற விவசாயம் கிடையாது. ஒரு தரமான ஒவ்வொரு பொருளை, நம்ம தரமான உணவை என் குடும்பத்துக்கு நான் முதல்ல உற்பத்தி பண்ணணுன்ற எண்ணம் ஒவ்வொரு இளைஞருக்கும் இருக்கணுங்க. எதுவுமே வேணாம் சார், விவசாயம்ன்றது ஒரு பெரிய ஒரு மாயையாக பார்க்க வேணாம். அவங்கவுங்க வீட்டு புழக்கடையில் அவங்களுக்கு தேவையான காய்கறியை போட்டுக்கிட்டாலே போதும். மொட்டை மாடியில் அவங்களுக்கு தேவையான காய்கறியை போட்டு கொஞ்சம் மெனக்கெடணும். ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கே நீங்கள் வந்து சூட்டபிள் பர்சனாக இருப்பீங்க. கம்பெனியில் இருக்கிற லேபர்ஸுக்கு கொடுக்குற சேலரியோட கம்பேர் பண்ணும்போது விவசாயத்தில் நாங்கள் கொடுத்துட்ருக்கிற சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்க எல்லாருமே இடம் பெயர்ந்து கம்பெனியை நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து போதுமான மெஷினரிஸ் சப்போர்ட்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் இன்வென்ஷன்லையும் இல்லை, நடைமுறையிலையும் இங்கே இல்லை. லேபர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு பண்ணக்கூடிய நம்ம செலவு அதிகமாக இருக்குது, அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு பணத்தை மட்டுமே வச்சுட்டு நம்ம விவசாயம் பண்ணணும் எண்ணத்தோடு வராமல் HR தெரியாமல் நீங்கள் வந்து முக்கியமாக விவசாயத்தில் தான் இப்போ ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது. ஹியூமன் ரிசோர்ஸை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்க தெரியலன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு அன்ஃபிட்டாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும், ஆனால் விஷயம் தெரிஞ்சுட்டு இறங்குங்க. விவசாயம் அப்படின்னு நினைக்கும் போதே லேபர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். விவசாயம் தெரியுதோ இல்லையோ லேபர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
2: 93 93 808 808 01 41 7 007 என்ன மருதாணி, இயற்கை விவசாயம் பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் என் தனஞ்செழியன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
3: தெளிவா புரிஞ்சது சண்பகம். மாறி வர காலநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணணும்னா இயற்கை வேளாண்மை தான் சிறந்த வழின்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: உண்மைதான் மருதாணி, நல்ல திட்டமிடலும் பொறுமையும் இருந்தா இயற்கை விவசாயத்துல நாமளும் சாதிக்கலாம்.
3: ஆமா சண்பகம், அதுக்கு நீயே ஒரு உதாரணம் தான்.

வேளாண் திட்டங்கள். பிஎம் குசும் திட்டம். பிரதான் மந்திரி கிசான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியான் என்பது விவசாயத்துறையில் சூரிய ஆற்றலின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கியமான திட்டமாகும். மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகளுக்கு பாசனத்திற்கான நம்பகமான மின்சாரத்தை வழங்குதல், டீசல் மற்றும் வழக்கமான மின்சாரத்தின் மீதான சார்பை குறைத்தல், சூரிய ஆற்றலை பயன்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவித்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இந்திய விவசாயத்தில் பாசனம் மிகவும் முக்கியமானதாகும். பல பகுதிகளில் விவசாயிகள் பாசனத்திற்காக மின்சாரம் அல்லது டீசல் பம்புகளை பயன்படுத்துகின்றனர். டீசல் விலை உயர்வு மற்றும் மின்சாரம் கிடைக்கும் தன்மை தொடர்பான சிக்கல்கள் விவசாயிகளின் உற்பத்தி செலவை அதிகரிக்கின்றன. இதற்கு மாற்றாக சூரிய ஆற்றலை பயன்படுத்தி வேளாண் பம்புகளை இயக்குவது ஒரு நிலையான தீர்வாக கருதப்படுகிறது. பிஎம் குசும் திட்டம் இதனை ஊக்குவிக்க விரும்புகிறது. சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றி பாசன பம்புகளை இயக்குவதன் மூலம் எரிபொருள் செலவை குறைக்க முடியும். இந்த திட்டம் மூன்று கூறுகளை கொண்டுள்ளது. முதலாவது,

0: மின்சார இணைப்புகளுடன் உள்ளவற்றில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படுகின்றன. இதில் பொதுவாக 500 கிலோவாட் முதல் 2 மெகாவாட் வரையிலான சூரிய மின் திட்டங்களை அமைக்க இந்த திட்டம் வாய்ப்பு வழங்குகிறது. இரண்டாவது கூறு, மின் இணைப்பு இல்லாத இடங்களில் சூரிய சக்தி வேளாண் பம்புகள் அமைக்க உதவுகிறது. பொதுவாக 7.5 ஹார்ஸ்பவர் வரையிலான தனித்த சூரிய வேளாண் பம்புகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்படுகிறது. மூன்றாவது கூறானது, ஏற்கனவே மின்சாரம் இணைக்கப்பட்டுள்ளவர்கள் வேளாண் பம்புகளை சூரியமயம் ஆக்குவதாகும். இந்த திட்டத்தில் இணைய மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ பக்கமான PM குசும் நேஷனல் போர்ட்டலுக்கு செல்லவும். ஆதார் அட்டை, நில ஆவணங்கள், வங்கி விவரங்கள், மின்சார விவரங்கள், கைபேசி எண் ஆகியவற்றினை கொண்டு பதிவு செய்து கொள்ளவும். விவசாய நண்பர்களே, சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உங்கள் நீர்ப்பாசன முறையை மேம்படுத்துவதற்கு இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
4: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
3: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகைய புக் பண்ணா பர்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அத பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
3: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
4: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
5: டீ டைம்ல அனில் முருக்கு, டிஃபன் கூடவும் அனில் முருக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முருக்கு, டடானாலும் அனில் முருக்கு. இந்த வைப்
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: தயாரிப்பு TNC Apply.

நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பூங்கொத்து. நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம் நேர்களே. முதல் திரைப்படமான ஆனந்த பூங்காற்று, இரண்டாவது திரைப்படம் அமர்க்களம் ஆகிய இரண்டு படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம்.

நிகழ்ச்சியின் முதல் திரைப்படமான ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை தேவா அவர்கள். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிகரன் மற்றும் சுஜாதா அவர்கள். இந்த பாடலுக்கான வரிகள் வந்து வைரமுத்து எழுதியிருக்காங்க. இதோ நேர்களே அந்த பாடல்.

பண்பல இசை பாடும் நேரம் பிற்பகல் 2:38. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து. காதல் என்னும் கடலில் கவிதையாய் பேசும் அலையாய் மனதை மயக்கும் இசையோடு மௌனத்தை

பேச வைக்கும் இனிய ராகமாய் மீனின் விழிகளில் மின்னும் அழகும் நிலவின் ஒளியும் மலரும் கனவும் காதலின் மொழியும் இதயம் பாடும் இனிமையான ஒரு இசை காவியம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை தேவா அவர்கள். இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன். இந்த பாடலுக்கான வரிகள் வைரமுத்து. செம்மீனா செம்மீனா, இதோ நேர்களே அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து.

பாட்டுக்கு பாட்டு பரவசத்தின் தேனூற்று, ராகத்தோடு ராகம் சேர்க்கும் ஆனந்த பூங்காற்று, வார்த்தைகள் இசையாக இசையோ மனமாக இதயங்கள் இணைகின்ற, பாடல்கள் தரும் இன்பத்தில் நினைவுகள் மலரட்டும், ராகங்கள் சங்கமத்தில் நம் மனங்கள் மிதக்கட்டும். வரும் பாடலுக்கு இசை தேனிசை தென்றல் தேவா. இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் கிருஷ்ணராஜ். இந்த பாடலுக்கான வரிகள் வைரமுத்து. இதோ செவிகளுக்கும் தேனாக இதயத்திற்கும் பூங்காற்றாக பாட்டுக்கு பாட்டு.

0: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: இதுவரை பூங்கொத்து நிகழ்ச்சியில் முதல் திரைப்படமான ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்படமான அமர்க்களம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இந்த பாடலுக்கான இசை பரத்வாஜி, இந்த பாடலை பாடியிருக்காங்க சாலினி, இந்த பாடலுக்கான வரிகள் வந்து வைரமுத்து. நாமும் இந்த பாடலை போல் சொந்த குரலில் பாடுவோமா?

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இந்த பாடலுக்கான இசை பரத்வாஜ். இந்த பாடலை பாடியிருக்காங்க கே எஸ் சித்ரா. இந்த பாடலுக்கான வரிகள் வந்து வைரமுத்து எழுதியிருக்காங்க. இதோ நேர்களே அந்த பாடல்.

இதுவரை பூங்கொத்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் ஆனந்த பூங்காற்றே, அமர்க்களம் என்ற இரண்டு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

கட்சபையில் கலக்கல் பாடல்கள். எந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணுமா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அலைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலோட பட்ச திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து 0043042 2440 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் கட்ஸ் அவைக்கல் கலக்கல் பாடல்களாக. நிகழ்ச்சியில் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியை சார்ந்த சசிகலா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கட்ஸ் ஆஃப் ஹில் கலக்கல் பாடல்களாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0433 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கெங்கலாபுரம் பகுதியை சார்ந்த காவேரி அவங்க கேட்டிருக்க பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சூரிய வம்சம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: கஷலைகள் காணம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் ஈங்கூர் பகுதியை சார்ந்த செல்வகுமார்.

0: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கட் சபையில் கலக்கல் பாடல்களாக ஒளி உலகம் வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:18. கட் சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கிறது. நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குக்கல் மலை பகுதியை சார்ந்த ராஜேஸ்வரி ராஜேந்திரன்.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: உங்கள் இதயங்களை இதமாக தலாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, கிட் சபையில் கலக்கல் பாடல்கள். அடுத்தடுத்து சூப்பரான பாடலை கேட்டுட்டு இருக்கோம். இதே போல உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிகழ்ச்சியில நீதியின் மறுபக்கம் திரைப்படத்தில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஜலகண்டாபுரம் பகுதியை சார்ந்த ஈஸ்வரன்.

அனி ரவி வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவி. எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் ஒளி உலகம் வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:30. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து 0343-42-24-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கணும். உங்களோடு சேர்த்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். அதுவும் காட்சலையில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதியமான் கோட்டை பகுதியை சார்ந்த கோதண்டராமன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கட்ஸ் ஆஃபியல் கலக்கல் பாடல்களாக ஒளி உலா வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 3:37. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் பகுதியை சார்ந்த கீர்த்தனா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

பொறுத்து இந்த வைப் செம்மையா இருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த மாதிரி கட் சுவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கணுமா? அதுக்கு 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை காட்சியில் கேட்டு ரசிக்கலாம் கட் சுவையில் கலக்கல் பாடல்களாக. அனில் ரவி வழங்கும் கட் சுவையில் கலக்கல் பாடல்கள் என்ன நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் ரவி. நிகழ்ச்சியில பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் மாவட்டம் கொளத்தூர் பகுதியை சார்ந்த ரேவதி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: மனதோடு காணும் பாடிக்கொண்டிருக்கிறது கட் சபையில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சி அலங்கரிக்க வருகிறது. பறவைகள் பலவிதம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலச்சங்கமனஅள்ளி பகுதியை சார்ந்த குப்பன்

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது. எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கணக்கம்பாளையம் திருப்பூர் பகுதியை சார்ந்த சசிகலா.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. விடை தேடும் வினாக்க நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25. விடைத்திடும் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஜே பார்த்தசாரதி. வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் பிரபாகரன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சரிங்க, கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு நிறைய குறிப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. நேயர்களும் வந்துட்டே இருக்கிறாங்க, பேசலாமா?
1: கண்டிப்பா.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுக்கலாமா? இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர், ஓகேங்களா? மிகவும் பிரபலமானவர், வெளிநாட்டை சார்ந்தவர். இப்ப இல்ல. நன்றி.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா குறிப்புகள் கேட்டீங்களா?
2: அவர் மட்டப்படுத்தி
1: இல்ல.
2: நன்றி
1: நன்றி.
0: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: சார், ஈஸ்வரவேல், கடையாம்பட்டி, சேலம் மாவட்டம்.
0: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: இல்லைங்க சார். குறிப்பு கொடுங்க சார்.
0: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பல ஒலிம்பிக் போட்டிகளை வந்து கலந்துருக்கிறாரு. ஆமாங்க, இதுதான் உங்களுக்கான குறிப்பு. நிறைய பதக்கங்களையும் பெற்றிருக்கிறாரு.
3: தமிழ்நாட்டை சார்ந்தவருங்களா சார்?
0: தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்ல.
1: எக்ஸ்ட்ரா குறிப்பு.
0: பதில் தெரியுங்களா?
3: உசைன் போல்ட் சார்.
0: உசைன் போல்ட். பரவாயில்ல, நிறைய குறிப்புகள் வந்து நெருங்கி சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
3: ஓகே சார், தேங்க்யூ.
1: வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கூட்டு வெண்ணில பேசுகிறேங்க.
1: நம்ம குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: ஆ, கேட்டேங்க ஐயா.
1: விடை சொல்லாமே?
4: விடை சொல்ல ஆணா பெண்ணுங்களா இவங்க?
0: உங்களுக்கான குறிப்பு வந்து இவர் ஆண் தான்.
1: ஆண் தான்.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: எம்எல் முருகேசன், மருதி, காமராஜ் நகர்.
0: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
5: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2000 ஆண்டில் வந்து நடைபெற்ற ஒலிம்பிக்ல வந்து சிறந்த வீரரா இவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க.
5: மைக்கேல் பல்பஸ்.
0: என்னங்கய்யா?
5: மைக்கேல்.
0: இவர் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்?
5: தெரியலையா.
0: அப்படிங்களா? சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. தவறான பதில் தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: வருக. வணக்கம்
6: ஐயா. லலிகங்க வந்து கல்யாண சுந்தரம்
1: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
6: கேட்டுங்க ஐயா, ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க.
1: அதாவது உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளையும் இவர் கலந்து கொண்டு மிக

0: சிறப்பாக விளையாடிருக்காரு.
1: அடுத்த நேரம்
2: நன்றிங்க ஐயா. சரிங்க பார்சாதி, நம்ம நிகழ்ச்சியில் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான்கு மணி ஆறு நிமிடத்தில் நாம் கெட்டு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினக்கல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் அரச மரத்து கரட்டூர் கருணாகரன்.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
2: ம், பதில் சொல்லலாம்.
1: ரஷ்ய வீரர் அலெக்சி நிமோவ் அப்படின்னு பேர் சார்.
2: நீங்க சொல்ல வரீங்க அதானே?
1: ஆமா.
2: சரிங்க, ஒரு குறிப்பு கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். பரவாயில்ல, புதிய ஒரு ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. தவறான பதிலுங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: சரி, சரிங்க சார்.
2: என்ன பயணிய கூடிய நேயர்
0: வருக. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க பார்த்தாதி.
0: வருக. வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
5: ஐயா, நான் உழவர் சந்தைகளுக்கு முடிப்பு பேசுகிறேன்.
0: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: ஐயா, நீச்சல் வீரர்களா?
0: ஆமாங்க ஐயா.
5: ஐயா, ஏன் சேர்ப்பு? ஐயா, மூணு தங்க ரெண்டு வெள்ளி பெற்றிருக்கிறீங்க 2000ல.
2: ரொம்ப அழகாக சொன்னியிருக்கீங்க ஐயா. அந்த பேர் வந்து ஏன் தோர்ஃப் தேர்ஃபில்ல தோர்ஃப்.
5: ஏன் தோற்பாங்க? கொஞ்சம் லைன் பிடிக்கணும் அப்படியே சேர்ப்ப ட்ரை பண்ணுறீங்க.
2: சரி, ஓகேங்க ஐயா, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
5: வெற்றி 2000ல நீச்சல் போட்டியில.
2: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்.
5: சொன்னதெல்லாம் கரெக்டா பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கு.
2: சரிங்க, என்ன பரிசு பாடல் கேட்கலாம்? ஒரு இவர் வந்து 2000 ஆண்டுல வந்து ஒரு முக்கியமான வீரராக அவர் வந்து திகழ்ந்திருக்கிறாரு. அந்த நாட்டோட சிறந்த வீரராகவும் அந்த நாட்டுக்கு பேர் போனவராகவும் இருக்கிறாருன்னு சொல்லலாம். சரிங்க, என்ன பரிசு பாடல் கேட்கலாம்?
5: ஐயா, இதுங்க ஜப்பானின் கல்யாணராமன்.
2: ம்,
5: சின்னப்பூ வண்ணப்பூ கண்ணெல்லாம் என்னப்பூ. இந்த பாட்டு வந்து 102 நேயர்களுக்கும் உங்களுக்கும் அப்படி காட்டில் தகுந்து முடியா.
2: சரிங்க, கண்டிப்பா
5: ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.
2: கண்டிப்பா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க. ஆசியவே சேர்ந்த ஏன் தோர்ஃப் அப்படின்ற ஒரு நீச்சல் வீரரை பற்றி தான் குறிப்புகள் கேட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஏன் இவரை பற்றி கேட்டோன்னா, இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1982 ஆஸ்திரேலியாவை இருக்கக்கூடிய சிட்னி சவுத் வெல்ஸ் அப்படின்ற இடத்துல தான் அவர் பிறந்திருக்கிறாரு. மற்ற குறிப்புகள்லாம் பார்த்து சாதி நீங்கள் சொல்லாமே.
0: அதே போல் நீங்கள் சொன்னீங்க, பல ஒலிம்பிக் போட்டிகளும் பங்கு பெற்று தங்கப்பதக்கம், அதே போல் அதில் ஒலிம்பிக் போட்டியில் 3 வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு, 2 வெள்ளியும். 2000 ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் சிறந்த வீரராக இவரை தேர்ந்தெடுத்திருக்காரு. உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் கலந்து பல தங்கப்பதக்கமும் வாங்கியிருக்காரு. அதே போல் பான் பசிபிக்கு காமன்வெல்த்து இப்படி போட்டிகளிலும் பங்கு பெற்று இவர் சிறப்பிச்சிருக்காரு. 2001 ஆக்ஸ்வாட்டிக்ஸ் கம்பன்சி என்ற கலந்து கொண்டு அதில் 6 தங்கப்பதக்கங்களை வென்று இவர் ஒரு சிறப்பு வாய்ந்த வீரராக திகழ்ந்திருக்காரு. அதே போல் 2004 கோடை ஒலிம்பிக்கில் 200 மீட்டரும் 400 மீட்டர் போட்டிகளை கலந்து, அதே போல் 100 மீட்டர் போட்டிகள் பிரிவிலும் கலந்து வெண்கல பதக்கமும் வென்றிருக்காரு. பல பதக்கமும் பல சிறப்பு குறைந்த வாய்ந்த இந்த வீரருமான இயான் தோர்ப் என்பது மிகவும் சரியான பதில்.
2: அது மட்டும் இல்லை பார்த்தாது, 2001 வந்து ஆஸ்திரேலிய நாட்டின் வந்து ஆண்டின் சிறந்த இளம் ஆஸ்திரேலியர் என்ற விருதை வந்து இவருக்கு பெற்றிருக்கிற ஒரு நாட்டோட பெயரிலே அவருக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்.
0: சிறப்பானது.
2: கண்டிப்பாக இவருடைய பிறந்தநாளை சமர்ப்பிக்கும் விதமாக இன்றைக்கி நம்ம அவரோட குறிப்புகள் கேட்டோம். சரியான நேர பதிலாக சொன்ன அந்த பரிசு பாடலுக்கு முன்பாக
6: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
7: அம்மா, வெரைட்டியாகவும் இருக்கணும் டேஸ்டியாகவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
7: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
8: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் 1. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திர

0: பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.

0: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு பெட் சிடி காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
1: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன் பட்டி சேலம்.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
3: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
3: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: நான்கு மணி 18 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மகள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மகள் மாபெரும் தங்கமாளிகை. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: ஈரோடு மாவட்டம் தந்தியூர் சந்தீபாளையம் கைத்தறி ஜெகநாதன்.
5: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துலாமா?
6: நல்லா இருக்கீங்க ஐயா?
5: நலமா இருக்கும்.
6: வெளிநாட்டுல
5: இருக்குது, ஒரு பிரபலமான இடம் இது. டோக்கியோ ஜப்பான் சொல்றீங்களா? சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், தவறான பதிலுங்க, தொடர்ந்து கேளுங்க.
7: வருக வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
7: வணக்கம், யார் எங்கேருந்துமா பேசுகிறீங்க?
8: சிறுகாப்பட்டிலேருந்து கவிதா பேசுகிறேங்க சார்.
7: உங்கள் குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
8: ஆ, கேட்டேங்க சார். எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க சார்.
7: இது வந்து வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு இடம்.
8: வெளிநாட்டில் இருக்குதுங்களா சார்?
7: அதான் முதல் குறிப்பிலே சொல்லிட்டாருமா வெளிநாட்டில்
8: உள்ளதுன்னு.
7: நல்லது, ஒரு முயற்சி.
5: என்ன பேர் நினைக்கூடிய நேயர் வணக்கம்.
9: வணக்கங்க.
5: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?
9: மாலை வணக்கம், திருப்பூர்லேருந்து பாலன் பேசுறேன்.
5: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
9: கேட்டேன், இன்னும் ஒரு குறிப்பு கொடுத்தீங்கன்னா நலமா இருக்கு.
5: உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இது வந்து ஒரு பல்கலைக்கழகம்.
9: பல்கலைக்கழகம்,
5: யூனிவர்சிட்டி.
9: அமெரிக்காவில் இருக்குங்களா?
5: அடுத்தடுத்து வர குறிப்புகளை சொல்றேங்க ஐயா.
9: அப்படிங்களா?
5: ஒரு குறிப்பு தானே?
9: ஒரு குறிப்பு தானா? சரி, அது ராஜீவ்காந்தி ஜவஹர்லால் நேரு அவங்க படித்த பல்கலைக்கழகம் தெரியல, ஆனால் பேர் தெரியலைங்க.
5: சரிங்க, தொடர்ந்து

0: இல்லைங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க.
1: நன்றி நன்றி
0: வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: ஆ கேட்டேன். நீங்க மேலும் ஒரு குறிப்பு கொடுக்குறீங்களா?
0: அதாவது இந்த பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி படிப்புகளுக்கு பெயர் பெற்றது.
2: ஆராய்ச்சி படிப்புகளுக்கு பெயர் பெற்றது?
0: ஆமா பெயர் போனது. நம்ம பாஷையில் சொன்னா பெயர் போனது.
2: தி டெக்சஸ் யூனிவர்சிட்டி அமெரிக்கா. அது
0: டெக்சஸ்ன்னு சொல்றீங்களா?
3: டெக்சாஸ் பல்கலைக்கழகம்.
0: நல்லதொரு முயற்சி, தவறான பதிலுங்க ஐயா.
2: ஆ சரியா, நன்றி வணக்கம்.
3: இனப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, உங்களோட வானொலி பெட்டியில கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம்.
4: லண்டன் கேம்பிரிட்ஜ்.
3: அப்படிங்களா?
4: லண்டன் கேம்பிரிட்ஜ்.
3: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நல்ல முயற்சி தான், ஆனால் தவறான பதில். புகழ்பெற்ற கல்லூரி கேம்பிரிட்ஜ், நிறைய விஞ்ஞானிகள் படித்த கல்லூரி அது. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. அந்த கல்லூரி இல்லை.
0: வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
5: ஈரோடு வெட்டுக்காட்டு வருஷம் மாறி பண்ணுங்க.
0: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: ஆ கேட்டுட்டு கேட்குறேங்க.
0: விடை சொல்லாமே.
5: சிங்கப்பூருங்க.
0: சிங்கப்பூர்னா அதனோட பேர் சொல்லுங்க. நல்ல முயற்சி, நன்றி வணக்கம்.
3: சரிங்க பரசதி, நம்ம நிகழ்ச்சியில விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் அணியலாம்.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
7: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
8: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
7: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
8: ஆமா நானும் கேள்விப்பட்டேன், பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
7: இந்த சலுகை நவம்பர் 8 தேதி வரைக்கும் மட்டும்தான்.
8: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
11: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பேப்பர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: सुनती हो, कमाल ही हो गया।
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
3: 4:23 கெட்ரஸ் கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25.
4: மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
3: கண்டிப்பாக பாட்சாதி, ஒரு கல்லூரியை பற்றி நம்ம கேட்டுருக்கோம். கல்லூரி மட்டும் இல்லை, பல்கலைக்கழகம், நிறைய இணையர்கள் நம்ம கூட இணையறாங்க. வணக்கம், பேசலாம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
5: சரி, கோயந்திரே.
3: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: குறிப்பு கேட்டேங்க.
3: ம், சொல்லுங்க, எந்த பல்கலைக்கழகம்?
5: எம்ஐடி.
3: என்னங்க ஐயா?
5: எம்ஐடி.
3: MIT, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சொல்றீங்களா? சரிங்க, ரொம்ப முயற்சி பண்ணி சொல்லியிருக்கீங்க, ஆனால் தவறான பதில சொல்லியிருக்கீங்களே. சரிங்க, நல்ல முயற்சி, தொடர்ந்து கேளுங்க.
4: வருக வணக்கம்.
6: ஏரிவடி வீட்டில் எம் ராஜேஸ்வரி.
4: ராஜேஸ்வரி அம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: மேலும் ஒரு குறிப்பு சொல்லுங்களேன்.
4: அதாவது இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்க படிக்கிறாங்க.
6: வாட்சா பல்கலைக்கழகம், வாட்சா வாட்சா

0: எந்த ஊர்லம்மா இருக்கு?
1: ஊர் மறந்துச்சு, அங்க இல்ல
0: அப்படிங்களா?
1: பல்கலைக்கழகம்.
0: சரி, பரவாயில்லம்மா, தவறான பதில்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பிள்ளை நீ குடி நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம் ஐயா, காரியமங்கலத்திலேருந்து காவேரி பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேங்க ஐயா.
0: ம், சொல்லாமே.
2: ஈராக்கில் உள்ள இல்லா பல்கலைக்கழகம்.
0: ஈராக்கில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகமா?
2: ஆமாங்க ஐயா.
0: நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஒரு புதுசான ஒரு குறிப்பு கொடுத்துருக்கீங்க. நான் சரியான பதிலில் சொல்லுங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க.
2: ஆ நன்றிங்க ஐயா.
3: வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து ஐயா பேசுறீங்க?
4: சேலத்துலேருந்து கந்தராஜா பேசுகிறேன்
3: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
4: இப்போதான் போட்டோம், சொல்லுங்க சார்.
3: ஐயா உங்களோட வானொலி பேட்டி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லை தள்ளி நின்று பேசுங்க
4: சார்.
3: உங்களோட வானொலி பெட்டி அளவை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. ஆ, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இந்த பல்கலைக்கழகத்துல 17 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து இருக்கிறாங்க.
0: ஒரு பல்கலைக்கழகத்தை பத்தி குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம், நீ தான் சொல்லணும்.
4: என்ன
0: பிள்ளை குடிநேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: மங்கபுரம் ராஜசேகரங்க.
0: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா? அப்படிங்களா? தவறா சொல்லிருக்கீங்க, தொடர்ந்து கேளுங்க. நான் நீங்க பதில் சொல்வீங்கன்னு நினைச்சேன், ஆனா சொல்லல. நன்றி ஐயா.
3: வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா மறுபடியும் உங்களோட பேர் பதிவு பண்ணுங்க.
5: அழகேசன் இந்து.
3: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: கேட்டேங்கய்யா.
3: விடை சொல்கிறீங்களா இல்லை குறிப்பு வேணுமா?
5: குறிப்பு.
3: அதாவது உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் 20வது இடத்தில் உள்ளது.
5: சிங்கப்பூர்ல டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி.
3: ஐயா அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் சொல்லுங்க மறுபடியும்.
5: நான்யாங் டெக்னாலஜிக்கல்.
3: நல்லது ஒரு முயற்சி. இந்த குறிப்பு கேட்ட விட இது இல்லைங்கய்யா.
0: முதல்ல சொல்லிட்டோம் அமெரிக்காவில் இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க ஐயா. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணைய கூடுங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
6: சேலம் மாவட்டம் சுள்ளப்பநாயக்கன் வரத்து கணேசன் பேசுறேங்கய்யா.
0: சரிங்க, குறிப்புகள் கேட்டிங்களா?
6: மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: இது வந்து அமெரிக்காவில் இருக்குன்னு சொன்னோம். அமெரிக்காவோட முதல் அரசு சார்பு நிறுவனம் வந்து இதுதான். நிறுவனம், கல்லூரி இல்லை கட்டிடம்,
3: அதாவது ஒரு பொது பல்கலைக்கழகம் கூட சொல்லலாம். நம்ம இதில் சொல்லணும்னா
6: நாலந்தா பல்கலைக்கழகம்.
0: ஐயா நம்ம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை கேட்டுட்டு இருக்கோம், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொல்றீங்க.
3: வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கன்னு ஐயா பேசுறீங்க?
7: காரிமங்கலம் வட்டம் எங்கச்சேட்டுப்படி தீமராஜன்.
3: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களாங்க ஐயா?
0: நெருங்கி வந்து தவறா சொல்றீங்களே,
3: பக்கம் வந்துட்டீங்க. ஆனா தவறான பதில், எந்த குறிப்பு கேட்ட விட இது இல்லை.
0: தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
8: ஐயா வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் கோபிச்சி செல்லுங்கய்யா.
0: சரிங்கம்மா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
8: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
0: இந்த கல்லூரி வந்து அமெரிக்காவில் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா?
8: ஆமாங்க ஐயா.
0: அமெரிக்காவில் குறிப்பாக ஏதன்ஸில் இருக்கு இந்த கல்லூரி, ஈஸியாக சொல்லிடலாம்.
8: ஐயா
0: ஹார்வர்ட் பல்கலைக்கழகமா? இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சொன்னாங்களேம்மா, தவறான பதில்னு சொன்னோம். சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றிம்மா.
3: வருக, வணக்கம்.
9: மாலை வணக்கம் சார், இருக்கும்.
3: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
9: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கருப்பமாரம்பட்டி அபிமன்னன்.
3: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களாங்க
9: ஐயா? கேட்கலாம் சார. இது நெதர்லாந்து நாட்டில் உள்ளதா?
3: இல்லைங்க, அமெரிக்காவே அமெரிக்காவில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோங்க ஐயா.
9: அப்படிங்களா? அப்போ நான் எடுத்து குறிப்பு. நன்றிங்க.
0: என்ன பிள்ளை நீ கூட நேயர், வணக்கம்.
10: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
10: குட் ஈவினிங் சார், நான் அரூர்லேருந்து ஆர்த்தி பேசுகிறேன்.
0: சரிங்கம்மா, ஓகே. குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
10: கேட்டேன் சார், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணிக மேலாண்மை, உளவியல், உயிரியல், நிதியியல் போன்ற படிப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த காலேஜில்.
10: லண்டன் யூனிவர்சிட்டி.
0: லண்டன், நம்ம அமெரிக்கான்னு முதல்ல சொல்லிட்டோம்மா.

0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: தேங்காமரத்தப்பட்டி
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க ஐயா, பதில் சொல்றேன் பாருங்க.
1: ஆ சொல்லுங்க.
2: ஜார்ஜியா பல்கலைக்கழகம்.
0: ஜார்ஜியா பல்கலை, ஒரே போட போட்டீங்க ஆன்சரவே.
2: வெட்டுறீங்களா?
0: சூப்பருங்க ஐயா, வாழ்த்துக்கள், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்குன்னு நம்ம நிறைய சொல்லிட்டே இருந்தோம். நாங்கள் ஒரு சில நேயர்கள் சொல்லிடுவாங்கன்னு பார்த்தோம், லாஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். என்ன பரிசு பாடல் கேட்கலாம்
2: ஐயா? மோனிசா என் மோனலிசா படம்.
0: ம்,
2: காதல் தேடி வந்த பறவை என்ற ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் போடுங்க ஐயா.
0: சரிங்க, தேடி போகிறீங்களா?
2: ஓகே, நன்றிங்க.
0: சரிங்க, நன்றி. உங்களுக்கு நான் பாடல் கொடுக்கலாம். அதுக்கு முன்பாக அமெரிக்காவின் ஏதென்ஸில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா பல்கலைக்கழகம் அப்படின்றது மிகச்சரியான பதில். ஏன் இன்றைக்கி இந்த நம்ம குறிப்பு கேட்டேன்னா, 1785 இந்த கல்லூரி இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. அதனால தான் இந்த குறிப்புகள் நம்ம கொடுத்தோம் பார்த்தசாரதி. மற்ற குறிப்புகளை நீங்கள் சொல்லலாமே?
1: இல்லை, குறிப்புகள் வந்து என்னென்னா, இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட 1750 தொடங்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். ஆராய்ச்சி படிப்புகளுக்கு புகழ்பெற்ற ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்கே இருக்கும் மாணவர்கள் 50,000+ மாணவர்கள் வந்து கல்வி பயின்று வருகிறார்கள். அதாவது 17 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற வகுப்பறை ஒன்று இங்கே மிக சிறப்பாக உள்ளது. அதாவது வணிக மேலாண்மை, உளவியல், உயிரியல், நிதியியல், கணினி அறிவியல் படிப்புகளுக்கு முக்கியத்துவம் இங்கே வந்து அதிகமாக கொடுக்கப்படுது. உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் இந்த பல்கலைக்கழகம் வந்து 20வது இடத்துல இருக்குது.
0: அது மட்டும் இல்லை பார்த்தசாரதி, 170+ இளங்கலை படிப்பு மற்றும் 200+ முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் வந்து இங்கே கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக
0: 767 acres இருக்குது. ஓகேவா?
1: கண்டிப்பாக. சரி, இத்தனை படிப்புகள் இருக்கும்போது அவ்வளோ பெரிய இடம் இருக்கதா வேண்டும். கண்டிப்பாக இருக்கும்.
0: நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

0: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
1: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
2: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
1: தனிஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குற அன்னைக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நம்பர் 8 வரை மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
5: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை

0: உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 degree கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
2: நான்கு மணி 40 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடைத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30 மற்றும் 94-86-86-81-10-25.
3: மற்ற நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
2: கண்டிப்பாக படிச்சது நம்ம நிகழ்ச்சியில் இதுவரை வந்து 2 குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா,
3: கொடுத்து நேர்களும் சரியான விடையை சொல்லி பரிசு பாடலை தட்டி சென்று போயிட்டாங்க.
2: சரிங்க, இப்போ அடுத்த குறிப்பும் நம்ம கிட்ட இருக்கு, நேர்கிட்ட பேசலாம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஐயா, உங்களுக்கான 3 குறிப்புகள் சொல்லலாமா? இவர் ஒரு பேராசிரியர், இந்தியாவை சேர்ந்தவர், கணிதத்துறையில பல சாதனைகள் புரிஞ்சிருக்கார். நன்றி, வணக்கம்.
2: என்ன பிள்ளை கூட நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: எடப்பாடியில இருந்து ஜெயந்தி பேசுறேங்கண்ணா.
2: சரிங்கம்மா, சொல்லுங்க. பர்ஷம் இப்பதான் பேசுறீங்களா? அப்படிங்களா, சரி ஓகேங்க. குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், குறிப்புகள் கேட்டீங்களா?
4: இப்பதாங்க நான் கால் பண்றேன். இப்ப என்ன குறிப்பு கொடுத்தீங்கன்னு தெரியல.
2: சரி, வந்து ஒரு பேராசிரியரை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்
4: தான்,
2: கணித துறையில வந்து சாதனை புரிஞ்சவர். சரிங்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
3: வருக வணக்கம்.
5: ஐயா மாலை வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். ஐயா.
3: ஐயா யார், எங்கன்னு ஐயா பேசுறீங்க?
5: ஐயா நாங்க மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது வந்து 7 லட்சம் பேசுறேங்க ஐயா.
3: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: கேட்டுதான் சொல்றீங்க ஐயா.
3: விடை சொல்லாமே
5: ஐயா. வையாபுரி பிள்ளை.
3: வையாபுரி பிள்ளைன்னு சொல்றீங்களா? நல்லது ஒரு முயற்சி, தவறான பதில் ஐயா.
5: வாய்ப்புக்கு நன்றிங்க. இருவருக்கும் நன்றி.
2: நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: குட்டியிலிருந்து மதன்மோகன்.
2: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: இவர் வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வந்து பயின்றிருக்கிறார், புகழ்பெற்ற கல்லூரிகள்லாம்.
6: சத் சி வி ராமானுஜம்.
2: இல்லைங்களே, ஓ கணித தொடர்புன்றதுனால அப்படி சொல்லிட்டீங்களா?
6: ஆமாங்க.
2: சரிங்க, நல்ல முயற்சி தான், தவறான பதில், தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க.
3: வருக வணக்கம்.
7: இனிய மாலை வணக்கம்.
3: வணக்கம், கூறுபவர்?
7: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து பெரியவர்களப்பட்டி சண்முகம் ஐயா.
3: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: ஆ கேட்டுங்க
3: ஐயா. விடை சொல்லாமே
7: மேல ஒரு குறிப்பிடுங்க
3: ஐயா. இவர் வந்து பிரபல கணிதவியலால் அவர் எழுதிட்டு போன கணக்குகளை, அந்த கணக்குகள் வந்து தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுக்கு இவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சியில் மிகவும் முக்கிய பங்கு இவருக்கு இருக்குங்க ஐயா.
7: ஏதேன்னு தெரிஞ்சு சொல்கிறேன் பாருங்க ஐயா.
3: ஆ சொல்லுங்க ஐயா.
7: ஆர் சீனிவாச வரதராஜன் வருங்கய்யா.
3: இல்லைங்க, தவறான பதில், இந்த குறிப்பு கேட்டவர்களுக்கு இல்லைங்க.
2: இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
8: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ரொம்ப சைலண்டா பேசுறீங்க.
8: திருப்பத்தூர் பூரியா மாநிலம்.
2: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? உங்களுக்கான குறிப்பு என்னன்னு இவருடைய முக்கிய ஆராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை கணித எண் கோட்பாடு அப்படின்றத பத்தி தான் இவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு.
8: என்னங்க
3: ஐயா பேர், உச்சரிப்பு கரெக்டா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா.
2: இப்பல இருந்து விடுபட்டுட்டாங்க பார்த்தாரு.
3: வருக வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
9: பிரியா.
3: பிரியாங்களா? குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?

0: கேட்டேன்.
1: விடை சொல்லாமே.
0: என் பையன்
2: அம்மா பதில் சொல்லுங்கம்மா.
0: என் பையன் சொன்னா
2: ஓ இந்த குறிப்புக்கு அப்படிங்களா? இல்லைம்மா, நம்ம வந்து ஒரு கணிதவியலாளரை பற்றி கேட்டுட்டு இருந்தோம். தொடர்ந்து கேளுங்கம்மா. நன்றிம்மா. என்ன பிள்ளை இணைக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
2: சரிங்க, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
2: முக்கியமான குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆண்டிற்கான சிறந்த விருந்து வந்து பெற்றிருக்கிறாரு இந்த வருஷத்துக்கு.
3: சசி ராமனா சார்.
2: இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் சொன்னாரே. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றிங்க.
1: வருக வணக்கம். வருக வணக்கம். வணக்கம். யாருங்க, எங்கன்னு ஐயா பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் கொளத்தொழுங்கு பலகடை குருநாதன் சித்தலா.
1: ஐயா குறிப்புகள்ல கேட்டு.
4: வணக்கங்கண்ணா.
2: வணக்கங்க ஐயா, சொல்லுங்க.
1: குறிப்புகள்ல கேட்டீங்களா?
4: கேட்டுக்கிட்டே எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கங்க.
1: அதாவது 23 புகழ்பெற்ற தீர்க்க முடியாத கணித அந்த கோட்பாடை இவர் மூலமா அந்த கோட்பாடுக்கு வழிவகுத்தாருங்கய்யா.
4: என்ன சொல்றாங்க கேளுங்கண்ணா.
1: ஆ சொல்லுங்க.
4: ராதாகிருஷ்ணங்கண்ணா.
1: ராதாகிருஷ்ணன் இல்லைங்க, தவறான பதிலிங்க. நல்லது ஒரு முயற்சி.
2: நன்றிங்க. சரிங்க பாட்டசாதி, நம்ம நிகழ்ச்சியில விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயம் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
9: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: நான்கு மணி 47 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? சரிங்கம்மா, குறிப்பு எல்லாம் கேட்டீங்களா?
0: உங்களுக்கான
2: குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிங்ஸ் கல்லூரியில வந்து லண்டன்ல இருக்கு இல்லையா, அந்த கல்லூரியில வந்து மகேஷ் காக்டேவா அப்படிங்களா? கரெக்டா சொல்லிருக்கீங்களா? சரி சரி, கரெக்ட் ஆன்சரா தான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேலே. உங்களுக்கு என்ன பரிசு பாடல் கேட்கலாம்? சரி, அதுல இருந்து ஒரு பாட்டு கொடுக்கலாம். நன்றிமா. மகேஷ் காக்டே என்பது மிக சரியான
1: பதில்.
2: அதை பற்றிய குறிப்புகள்லாம் பார்த்தா நீங்கள் சொல்லுங்கள்.
1: அதாவது இவர் ஒரு பேராசிரியர் ப்ளஸ் வந்து ஆசிரியாவும் இருந்திருக்காரு. அதாவது இவரோட பூர்வீகம் எங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவிலிருந்து இந்திய அறிவியல் கழகத்தை நம்ம பெங்களூர் இருக்கு இல்லையா, அதில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு இந்த கணிதவியலில். முனைவர் பட்டம் பெற்ற பின்னாடி பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்துலேயும் லண்டன் பல்கலைக்கழகத்துலேயும் அப்புறமா கிங்ஸ் பல்கலைக்கழகத்துலேயும் ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் இருந்திருக்காரு. அதே போல் ஏன் இந்த கேள்வி கேட்டோம்னா, 2026 புகழ்பெற்ற ராமானுஜ விருது வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கேள்வி கேட்டோம். இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, டேவில் ஹெல்பார்ட் என்ற ஒரு கணிதவியலாளர் 1900 அவர் முன்வைத்த 23 புகழ்பெற்ற தீர்க்கப்படாத கணித கோட்பாடுகளை, அதாவது 2வது கணக்கின் கீழ் தீர்வு காணப்பட்டு அந்த வழிமுறைகளை வந்து இவர் செஞ்சுருக்காரு. அந்த வழிமுறையை ஆராய்ச்சி செஞ்சு நிவர்த்தி பண்ணியிருக்காரு.
2: கண்டிப்பாக பாட்டசாதி, இந்திய அறிவியல் கழகத்தின் கணிதத்துறை பேராசிரியர் மகேஷ் காக்டே அப்படின்றது மிகச்சரியான பதில். அந்த பதிலை சொன்ன நேயருக்கான பரிசு பாடல் இதோ கேளுங்க.

0: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
1: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமா யோசனை? நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும்

0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
5: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
4: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
5: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
4: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
5: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
4: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
6: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
5: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
4: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
5: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
4: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
5: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
1: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: நான்கு மணி 58 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் விழாக்கள். சரிங்க பாட்டசாதி, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து 3 குறிப்புகள் கொடுத்துருந்தோம், ஆன்சரும் சொல்லிட்டாங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, அற்புதமான பாடல்களும் கேட்டாங்க.
8: கண்டிப்பாக.
7: சரிங்க, நம்மளுடைய முதல் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நீச்சல் வீரர் ஏன் தோர்ஃபை பற்றி கேட்டிருந்தோம். இவர் வந்து பல ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று 2 வெள்ளிப்பதக்கமும் 3 தங்கப்பதக்கமும் பெற்றிருக்கிறாரு. 2000 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வந்து சிறந்த வீரராக வந்து இவர் திகழ்ந்தார். உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பேன் பசிபிக் காமன்வெல்த் போட்டிகளிலும் பங்கு பெற்றிருக்கிறாரு. 2001 என்ன பண்ணான்னு நீங்க சொல்லுங்க.
8: அதாவது ஆக்ஸ்போர்ட் சாம்பியன் போட்டியில் கலந்து கொண்டு 6 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் நபர் என்ற பெருமையும் அடைஞ்சிருக்காரு. அதே போல 2004 கோடை ஒலிம்பிக்கில் 200 400 போட்டியிலும் கலந்து கொண்டு, அதே போல் 100 போட்டியிலும் கலந்து கொண்டு வெண்கல பதக்கமும் பெற்றிருக்காரு. அதே போல் 2000 சிறந்த, அந்த ஆண்டின் சிறந்த இளம் ஆஸ்திரேலிய வீரர் என்ற பெருமையும் பெற்றிருக்காரு.
7: சரிங்க, சிட்னி நியூ சவுத் வெல்ஸ் ஆஸ்திரேலியாவில் வந்து 1982 இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள், அதுக்காக அவரை பற்றி குறிப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம். அடுத்ததாக அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தை பற்றி குறிப்புகள் கொடுத்துருந்தோம். இந்த பல்கலைக்கழகம் வந்து 17 குறிப்பாக சொல்லப்படணும், 1785 கட்டப்பட்டது. ஆராய்ச்சி படிப்புகளுக்கு வந்து பெயர் பெற்ற பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம். சுமார் 50,000 மாணவர்கள் வந்து கல்வி பெற்று 50 மாணவர்கள் வந்து முக்கிய சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. நான் கூட நீங்கள் ஏதோ வேற சொல்லியும் எதிர்பார்த்தீங்கன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, வணிக மேலாண்மை, உளவியல், உயிரியல், நிதியியல், கணினி அறிவியல் போன்ற படிப்புகளுக்கு வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகின் சிறந்த பல்கலைக்கழகமாக வந்து 20 இடத்துல இருக்குது. ஓகேவா?
8: அதே போல் பொது பல்கலைக்கழகம் சுமார் 767 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய கல்லூரியாக இருக்குது.
7: 170 இளங்கலை படிப்பு, 200 முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் வந்து இங்கே இருக்குது. ஜார்ஜியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா பல்கலைக்கழகம் வந்து நம்ம குறிப்புகள் கொடுத்துருந்தோம். அடுத்ததாக வந்து ஒரு ஆசிரியரை பற்றி நம்ம குறிப்புகள் கொடுத்தோம்,
8: மகேஷ் காக்டே. அதே அவர் வந்து ஒரு இந்திய அறிவியல் கழகத்தின் ஒரு பேராசிரியராகவும், அதே போல் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக பிரிஸ்டன், லண்டன், கிங்ஸு இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராகவும் இருக்கார். அதே போல் இந்த கணிதவியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கார். அதே போல் இந்த ஆண்டு

0: மிகச்சிறந்த ராமானுஜ பரிசை வந்து வென்றிருக்கார்.
1: ஆமாங்க பர்சாதி, நிகழ்ச்சியில் வந்து இன்றைக்கி மூன்று குறிப்புகள் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப அழகாக போச்சு, அழகான பாடல்களும் இடம்பெற்றுச்சு. இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய வெடித்தேடும் வினாக்கள். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் ஆர்கே பிரபாகரன் மற்றும்
0: ஜே பார்த்தசாரதி.
1: நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆல் இண்டியா அடிநேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைய அவேர்னஸ், ஹார்ட் அட்டாக் எப்படி தடுக்கிறது, இருதய நோய்கள், மற்ற நோய்கள் அதை எப்படி தடுக்கிறது, அந்த மாதிரி WHO ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வருஷம் வருஷம் கொண்டாடினாங்க. 25 வருஷம் ஆச்சு. நேற்று நானும் இதுக்காக சில அவேர்னஸ்க்காக ஒரு சில டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதை நான் மறுபடியும் நான் FM நேயர்களுக்கு சொல்கிறேன். நம்ம 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப்ங்க, நம்ம காற்று, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், இந்த 5 எலமெண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் இருதயமும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கும். இதை நான் உடனே நான் ஆயுர்வேதா நேச்சுரோபதி அப்படி சொல்கிறேன்ல, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி நான் லிவர் டிசீஸ்க்கு ABCன்னு சொன்னனோ அந்த மாதிரி. இப்போ காற்று, தூய்மையான காற்றை சுவாசிக்கணும், நல்லா டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஒரு சிங்கிள் டீப் ப்ரீத் இன் அண்ட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். அது இல்லாமல் ரெகுலராக பிராணாயமாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. கெட்ட சுவாசம், அதாவது ஸ்மோக்கிங் மாதிரி புகையை நம்ம கண்டிப்பாக இழுக்கக்கூடாது. அடுத்து நிலம், நிலத்தில் கால் படணும். நம்ம முக்கால்வாசி நேரம் உட்காடுறோம், படுக்கிறோம், ஃபோன் பார்த்துட்டே அப்படியே சாஞ்சி உட்காடுறோம், அப்படியே தான் போயிட்டுருக்கு. நம்ம நிலத்தில் கால் படணும், நடக்கணும், நிற்கணும், ஓடணும், இது எல்லாமே செய்யணும். அப்புறம் நிலத்தில் விளைகிற காய்கறிகள் அதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும், இந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். நீர், நிறைய நீர் ஆகாரங்கள், தண்ணி மட்டும் இல்லை, மற்ற ஃப்ரெஷ் ஜூஸ், இளநீர், மோர், இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 லிட்டர் எடுக்கணும். கெட்ட நீர், அல்கஹால், அந்த மாதிரி கெட்ட நீரை தவிர்க்கணும். அப்புறம் நெருப்பு, நம்ம பாடிக்குள்ளாரே ஒரு ஃபயர் இருக்குது, அதை இக்னைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் அதை இக்னைட் பண்ணணும். அது நீங்கள் ஜாகிங், ரன்னிங், ஷட்டில், கிரிக்கெட், ஃபுட்பால், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ செய்யுங்க, ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி, அது காலையில் ஈவினிங்கோ செய்யுங்க. அடுத்து ஆகாயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம இன்னர் ஸ்பேஸ், வீட்டுக்குள்ளாரே உட்காந்து இருட்டில் ஃபோன் பார்க்குறது, அதில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையாது. வெளியே வந்து அவுட்டர் ஸ்பேஸ் கூட இணைஞ்சிருங்க, அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் உங்கள் மனசை விட்டு பேசுங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுட்டு தினமும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்கள் ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் எப்பயும் சொல்கிறது தான், 7333925381 நம்பருக்கு கால் பண்ணலாம். நேரில் வரணும்னா PKP ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு எப்போனாலும் நீங்கள் வரலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: நீய உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கற்றலைகள் கனம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 5 மணி 5 நிமிடம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றலை நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்திய அரசு
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: உங்கள் வீட்டிற்கு அழகும் நவீன தோற்றம் தரும் தரமான UPVAC விண்டோஸ் வாங்க குண்டலப்பட்டி அதியமான் ஆட்டோ நகரில் அமைந்துள்ள VM விண்டோஸ்க்கு வாங்க. தொடர்புக்கு 9500745663.
3: கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் வாலியின் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் உதித் நாராயணன், சாதனா சர்கம், விஜய் ஆகியோர்.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
5: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
6: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
5: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
8: கற்சலைகள் கனம் பாடிக்கொண்டிருக்கிறது தர்மபுரை பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைத்துக் கொண்டிருக்கும் நீரும் மாலை 5:12. மலை தென்ஷல் நிகழ்ச்சியில் விளம்பரம் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா, பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க வாலி, பாடலை பாடியிருக்காங்க KS சித்ரா, மனு ஆகியோர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
5: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சீலநாயக்கன்பட்டி.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபீனியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய், 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.
5: அனில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்கள் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விசித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:20. அடுத்தடுத்து

சூப்பரான பாடலை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கல்கி திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் இளந்தேவன் அவர்களின் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் கே எஸ் சித்ரா, அனுராதா ஸ்ரீராம் ஆகியோர்.

0: Viking Bunions and Briefs.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் சன்

0: Viking Bunions and Briefs.
1: மனிதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பரம்பரை திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் காளிதாசன் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ கே. சித்ரா ஆகியோர்.

0: வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: இனிமையான பாடல்கள் இதயத்தை இதமாக்கிக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் வளம் பெறும் பாடலை பாடியிருக்கிறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: இசையால் இதயங்களை இதமாக தாளாட்டி கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நாட்டுப்புறப்பாட்டு திரைப்படத்திலிருந்து வலம் வரும் பாடலை எழுதியிருக்காங்க கஸ்தூரி ராஜா.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலிங் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ். 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229975555.

0: தூத்துக்குடி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ஒரு வரம வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: உங்கள் உணர்வோடும் உயிரோடும் உறவாடி கண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் ஒளிவுலா வளமந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:47. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பலமரும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் தேவா. பாடலை எழுதியிருக்காங்க வாலி, பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி. பாடலிடம் பெற்ற திரைப்படம் கல்லூரி வாசல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: அந்த மாதிரி இருக்க பாடல் மட்டும் நான் கம்போசர்ட்ட கேட்டு இந்த பாட்டு மட்டும் நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன்.

0: கோயில் இல்லடா.
1: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ரியோராஜ்.
0: ஓ இங்க பாவமா நிக்கிற போட வச்ச முட்டிதான்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில். இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது சுந்தர புருஷன் திரைப்படத்தில் இருந்து. சிற்பியின் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார் கே எஸ் சித்ரா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நீரும் மலை 6 மணி நேர்கல்யாணி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தினமொரு திருக்கோவிலில் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் தஞ்சை மாமணியில் அருள்பாலிக்கும் நீலமேக பெருமாள் கோவில்தான். தஞ்சாவூரில் வெண்ணாற்றின் கரையில் அமைந்துள்ள தஞ்சை மாமணி கோவில் உண்மையில் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 3 வைணவ திருக்கோவில்களின் தொகுப்பாகும். அவை நீலமேக பெருமாள் கோவில், மணிக்குன்ற பெருமாள் கோவில், தஞ்சையாளிநகர் நரசிம்மர் ஆகிய கோவில்கள் ஆகும். இவை 108 திவ்ய தேசங்களின் ஒன்றாக போற்றப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் மூலவராக நீல

0: மாரிக பெருமாள் அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தல தொகுப்பில் மணிக்குன்ற பெருமாள் மற்றும் வீர நரசிம்ம பெருமாள் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. இந்த திருத்தலமானது தல புராணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் தஞ்சகன், தண்டகன், கஜாமுகன் என்ற மூன்று அசுரர்கள் தவம் செய்து பல வரங்களை பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் தங்களுடைய சக்தியை தவறாக பயன்படுத்தி முனிவர்களுக்கும் மக்கள்களுக்கும் துன்பம் ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது மகாவிஷ்ணு அவர்களை அழிக்க பல்வேறு வடிவங்களை எடுத்ததாக தலபுராணம் கூறுகிறது. தஞ்சகனை சக்ராயுதத்தாலும், கஜாமுகனை யாளி வடிவத்திலும், தண்டகனை வராக அவதாரத்திலும் அழித்ததாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சியுடன் தொடர்பு பட்டே இப்பகுதி தஞ்சாவூர் என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. தஞ்சை மாமணி கோவிலானது 108 திவ்ய தேசங்களில் தனித்துவமான கோவிலாகும். பொதுவாக ஒரு திவ்ய தேசத்தில் உள்ள ஒரு பெருமாள் சன்னதி ஆழ்வார்களின் பாசுரங்களில் குறிப்பிடப்படும். ஆனால் இங்கு அமைந்துள்ள மூன்று திருக்கோவில்களும் ஆழ்வார் பாசுரங்களில் போற்றப்படுகின்றன. இந்த திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், ஒரே தல தொகுப்பில் மூன்று பெருமாள் சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலானது வெண்ணாற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு அழகிய கோவிலாக காட்சியளிக்கிறது. நரசிம்மர் சன்னதியில் பெருமாள் முனைவர் மார்க்கண்டேயருக்கு காட்சியளிக்கும் வடிவில் அமைந்துள்ளது. பங்குனி, சித்திரை, வைகாசி மாதங்களில் பிரம்மோற்சவ விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. வைகாசி மாதத்தில் நடைபெறும் 18 கருட சேவைகள் முக்கியமான விழாக்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. இத்தகைய பெருமையையும் தல புராணத்தையும் கொண்ட இந்த திருக்கோவிலை வாய்ப்பு கிடைத்தால் இந்த புரட்டாசி மாதத்தில் தரிசித்து பெருமாளின் அருள் பெற்றிடலாம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள். 8:00 இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு தோழி கே ராஜேஸ்வரி. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:10.
1: தயாரிப்பு.

0: நல்வாழ்த்துக்கள்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சந்திரமுகி என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் திப்பு, மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி ஆகிய குரல் வண்ணத்தில் நா. முத்துக்குமார் வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவ குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரான்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
2: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
3: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
2: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
2: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
3: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
5: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ், 10.25 inch தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90° கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு தி ட்ரூ சாய் ஒர்க்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229-7555.
6: இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக, இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்கார் வித்யாசாகர், கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க, பா விஜய் அவர்கள் பாடல் எழுதியிருக்கார். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
3: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
4: எந்த ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனுஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
3: தனுஷ்ல தங்க நகைகளை அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறதுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும்தான்.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC Supply.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:25. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக திருமலை என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை வித்யாசாகர், திப்பு மற்றும் கார்த்திக் பாடியிருக்காங்க. நா முத்துக்குமார் அவர்கள் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்காங்க. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவ படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரியில் பயிற்சி மேற்கொண்டவர்களுடன் கலந்துரையாடிய அவர், நாட்டின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு இன்றியமையாதது என்று கூறினார். சைபர் பாதுகாப்பு

0: விண்வெளி தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆராய்ச்சி மேம்பாட்டு புத்தாக்க திட்டத்தின் கீழ் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் தேசிய பாதுகாப்பில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தன் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணி ஆற்றவும் கட்சி தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மருத்துவத்துறை கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக மாநிலம் முழுவதும் 4724 செவிலியர் பணி நியமன ஒவ்வொரு செவிலியர்கள் அந்தந்த மாவட்ட நலசங்கங்கள் மூலமாக தொகுப்புதியத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பணி நியமன ஆணை கொடுக்கும் விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு வச்சோம். ஒவ்வொரு செவிலியர் பணியிடங்களும் முற்றிலும் நேர்மையான முறையில் வெளிப்படையான முறையில் எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இங்கே பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 48828 பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் 201 செவிலியர் பணியிடங்கள்
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவர்கள் பின்னோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார், 95% மார்பக புற்றுநோய் சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினார்.
2: 1:28 விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா விமன் வந்து பிரஸ்ட் கேன்சரை பாதிக்கப்படுறாங்க. சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டிஸ்ல 1:22 இருக்கு. இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாம இதை பாதிப்பை வந்து உடம்புல வந்து உருவாக்கிடும். இது கியூர் பண்ண முடியுமா? 95% வந்து கியூர் பண்ணிடலாம். முன்னாடி நம்ம வந்து அறிகுறியில வந்து கண்டுபிடிச்சு அதை சிகிச்சை கொடுத்தனும் நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். லைஃப் வந்து சேவ் பண்ணலாம், பிரஸ்ட் சேவ் பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம வந்து இந்த நோயிலிருந்து விடுபடலாம்.
0: மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நடைப்பயணம் மேற்கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவி வித்யாஸ்ரீ தெரிவித்துள்ளார்.
3: மார்பக புற்றுநோய் பத்தி எந்த பெண்களுக்குமே ஜாஸ்தியா தெரியறதே இல்ல. சோ அதை பத்தி நாங்க விழிப்புணர்வு பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இந்த ஒரு பிரஸ்ட்ல உங்களுக்கு எந்த சேஞ்சஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டியோ இல்ல பஸ்லிக்கேஜோ இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நீங்க தயக்கப்படாம, இல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்டே நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே கியூர் பண்ணிடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மின்சாரத்தை அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட்டுக்கு 35 ரூபாய் கொடுத்து வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் முயற்சியை குறை கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் குறைந்த விலைக்கு மின்சாரம் வாங்கிய ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு தற்போதைய அரசு நாட்டிலேயே மிக அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கப்போவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு யூனிட் மின்சாரம் வாங்க அதிக விலையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடன் சுமையில் சிக்கியுள்ள தமிழக மின்சார வாரியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். யூனிட் ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மிக அதிக விலையில் மின்சாரத்தை கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா

0: விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியாரிடம் ஒரு யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்கவுள்ளது. தாம்பரத்திலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:45 மேற்குவங்க மாநிலம் சத்ராகாச்சி சென்றடையும். வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:15 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 பரௌனி சென்றடையும். நாளை காலை 7:40 போதனூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் இரவு 8 கரக்பூர் சென்றடையும். கரக்பூரிலிருந்து நாளை மறுநாள் இரவு 11 புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 8:45 சென்னை எழும்பூர் வந்தடையும். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 2 தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் இருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்தியாவில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் ஏற்படுகிறது. தெற்கு ஸ்ரீலங்கா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை முதல் அக்டோபர் 19 வரை தென் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட கடலோர தமிழக மாவட்ட பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் சுமார் 4 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் டாக்டர் ராஜீவ் இன்று வழங்கினார். தஞ்சாவூரில் சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பிரதமரின் மேற்கூரை சூரியமின் திட்டத்தின் மூலம் வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கான விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. அஞ்சல் துறை சார்பில் சென்னை தெற்கு கோட்ட அளவிலான வாடிக்கையாளர் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27 நடைபெறவுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் ஒருமுறை பயன்பாட்டு நெகிழிப் பொருட்களின் தடை அமலாக்கத்தை கண்காணிப்பதற்கான சிறப்பு பணிக்குழுவின் 3 கூட்டம் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் நாட்சுகி நிடாயிராவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-19 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஆண்ட்ரே மிர்கலை வென்றார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிரான 3 ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2 இன்னிங்ஸில் 4 இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பாதுகாப்புக்கு ராணுவப் படையினரும் அறிவியல் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் 4724 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். அதிக விலைக்கு வெளிச்சந்தையிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்கான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு திமுக, அஇஅதிமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

உற்சகமான மாலை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பு, தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் டெக்னிக்கல் ஆபீசர் பிரிவில் 12 காலியிடங்களும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 1 காலியிடங்களும் என மொத்தம் 13 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு அக்டோபர் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு NEERI.RES.IN என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, சென்னை குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி

0: உள்ளது. இதற்கான காலியிடங்கள் கிராஜுவேட்டில் சிவில் மெக்கானிக்கல் பிரிவில் 52 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கலில் 24 காலியிடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் சிவிலில் 10 காலியிடங்களும், எலக்ட்ரிக்கலில் 22 காலியிடங்களும் என மொத்தம் 108 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ, பிடெக் என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு அக்டோபர் 17 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு NAITS.education.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் இளநிலை உதவியாளர், பதிவேடு எழுத்தாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஆகும். இதற்கு கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் 8 வகுப்பு தேர்ச்சி என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கான வயது வரம்பு 42 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தினை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், பழைய மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 63 82 61 22 76 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 16 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.dharmapuri.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக துணை ராணுவத்தைச் சேர்ந்த அசாம் ரைஃபிள்ஸ் படையில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் ரைஃபிள் மேன் பிரிவில் 225 காலியிடங்களும், வாரண்ட் அதிகாரி பிரிவில் 128 காலியிடங்களும் என மொத்தம் 354 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 100 ரூபாயும், SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு அக்டோபர் 28 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு assamrifles.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் கல்வி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பிரிவில் 30 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு. இதற்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 16 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.iisc.ac.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக டோராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதற்கான காலியிடங்கள் டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் பிரிவில் 30 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்எஸ்சி என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 27 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பத்தினை இம்மாதம் 29 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பில் TRTO காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் அப்ரண்டிஸ் பிரிவில் கிராஜுவேட்டில் 50 காலியிடங்களும், டெக்னீஷியனில் 30 காலியிடங்களும், ட்ரேட்மேன் பிரிவில் 115 காலியிடங்களும் என மொத்தம் 195 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிடெக் என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு நவம்பர் 1 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு drdo.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக தேசிய வேதியியல் ஆய்வகத்தில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் MTS பிரிவில் 24 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு. இதற்கு 25 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பெண்கள் SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு நவம்பர் 4 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு NCL.RES.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: அணில் ரோஸ்டட் ரவா முறுக்கு மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நிலையத்தில் நேரம் மாலை 6:45. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தற்போது வரை பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். திருநெல்வேலி ஊத்து பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி நாலுமுக்கு பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி காக்காட்சி பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருநெல்வேலி, மாஞ்சோலை, நான்குநேரி பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மணிமுத்தாறு, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், திருநெல்வேலி கொடுமுடியாறு, ராமநாதபுரம் மண்டபம், கன்னியாகுமரி திருப்பரப்பு, தூத்துக்குடி சாத்தான்குளம், நாகப்பட்டினம் திருக்குவளை பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று

சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 33-34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:50. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனைக்கான தற்காலிக உரிமத்திற்காக இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றன. இதற்கு உரிம கட்டணமாக ₹600, இணையவழி விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் புகைப்படம், முகவரி சான்று, புகைப்படத்துடன் கூடிய ஆதார் அட்டை அல்லது பான் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, பட்டா அல்லது சொத்து பத்திரம், வாடகை கட்டடமாக இருந்தால் நோட்டரி வழக்கறிஞர் கையொப்பமிட்ட அசல் வாடகை ஒப்பந்த பத்திரம், ₹600 உரிம கட்டணத்திற்காக அசல் சலான், தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்புக்கு கட்டணம் செலுத்திய ரசீது, கட்டடத்தின் அங்கீகரிக்கப்பட்ட நில வரைபடம். விண்ணப்பிக்க https://www.tnesevai.tn.government.in என்ற இணையதளம் அல்லது பொது இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 18 வரையாகும். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ஓவியம் மற்றும் சிற்ப கலைத்துறையில் சிறந்து விளங்கும் 10 கலையாசிரியர்கள் மற்றும் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த 10 நூலாசிரியர்களுக்கு தலா ₹10,000 மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. விண்ணப்ப படிவத்தினை www.heartandculture.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டிய முகவரி: இயக்குனர், கலை பண்பாட்டுத்துறை, தமிழ் வளர்ச்சி வளாகம், 2

0: தளம், தமிழ்ச்சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000. இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 20 வரை ஆகும். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட 46 பதவிகளுக்கான 6,574 காலி பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 2026 அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இம்மாதம் முதல் 5/11/2026 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறையிலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, விவசாயிகளுக்கு மானியத்தில் மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான மானியமாக பம்பு செட்டுகள் மொத்த விலையில் 50% அதிகபட்சமாக ₹15,000 வரை ஆகும். நுண்ணீர் பாசன அமைப்பு தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை மூலம் ஏற்கனவே அமைத்தவர்கள் மற்றும் புதிதாக அமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் அடையலாம். இதற்கான தகுதிகள் அனைத்து வகையான விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்படும் 50% மானியமான ₹15,000 கூடுதலாக 20% மானியமாக ₹6,000 சேர்த்து ஆக மொத்தம் அதிகபட்சமாக ₹21,000 அல்லது பம்பு செட்டின் மொத்த விலையில் 70%, இதில் எது குறைவோ அத்தொகையை மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை பொறியியல் துறையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 4 குறியீட்டிற்கு குறைவில்லாத மின் மோட்டார் பம்பு செட்டுகளை விவசாயிகள் விருப்பத்திற்கு ஏற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். மின் இணைப்புடன் உள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட கிணறுகளில் மின் மோட்டார் பொருத்துவதற்கும், திறன் குறைந்த பழைய பம்பு செட்டுகளுக்கு மாற்றாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் பொருத்துவதற்கும் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் துறை தெரிவித்துள்ளது. நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். திருக்குறளுக்கு இணையாக சொல்லப்படுகின்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டா நாரடியார் தான். 400 பாட்டு தான், அது 400 பேர் பாடினது, அதான் ஆச்சரியம். இது கூட வரலாறு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமணர்கள் இங்க தங்கியிருந்த போது அவர்களுடைய நாட்டில் முதல்ல பஞ்சம் ஏற்பட்டு இங்க வந்தாங்களாம். பிறகு அங்க மழை பெஞ்சு நல்லா ஆன உடனே நாங்கெல்லாம் புறப்படுறோம்னு சொன்ன போது பாண்டிய மன்னன் அவங்களை அனுப்ப விரும்பலையாம். இருங்க இருங்கன்னு சொல்றப்ப ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மன்னன் நம்மளை விடமாட்டான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு அந்த சமணர்கள் எல்லாம் இரவோடு இரவோ போயிட்டாங்களாம். போயிட்டாங்கன்னு மன்னனுக்கு கோவம் வந்து அந்த இப்படி எழுதி வச்ச ஏட்டெல்லாம் ஆற்றுல எறிஞ்சிட்டாராம். அதில் போகாமல் ஆற்றுக்குள்ளேயே அந்த எதிர்த்து வந்த ஏடுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி இருந்த ஏடுகள் எதுன்னு பார்த்தா ஒரு 400 ஏடு தானா. திருஞான சம்பந்தர் கதைக்கு இணையாக சொல்லப்படுகிற கதைன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையானு நமக்கு தெரியாது. ஆனால் 400 பாட்டு கிடச்சிருக்கு. இந்த 400 பாட்டை வந்து தொகுத்து உரையோடு எழுதுகிறாங்க. பத்மனார் அப்படிங்கிறவர் தான் அதை இது பண்ணுறாரு. இப்போ இதில் வரக்கூடிய பாட்டினுடைய செய்திகள் எல்லாமே ஆச்சரிய ஆச்சரியமாக இருக்கும். அதிலையும் குறிப்பாக செல்வம் நிலையாமை, இளையம் இளமை நிலையாமை எல்லாமே அந்த கடைசி வரிகளை சொல்லி சொல்லி மகளிர் நானினுடைய தந்தையாரும். இப்போ இதில் ஈகைங்கிற அதிகாரத்தை திருவள்ளுவர் சொல்கிற மாதிரியே இவரும் சொல்கிறார். அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ பழைய காலத்தில் ஏதாவது ஒரு செய்தி அறிவிக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தோல் முரசு வச்சு அது மேலே ஒரு

குச்சி வச்சு அதை அடிப்பாங்க. அப்படி அடித்தா அது எவ்வளவு தூரத்துக்கு கேட்கும் அப்படின்னா ஒரு காத தூரத்துக்கு கேட்குமா. காத தூரம்னா என்ன அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் சொல்கிறோம்ல கிலோமீட்டர் மைல் அது மாதிரி ஒரு 10 மைல்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோ தூரத்துக்கு கேட்குமா. சரி, அடுத்து ஆகாயத்தில் இடி இடிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது சில யோசனைகள் தூரத்துக்கு கேட்குமா. யோசனை என்னன்னு உடனே நீங்கள் இந்த சிந்தனை யோசித்தான் அந்த

0: ஆகாயத்தில் இடி இடிக்குதுன்னு வச்சுங்களேன், அது சில யோசனைகள் தூரத்துக்கு கேட்குமா. யோசனை என்னன்னு உடனே நீங்கள் இந்த சிந்தனையை யோசித்தான் அந்த இல்லை, யோசனைங்கிறதும் ஒரு கிலோமீட்டர் அளவு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்லாங், அப்புறம் வந்து மைல், அப்புறம் கிலோமீட்டர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு கேட்குமா, இடி இடித்தா இத்தனை யோசனை தூரத்துக்கு கேட்குமா. ஆனால் இந்த ஆனாளுங்கிற சொல்லிருக்கு பாருங்க, இதுதான் அருமையான சொல் தமிழில். அதை எங்கனா பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிட்டாலே ஒருத்தர் பேச்சாளர் ஆயிடுவாருங்க. ஆனால் அதாவது முரசோசை சில காத தூரம் கேட்கும், இடியோசை சில யோசனை தூரம் கேட்கும். ஆனால் ஒருவன் கொடையாளியாக இருந்து வறியோருடைய துன்பத்தை போக்கி அவர்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குகின்றான் என்ற சொல்லானது மூவுலகம் கேட்குமா. அதாவது மேலுலகம், நாம் இருக்கிற உலகம், இதற்கு கீழும் ஒரு உலகம் இருப்பதாக நம்பிக்கை உண்டு. மூவுலகம் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப அப்படின்னு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்றார். அப்ப மூணு உலகம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மூணு உலகத்துக்கும் கேட்குமா, ஒருத்தன் குடையாளி அவன் கொடுத்தா அப்படிங்கிற நல்ல சொல்லு. கொடை கொடுப்பதனால் நன்மை ஏற்படும், புகழ் ஏற்படும், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியமில்லை உயிருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறார்னா, இந்த உயிருக்கு நாம் தருகின்ற ஒரு ஊதியம் என்ன என்றால் புகழ், அந்த புகழை கொடை மூலம் கொடுக்க வேண்டும். நாரடியார் சொல்கின்ற இந்த பாட்டை ஒரு முறை நீங்கள் படித்து பாருங்கள், அரிய செய்திகளெல்லாம் நமக்கு கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: உற்சகமான இரவு வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:07. நேர்களை நாம் இணைகின்றோம். இது திரையிசை. திரையிசையின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பானா காத்தாடி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு இசையமைச்சு பாடலை பாடியிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் வாலி.

திரையிசையின் அடுத்த பாடலாக ஒடிக்க வருகிறது நான் மாகாணல என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை யுவன் சங்கர் ராஜா, பாடலாசிரியர் பாலி, பாடலை பாடியோர் யுவன் சங்கர் ராஜா, தன்விஷா

0: ஒழித்து இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. தொடர்வது மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
2: வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்லினோ தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வருவாய்த்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளரும் நில நிர்வாக ஆணையருமான ராஜேஷ் லக்கானி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3 இடங்களில் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா திறந்து வைத்தார். மத்திய அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புறையார் பழைய பேருந்து நிலையம், காத்தாஞ்சாவடி பேருந்து நிறுத்தம் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை ஆகிய இடங்களில் இந்த மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் இரவு நேர போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேருந்து நிலையங்கள் மற்றும் தரங்கம்பாடி கடற்கரை பகுதிகளில் இரவு நேரங்களில் கூடுதல் வெளிச்சம் கிடைப்பதுடன் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுதிய தனித் தேர்வுகளின் பெறப்படாமல் உள்ள மதிப்பெண் சான்றிதழ்களை கழிவுத்தாள்களாக மாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட தனித் தேர்வர்கள் தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள 31/10/2026 நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 2023

0: பருவத்திற்கு பின்னர் தேர்வெழுதிய தனித் தேர்வர்களுக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300 மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. தரங்கம்பாடி கடல்சார் அருங்காட்சியகத்தில் உலக சுற்றுலா தின விழா நடைபெற்றது. இதில் 1620 தரங்கம்பாடிக்கு வந்த முதல் டேனிஷ் கப்பலான எலிபென்ட் கப்பலின் மாதிரி அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய பட்டுப்புடவைகள், பருத்தி சேலைகள், வேட்டி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களாக மாதாந்திர சிறுசேமிப்பு திட்டம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான கடன் விற்பனை வசதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பில் ஸ்வச்தா ஹி சேவா தூய்மை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில்வே காவல்துறையினர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்று ரயில் நிலைய நடைமேடைகளில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். தொடர்ந்து பயணிகளிடம் தூய்மை பாரதம் மற்றும் கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சீர்காழி அருகே திருப்பங்கூர் சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் பிரகாரத்தில் நாட்டிய தேவதைகளும் சிவஞான கலீர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் இசை மற்றும் பரதம் மூலம் சிவலோகநாதருக்கு மரியாதை செய்யும் சாதனை முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 160 மாணவிகள் பரதம் ஆட, 50 மாணவ மாணவிகள் தேவார இசை பதிகங்கள் பாடினர். ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஆஸ்பர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்து அதன் நிர்வாக இயக்குநர் மாணவிகள் மற்றும் நாட்டிய நிறுவன ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவித்து பாராட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தகவல் பெறும் உரிமை சட்டம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தகவல் பெறும் உரிமை வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளி மற்றும் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். பேரணியில் மாணவ மாணவிகள் மற்றும் விழிப்புணர்வு குழுவினர் உட்பட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, வட்டாட்சியர் விஜயராகவன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டும் அவர் தலைமை பொறுப்பேற்று 25 நிறைவு பெற்றதை முன்னிட்டும் சேவை தீப ஒளி பேரணி நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதன்படி மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பெரிய LED திரையில் பாரத பிரதமர் மோடி உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற பெயரில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும், அதனை அடுத்து சேவை தீப ஒளி பேரணி என்ற பெயரில் தீபத்தை ஏற்றி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி மணிகண்டன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செக் குடியரசு துணை பிரதமர் திரு கரேல் ஹாவ்லேசிக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் வடிவமைக்கப்படும் என்றார். இருநாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வரலாற்று மற்றும் கலாச்சார அடிப்படையில் மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உலகளாவிய அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இந்தியாவும் செக் குடியரசும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு கரேல் ஹாவ்லேசிக் பெங்களூரு மும்பை தொழில் நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடவிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் பதவியை டாக்டர் எல் முருகன் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள

0: தினத்தில் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பாரத மாதாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேவையாற்றியது தம் வாழ்வின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுவதாக கூறப்பட்டுள்ளார். 2029 ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அடிமட்ட அளவில் களப்பணியாற்றவும் கட்சித் தொண்டர்களுடன் இணைந்து செயல்படவும் தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கும் முழு நேரமாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தேசம், அடுத்ததாக கட்சி, இறுதியாகவே சுயநலம் என்று தாம் கருதுவதாகவும் தமது பதவி விலகல் கடிதத்தில் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டிருக்கிறார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதத்தில் சரக்குகளை கையாள்வதில் 6.14% வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு தானியம் கையாள்வதில் 25% வளர்ச்சியும் நிலக்கரி சரக்கு போக்குவரத்தில் 9% வளர்ச்சியும் சரக்கு பெட்டகம் கொண்டு செல்வதில் 10% வளர்ச்சியும் அடைந்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-87 இணைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் இன்று நடைபெற்ற விழாவில் இந்த ஹெலிகாப்டர் இணைக்கப்பட்டது. மேற்கு கடலோரப் பகுதியில் இந்திய கடலோர காவல்படையின் திறனை மேம்படுத்தும் பணியில் இந்த ALH-MK3 ரக ஹெலிகாப்டர் பயனுள்ளதாக அமையும். இந்த நவீன ஹெலிகாப்டரில் ரேடார், இயந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா உள்ளிட்ட நாட்டின் மேற்கு பகுதியில் கடல்சார் பாதுகாப்புக்கு இது வழிவகை செய்யும். கடலோர காவல்படையின் ரத்னகிரி 831 ஸ்குவாட்ரனில் மேலும் 4 ALH-MK3 ரக ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படவுள்ளன. 2000 ரூபாய்க்கு மேலான யுபிஐ வணிக பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் செலுத்தும் முறை தீபாவளிக்கு பிறகு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய பண பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எந்த கட்டணமும் செலுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதை வியாபாரிகள் உட்பட சிறு வியாபாரிகள் மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் இல்லாமல் யுபிஐ பரிவர்த்தனை செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கடைசி தேதி வரும் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், தேர்தல் ஆணையம் இதற்கான கடைசி தேதியை நீட்டித்ததாக கூறியிருக்கிறார். இந்த புகார்கள் மீது வரும் நவம்பர் 10 வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 16 வெளியிடப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அனைத்து வாக்காளர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலை பார்வையிட்டு திருத்தங்கள் இருப்பின் தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில்.
2: சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த 2017 ஜூலை 1 அமல்படுத்தப்பட்டது. நாட்டின் வரி சீர்திருத்தத்தில் இது முக்கிய மைல்கல்லாகும். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரிகளை ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் ஒருங்கிணைந்த வரி நெறிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் பரிந்துரைகள் வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும். கடந்த ஆண்டு வரை 5%, 12%, 18%, 28% ஆகிய 4 நிலையாக இருந்த சரக்கு மற்றும் சேவை வரி தற்போது 5% மற்றும் 18% என்ற 2 நிலை

0: மாநாட்டாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் நாட்டின் வரி வசூல் எளிதாக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 58வது சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பொருளாதார வளர்ச்சியடைய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் 15 மாலுமிகள் பயணித்ததாக பல்கேரிய பிரதமர் ருமேன் ராதேவ் தெரிவித்துள்ளார். இதில் 5 பேர் காயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலில் 1 கப்பல் நீரில் மூழ்கியதாக அவர் கூறியிருக்கிறார். ரஷ்ய தூதரை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப் போவதாக பல்கேரியா கூறியுள்ளது. மேலும் இத்தகைய தாக்குதலை தடுக்க நேட்டோ படையின் உதவியை கேட்கப் போவதாகவும் பல்கேரியா கூறியிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை. பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக கூறி பலூச் தேசிய இயக்கம் ஜெர்மனி நாட்டின் ஹானோவரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. பலூசிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ படையினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தில் பயணியர் ரயில் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். மலேசிய சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஷர் சவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பாரத் ராகவை வென்றார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடந்த மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இந்திய அணித் தலைவர் சுப்மன் கில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த சுப்மன் கில் 5வது முறையாக சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இந்திய அணியின் ஷஃபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவின் சார்பில் சிறப்பாக விளையாடிய ஷஃபாலி வர்மா சிறந்த வீராங்கனையாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்துக்கு எதிரான 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ராஜஸ்தான் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன் எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 363 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா செக் குடியரசு இடையே பாதுகாப்புத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ரயில்வே கடந்த மாதத்தில் 135 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையில் நவீன இலகுரக ஹெலிகாப்டர் CG-875 இணைக்கப்பட்டுள்ளது. பல்கேரியாவிற்கு அருகே கருங்கடல் பகுதியில் 2 கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியா சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:25.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க்கு தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8 வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில், ஓசூர்.
6: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம்.

0: மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: தொடர்ந்து கேட்கலாம் அறிவிப்புகள்.
4: பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சார் உறிஞ்சு பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதியில் மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டருக்கு 300 மில்லி வீதம் 15 நாட்களுக்கு 1 முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி அல்லது குளோரோபைரிஸ் என்ற மருந்தை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலைத்தண்டு பகுதி மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி அவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்.

இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி தொடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணி அக்கா, இதுதான் நீங்க வர நேரமா? நான் எப்ப வர சொன்னேன்?

0: போச்சு கதை முத்தழகு, நானும் கிளம்புறேன் கிளம்புறேன், என்னமோ தெரியல பிள்ளை, எப்படியும் நேரமாகி போகுது.
1: சரி சரி பரவாயில்ல, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன்.
0: அது இருக்கட்டும் முத்தழகு. ஆமாம் முத்தழகு, நீ சொன்னதும் நானும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, கிளம்பி வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி ஃபோனை வச்சுட்ட. என்ன விஷயம் புள்ள?
1: எல்லாம் நமக்கான நல்ல விஷயம்தாங்க்கா.
0: அதான் புள்ள, என்னன்னு சொன்னாதான தெரியும்.
1: ரொம்ப நாளாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே, நாமளும் நம்ம சொந்த காலில் நிற்கணும்னு, அதுக்கான நாள் தான் எப்போ வரும்னு தெரியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களேக்கா.
0: அட ஆமாம் புள்ள, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒத்தாள் வருமானம் எங்கே பத்துது? அவரு என்ன தான் வயக்காட்டில் மாங்கு மாங்கு ஒழிச்சாலும் வர வருமானம் பத்த மாட்டேங்குது. நானும் ஒத்தாசியாக ஒரு தொழில் செய்வோன்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி கிடைக்க மாட்டேங்குது.
1: அக்கா அதுக்கான வழி இப்போது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
0: என்ன முத்தழகு சொல்கிற நீ?
1: ஆமாங்க்கா, நாமளும் சுயமாக தொழில் தொடங்கி நம்ம சொந்த காலில் நிற்கிறதுக்கு இப்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
0: புரியலையே புள்ள.
1: நீங்கள் இதை கேளுங்க, அப்புறம் புரியும். மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பால் அவங்க தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. கவனமாக கேட்போம்.
2: ஞானாம்பால் என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பாவுக்கு வந்து இந்த இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் ஐயா, ஞானப்பிரகாசம் ஐயா இவங்களுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இது. அப்பா இறந்ததுக்கு போது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து அடுத்து வந்து பொம்பளை பிள்ளை தான் வச்சுருக்கேன், எனக்கு அப்புறம் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட வருத்தத்தோடையே இறந்துட்டார். அது ஒரு என் மனசில் ஒரு பெரிய ஆழமான ஒரு
2: பதிவாகவே
3: இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும் விவசாயத்தில் அப்படின்னு ரொம்ப ஒரு தேடுதல். அப்போ தான் வந்து இங்கே திருவூரில் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய வேல்யூ அடிஷன் கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் சாந்தின் மேம் ஒருத்தவங்க, அவங்க வந்து பாரம்பரிய நெல்லில் வந்து வேல்யூஷன் பண்ணுறதை பற்றி கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மேம் வந்து எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். வந்துட்டு பார்க்கும்போது கிளாஸஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய கனெக்ஷன் நிறைய கிடச்சிது. அவங்க ஃபார்மில் வந்து என்ன மாதிரியான இயற்கை விவசாய முறைகள் வந்து பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி வந்து நெல்லுலேருந்து அரிசியை வந்து பாரம்பரிய முறையிலேருந்தே நம்ம அரிசியை வந்து வேல்யூஷன் பண்ணுறாங்கன்றதை முதற்கொண்டு எங்களுக்கு தகவல் சொன்னாங்க. அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி நாங்கள் வேல்யூஷன் பண்ணுறதுக்கு அவங்களுமே மேம் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன மாதிரியான பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் எனக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதக்க என்ன மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. நான் தான் இல்லைன்னு பார்த்தா என்ன மாதிரி ஒரு 100-150 பேர், அது அந்த ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம், ஆனால் நம்மளை மாதிரி இருக்கா நிறைய பேருக்கு ஏன் குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கோயில் குழம்புங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம், நம்ம மெடிசனும் ட்ரை பண்ணுவோம், ஆனால் ரேட்டிங் சக்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்பா என்ன பண்ணார், பாரம்பரிய அரிசியே மாற்று, நீ டெய்லி சாப்பிட்ற ஃபுட்டையும் மாற்று அப்படின்னு. டெய்லியுமே வந்து பூங்கார் ரைஸ், காலையில் வந்து கஞ்சியாக தான் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து இளந்தப்பழ இலை வந்து அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, ஏன்னா எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். நிறைய வந்து அப்பா வந்து எங்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து அரிசியை வாங்கி அதில் வந்து பாவனை கஞ்சி மிக்ஸ்ன்றதை பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சாப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நார்மலாக பேபி வந்து கன்சீவ் ஆகினேன், முதல் பையன். அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், வீட்டுக்கே ஒரு எங்கள் மாமியார் வீட்டில் முதல் குழந்தை, தலை பிரசவத்தில் முதல் பையன் பிறந்தது எங்கள் வீட்டில் தான்,
2: சிங்கக்குட்டி.
3: சிங்கக்குட்டி அதனால் வீட்டில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக ரொம்ப குழந்தை எப்போ வெளில வரும் எப்போ வரும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்து இந்த நாட்கள்லாம் நிறைய. பாப்பா வெளில வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்ணாடி பெட்டியில் கொண்டு போய் வச்சிட்டாங்க, வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு, மஞ்சள் கமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தோம். 15 நாள் கழித்து வந்தோம், என்னென்னா பாப்பா வெயிட் கம்மியாக இருக்குது, குழந்தைக்கு வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து கேரி ஓவர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம்தான் பார்த்தேன் இதை வந்து டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் மாற்றணும், இது வந்து நம்ம சாப்பிட்ட நேச்சுரல் ஃபுட்டாகவே குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் என்னென்ன ஆர்கானிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு தேடுதல் நிறைய இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்க

0: மாட்டேன், வீட்லேயே நானே ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன்.
1: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
0: நம்ம பாரம்பரிய அரிசியிலேருந்து இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி லட்டு
1: நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன், எனக்கு கூட ஒன்று கொடுத்தீங்க.
0: இதில் வந்து லட்டு மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அம்மா தாத்தா அப்பத்தாலாம் கொடுத்த எள்ளு உருண்டை கருப்பட்டியில் போட்டு இந்த பொட்டுக்கடலை போட்டு அதில் உருண்டை பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வேர்க்கடலை போட்டு பர்ஃபி மாதிரி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்லின்னு சொல்லி நம்ம அப்பத்தாலாம் செய்வாங்க. அதை வந்து வீட்டில் ஒரு வீட்டில் இடித்தாலே நாலு ஊர் வீட்டுக்கு வந்து அந்த வாசம் வந்து இருக்கும் அப்படின்னு. அதை வந்து ரொம்ப சின்ன வயசில் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போவுமே என் பையனுக்கு டெய்லியுமே ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டமாக தான் இருக்கும்.
1: முழுக்க முழுக்க நீங்கள் இயற்கையாக தயார் பண்ணி கொடுக்குறது
0: தான். ஆமாம், வெளியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியும் வெளியில் கேட்டான் அப்படின்னா பேக்கெட் ஐட்டம் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க. வாரத்தில் ஒரு டைமோ இல்லை ஒரு மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அவர் வாங்கி கொடுப்பார். வீட்டில் இருந்து இடம் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு 10 சென்டி இடம் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாக இந்த கருவேல மரங்கள் தான் இருந்துச்சு. வீட்டு தேவைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்ப தான் அந்த கருவேல மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், சின்ன சின்னதாக பழங்கள் ஆரம்பித்தோம். வாழை, கொய்யா, சப்போட்டா, மா அந்த மாதிரி ஆரம்பித்தோம். வீட்டு தேவைக்கு மட்டும் வந்துச்சு. வீட்டு தேவையை அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டில் வந்து முட்டை தேவைப்பட்டுச்சு. முட்டை வந்து தேவைப்பட்டதுக்கு புறக்கடை கோழி வளர்ப்புக்கு இங்கே தான் ட்ரைனிங் வந்தேன். திருவூர் கேவிகேயில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு 4 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 250 கோழிகள் இருக்குது.
1: 4 250 ஆகிடுச்சா?
0: ஆமாம், இத்தனைக்கும் ஒரு 6 மாதம் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 250 கோழிகள் வச்சுருக்கேன். 250 கோழிகள்லேயே வெரைட்டி ஆஃப் கோழி வச்சுருக்கேன். கருங்கோழி வச்சுருக்கேன், சிறுவிடை வச்சுருக்கேன், அசில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கடக்நாக் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பெருவிடை வச்சுருக்கேன், இடைவெட்டு இருக்குது, வான்கோழி இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காடையும் போட்டிருக்கோம். இது எல்லாமே இருக்குது.
1: என்ன இல்லை
0: இல்லைன்றத இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நம்ம வீட்டுக்கு என்ன என் குழந்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றானோ எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அதில் வந்து மஷ்ரூம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி மஷ்ரூமுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் வந்து அதுக்கான வேலைகள் முடிஞ்சிடும்.
1: காளான் வளர்ப்பு.
0: காளான் வளர்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 4 மாடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு தேவைக்காக புளிங்குளம் ப்ரீடுன்னு வச்சு என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கும் போது ஒரு 2 மாடு தான் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட 7 மாடு இருக்குது. மாடு பால் தேவைக்கு வீட்டு தேவைக்கு போக அதை வந்து நாங்கள் பாலாக கொடுக்கறதில்ல, பன்னீராக மேக் பண்ணி கொடுக்குறோம், நெய்யாக தான் கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு எங்களை மாதிரி குழந்தை வச்சுருக்கவங்க, சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு மட்டும் பன்னீரும் நெய்யும் மட்டும் கொடுக்குறோம். முட்டைகள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். முட்டைகள் வந்து நம்ம ஹேச்சிங் முட்டைங்களை மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வீட்டு தேவைக்கு குழந்தைங்களுக்காக தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் முட்டைகளை வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நியர்பையில் இருக்கோம்.
1: நாட்டுக்கோழி முட்டை.
0: ஆமாம்,
1: சாப்பிட்றதுக்காக.
0: ஆமாம்,
1: என்ன ரேட்டு மாதிரிலாம்?
0: 20 ருபீஸ் பர் எக்னு கொடுத்துட்டு
1: வாங்குறாங்களா?
0: ஆ, வாங்குறாங்க சார். ஆர்கானிக்காக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே நம்ம ஃபார்மில் வந்து பார்க்குறாங்க, என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கான நாங்கள் சொல்லிடுறோம், இவ்வளோ ஃபீட் காஸ்ட் ஆகுது, இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் சேல்க்கே கொண்டு வருவோம்.
1: தினமும் முட்டை விற்பனை ஆகுதா?
0: ஆ, டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 300 முட்டைகள் வந்து நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம்.
1: விற்பனை ஆகிடுது, ஃபுல்லாக.
0: ஆ, சேல் ஆகிடுது. அதுவும் போக மீதம் இருக்க முட்டையை நாங்கள் முட்டையாக வந்து கன்வெர்ட் பண்ணி, இப்போ முட்டை வந்து நமக்கு ஸ்லாட் வந்து நிற்குது அப்படின்னா அதை நாங்கள் வெளியில் போடுறதில்ல, முட்டையை அமிலமாக பண்ணிட்டுறோம். விவசாயத்துக்கு தேவையான இப்போ ஒரு செடி காய்க்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை அமிலத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். நம்ம ஊரில் விவசாயிங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து முட்டை அமிலம் கொடுத்தோம்னா அந்த பூக்குற டைமில் வந்து அந்த முட்டை அமிலம் ஸ்ப்ரே பண்ணும் போது காய்கறிகள் திரட்சியாக வருது. அதை வந்து நாங்கள் கண்கூடாகவே பார்க்குறோம். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த காய்கறிகள் நல்ல டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு, பூச்சியும் அந்த மாதிரி இல்லை. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர்த்து நாங்கள் பண்ணுற முக்கியமான கஞ்சி மிக்ஸு பார்த்திங்கன்னா மகப்பாளர் கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே பண்ணுறது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு 200 கிலோக்கிட்ட வந்து சாம்பிள் வரைக்கும் கொடுத்துருக்கோம். 200 கிலோ சாம்பிள் கொடுத்ததில் ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து இன்ஃபர்டிலிட்டினால் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்து இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அப்படின்ற ஸ்தானத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்றதை விட ஒரு இயற்கை விவசாயத்துக்கு கிடைச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரசக்தின்னு ஒரு கஞ்சி மிக்ஸு. அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜென்ஸ்க்காகவே பண்ணுறது. ஜென்ஸில் என்னென்னா இன்ஃபர்டிலிட்டி இருக்கவங்கள எரெக்ஷன் கம்மியாக இருக்கிறது, அதுக்கான கஞ்சி மிக்ஸை நாங்கள் வெளியில் போய் வாங்க

0: இல்லாமல் நாங்களே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, ஜென்ஸ்க்கும் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஜென்ஸுக்கான கஞ்சி மிக்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து அவருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. க்யூர் ஆகுனா அந்த ரிசல்ட்டே இல்லை. நாங்கள் போய் நேர்லேயே பார்த்தோம், சரி என்னம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் ஏறிட்டே இருக்கு, சரி நான் ஏதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் பக்கம் வந்து எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா எலும்பொட்டி இலைன்னு ஒரு இலை இருக்குது, பாரம்பரியமாக எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலும்பொட்டி இலையை வந்து பத்து போட்டு விடுவாங்க, எலும்பு உடஞ்சிச்சுன்னா கட்டியாச்சு. அதை வந்து ஏன் கஞ்சி மிக்ஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்து அந்த எலும்புருதி கஞ்சி மிக்ஸ் கூட எலும்பொட்டி இலை, முடவாட்டுக்கால் கிழங்கு, முடக்கரத்தான் இதை போட்டு நம்ம பாரம்பரிய அரிசி போட்டு எலும்புருதி கஞ்சி மிக்ஸ்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அவருக்கு தான் கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாள்லேயே அவருக்கு நல்ல ரிசல்ட்டு. 15 நாள் கழித்து டாக்டர் என்னடா கொஞ்சம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிட்டு நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போங்க, ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் வாங்க அப்படின்ட்டாரு. ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்ப செக்அப் போனார், இல்லை மேம் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் பிளேட்டே ரிமூவ் பண்ணிடலாம், நல்லா ஹீல் ஆயிருக்கு. அவர் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது எங்கள் ப்ராடக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்டை வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஏன்னா எனக்குமே 3 சி செக்ஷன், அதனால் என்னென்னா எனக்குமே ஸ்பைனல் கார்டு நிறைய ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன், பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுனால நான் நிறைய ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் எப்படி இருக்குது ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் சாப்பிட ஆரம்பித்தது ரிசல்ட்டு வந்து நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தாண்டி ட்ராவல் பண்ணி தான் வரணும். டெய்லியுமே என் பையனை வந்து ஒரு ட்ராவலிங் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி தான் பையனை ஸ்கூலுக்கு வர்றதா இருக்கட்டும் பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும் 20-30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். இது நடுவில் டெலிவரி பார்ப்பேன், இது நடுவில் ட்ராவலிங் ஏதாவது லோக்கல் டெலிவரி ஏதாவது இருந்தாலும் பார்ப்பேன், வெளியே ஒரு டெலிவரி போடணுனாலும் நானே தான் பார்த்துக்குவேன். இதை ட்ராவல் பண்ணும்போது அந்த பெயின் இருந்தது, இந்த பாரம்பரிய அரிசி சாப்பிடும்போது அந்த பெயின் இல்லை. இது ஒரு கஞ்சி மிக்ஸாக நாங்கள் கொடுத்துட்ருந்தோம், இதுக்கான ரிசல்ட்டுமே நல்லா இருந்துச்சு. என்னென்னா அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல. முக்கியமாக என்னென்னா என் பையன் காலையில் 7:40 ஸ்கூலு, 7 மணிக்கு தான் எழுந்திருச்சுக்குவான், 7:40 ஸ்கூலுக்கு அடிச்சு பிடிச்சி கிளம்புவான். ஆனால் அந்த கீரை சமைச்சு கொடுத்தா கூட மத்தியானம் லஞ்சில் கொடுத்து விட்டால் கூட சாப்பிடாமே ரிட்டர்ன் கொண்டு வரும். ஏன்னா கீரை சமைச்சு கொடுத்தோடனே மத்தியானம் டேஸ்ட்டே மாறி போயிடும். அவன் சாப்பிடும் போது கஞ்சியாக இல்லை வேறு ஏதாவது பொரியலாக பண்ணி கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரும், அம்மா எனக்கு இது பிடிக்கல வேணாம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாரம்பரிய அரிசியில் ஏன் கீரையை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 6 வெரைட்டி ஆஃப் கீரை நம்ம என்னென்ன கீரை அப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா கீரையை விட பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மாயன் கீரை.
1: மாயன் கீரை
0: மாயன் கீரை அதுக்கப்புறம் தவசி கீரை இதை வந்து பேஸ் பண்ணி, இது கூட வந்து பொன்னாங்கண்ணி, முருங்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுக்கீரை, இதை வந்து 6 வெரைட்டி ஆஃப் கீரையை மிக்ஸ் பண்ணி கீரை கஞ்சி மிக்ஸ்ன்னு பண்ணும். கீரை அமுதம் சாதனாலே அமுதம் தான், கீரை அமுதம்னு ஒரு பேர் ஃபிக்ஸ் பண்ணி கீரை அமுதம்னு ஒரு கஞ்சி மிக்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ குழந்தைங்க மத்தியில் என் கீரை சாப்பிடாதே என் பையனே வந்து அம்மா இது கஞ்சி மிக்ஸ் நல்லா இருக்குது எனக்கு ஒரு கப்பு சேர்த்து வச்சிரு, அந்த 11 o'clock அந்த கீரை அமுதத்தை சாப்பிட்றான், இப்படி ரிட்டர்ன் கொண்டு வர்றதில்ல. ஈவன் 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம இந்த கீரை அமுதத்தை கொடுத்துட்ருக்கோம். ஈவன் ஓல்டேஜ் பர்சனுமே நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க, ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது.
1: இப்போ இவ்வளவு மிக்ஸ்லாம் சொல்கிறீங்க, கஞ்சி மிக்ஸ் சொல்கிறீங்க, நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம் தயார் பண்ணுறீங்க, எல்லாம் இயற்கையான முறையில் பண்ணுறீங்க, இதுக்கு எப்படி ஃபார்முலா, யார் உங்களுக்கு வழி நடத்துகிறாங்க இப்படிலாம் செய்யலாம், இப்போ இந்த கீரைகளில் இது இவ்வளோ இருக்கணும் அது அவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் எப்படி நீங்கள்?
0: நாங்கள் ஒரு டைமாக வந்து ஒரு கீரையை வந்து ட்ரையல் போடுறோம் அப்படின்னா ஒரு டைமாக போட மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்ஸில் வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வீட்டுக்கு யூஸ்க்கு ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸாக போட்டு பார்ப்போம், அது வந்து சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு. 100 கிராம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 250 கிராம்லாம் பண்ணுவோம், அதுவே ஒரு 1 kgயாக பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50 கிலோ வரைக்கும் நாங்கள் ட்ரையல் வீட்டுக்கே ட்ரையல் பார்த்து நெய்பர்ஸ் கிட்டே ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்முலாவே நாங்கள் வெளியில் கொடுப்போம். எடுத்தோடனே எந்த ஒரு பொருளுமே வெளியில் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு எங்கள் சுற்றி இருக்கிற எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதா, அது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து சாப்பிட்டு பார்த்தே நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: இதிலெல்லாம் நிறைய நமக்கு நட்டாகாதா?
0: இது வந்து நட்டம்னு சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு ட்ரையல் பேசிஸ்ன்னு வரும்போதுமே இதுவுமே வந்து நமக்கான சக்ஸஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம்.
1: ப்ரமோஷன் மாதிரி இது.
0: ப்ரமோஷன்னு சொல்கிறத விட இது ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் இது. அதுவுமே நம்ம பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவல்

0: என்ன மருதானியக்கா, மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
1: முத்தழகு, திக்கு தசை தெரியாமல் இருந்தவளுக்கு வெளிச்சம் கொடுத்து வழியை காட்டின மாதிரி இருந்தது இவங்க சொன்ன விவரங்க.
0: இவங்க சொன்ன மாதிரி வேளாண் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணணும்னா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்க்கா.
1: அதையும் தான் கேட்டேனே. என் மச்சான் விளைவிக்கிற வேளாண் பொருட்களை இவங்க சொன்ன மாதிரி மதிப்பு கூட்டி நானும் தொழில் முனைவோரா உருவாக போறேன்.
0: அக்கா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, அடுத்ததாகவும் ஒரு விவரம் சொல்றாங்க, அதையும் கேளுங்க.
1: அது என்ன விவரம் முத்தழகு?
0: வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரெல்லஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் டி வித்யா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க.
2: இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடி 175,000 ஹெக்டர் நிலப்பரப்பு 22 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதிகமாக இந்தியாவில் வந்து திராட்சை உற்பத்தி செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 20-30 வருஷம் முன்னாடி திராட்சை சாகுபடி செய்யப்பட்டு தான் வந்தது. இது ஒரு முக்கிய வணிக பயிர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிகள் பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வளர்ந்து வருடத்துக்கு 2 முறை அல்லது 2 ஆண்டுகளில் 5 முறை பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் திராட்சை 2,850 ஹெக்டர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டு 52,000 டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சராசரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 29.2 டன்கள். ஸோ திராட்சை எங்கே அதிகமாக தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரியிலையும், தர்மபுரி, அப்புறம் திருநெல்வேலி. வணிக ரீதியான சாகுபடிக்கு எதாவது ஏற்றது அப்படின்னா தாம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிற திராட்சை ரகம். இது வந்து உண்ணக்கூடிய திராட்சை மற்றும் உலர் திராட்சை செய்வதற்கு இது நல்ல ரகம். இந்தியாவில் 73% திராட்சை தோட்டங்களில் இந்த தாம்சன் சீட்லஸ் 1.75 லட்சம் ஹெக்டரில் இது இந்தியாவில் இருக்குது. மகசூல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 20 டன் ஒரு ஹெக்டர் கொடுக்குது. பழுக்கும் காலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவாத்து செஞ்சதுலேருந்து 120-150 நாட்களில் இது வந்து பழுக்கும். சிறப்பு இயல்புகள் இந்த வெரைட்டிக்குன்னு பார்த்தா இது வந்து நல்ல ஒரு கொத்து குத்தா பழுக்கும். உற்பத்தி செய்வதில் நல்ல சிறந்த உற்பத்திக்கு இது நல்லது. தாம்சன் சீட்லஸ் வந்து நடுத்தரம் முதல் பெரிய கொத்துகளாக வருது. விதை இல்லா பழங்கள், மென்மையான பழத்தோல் இருக்கு. ஸோ ஏற்றுமதிக்கும் இது நல்லது, வணிக ரீதியாகவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் க்ளோப். அதிகமாக நம்ம கடைகளில் ரெட் க்ளோப்னு பெருசாக ரெட் கலரில் நம்ம திராட்சை பார்த்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா சிறப்பு இயல்புகள், கொத்துகள் வந்து பெருசாக இருக்கும். ஒரு கொத்தை வந்து 700 கிராம் வளக்கம் வரும். பழங்கள் பார்த்தீங்கன்னா 22 மில்லிமீட்டர் வட்டம் அந்த மாதிரி பெருசாக இருக்கும். சிவப்பு கலராக இருக்கும். உருண்டை வடிவம், விதையுடன் கூடிய சடைப்பு. ஸோ காலம் தாழ்த்தி பழுக்கும் ரகம். அதாவது கவாத்து வெட்டி 135 நாட்களுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காய் கொடுக்கும். நல்ல அதிக நிலைப்பு திறன் வந்து அந்த ரெட் க்ளோபுக்கு இருக்குது. மகசூல் பார்த்தீங்கன்னா 25 டன்கள் ஒரு ஹெக்டருக்கு வருது. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா கிரிம்சன் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கலப்பின சேர்க்கை மூலம் உருவானது, நல்ல வளர்ச்சி கொண்டது, நன்கு சிவப்பு நிற பெரிய உருண்டை, நீள்வட்ட வடிவ, விதை இல்லாத ரகம், தடித்த தோல், உறுதியான சுவையான சதைப்பட்டு இருக்கும். அதனால் இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல ரகம். பழுக்கும் காலம் வந்து 130 நாட்கு மேலே கவகத்துக்கு பண்ண அப்புறம் பழுக்கும். இது வந்து நல்ல ஒரு கிரிம்சன் சீட்லஸ். அதுக்கப்புறம் ஃப்ளேம் சீட்லஸ் அப்படின்னு சொல்கிறது சீட்லஸ் அடுத்த வந்து விதை இல்லாத ஒரு ரகம். இது 3 தலைமுறை கலப்பினை சேர்க்கை ஒட்டு மூலம் உருவாக்கப்பட்டது. சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னா கொடி வந்து நல்ல வளர்ச்சியுடையது. வெப்பமண்டல பிரதேசங்களில் இது நல்லா வளரக்கூடியது. ஃப்ளேம் சீட்லஸ் சிவந்த நிறமுடையது. பழங்கள் பெரியது முதல் மத்திய அளவு, உருண்டை வடிவு, விதை இல்லாத திராட்சை. இது சுவையான, கெட்டியான சதைப்பிடிப்பு, தோல் கொண்ட மஸ்கட்ட அந்த வெரைட்டியோட மனம் கொண்ட பழங்களாக இருக்கும். 110 நாட்கள் கவாத்து முடிச்சு 95-110 நாட்களுக்கு அப்புறம் பழுக்கும். இது வந்து பிரிக்ஸ் இனிப்பு சுவை பார்த்தீங்கன்னா 16 டிகிரி. ஸோ இது வந்து நல்ல ஒரு சிறப்பு இயல்புகள். இது வந்து நல்ல தெற்கு பீடபூமி, அதாவது நல்ல ஒரு வெப்பமண்டலத்துக்கு ஏற்றது. திராட்சை ரகங்கள் நல்ல வணிக ரீதியான ரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தாம்சன் சீட்லஸ் சொல்கிறோம், ரெட் க்ளோம், ஃபேன்சி சீட்லஸ், கிரிம்சன் சீட்லஸ் அதாவது விதை இல்லாத ரகங்கள், ஃப்ளேம் சீட்லஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொனாக்கா சீட்லஸ், நானா சாஹேப் பர்பிள் என்ற ஒரு ரகம், சரத் சீட்லஸ், இது அனைத்தும் வந்து நல்ல ஒரு வணிக ரீதியான சிறப்பான ரகங்களாகும். இப்போ சாகுபடி குறிப்புகள் நம்ம பார்த்தோன்னா திராட்சை வந்து நல்ல ஒரு பசுமை மாறாத ஆண்டு முழுவதும் வரக்கூடியது. அதிகமாக மண் பார்த்தீங்கன்னா திராட்சை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட 3 அடிக்கு ஆழம் குறையாத செம்மண், சரளை மண், இரும்புறை மண் நல்ல ஏற்றது. காரமிலத்தன்மை 7-8 வரை சாகுபடி செய்ய ஏற்றது. பருவநிலை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 13-40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இது வந்து வெப்பத்தை தாங்க

0: காற்றின் அளவு ஈரப்பதம் 60% கீழ் இருத்தல் வேண்டும். மழையளவு வந்து 600-800 mm அளவு இருத்தல் கண்டிப்பா வேணும். இல்ல நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்கள் மட்டுமே திராட்சை நம்ம பயன்படுத்த முடியும். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நடவு குச்சிகள் தான். இதுக்கு வந்து நல்ல பென்சில் தடிமம் உள்ள நடவு குச்சிகள் வந்து 3-4 மொட்டுக்களை உடைய குச்சிகளை பையில போட்டு அந்த வேர்விட்ட குச்சிகளை வந்து நம்ம நடவு செய்யணும். வேர்விட்ட குச்சிகள் அப்படின்றது தான் நம்ம நடவு செய்யறது. அதுல வந்து ஒரு 4-6 இலையாவது கண்டிப்பா இருக்கணும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ரிஜ் அப்படின்ற ஒரு வேர் செடி ரூட் ஸ்டாக் அதுல வந்து ஒட்டுக்கட்டி ஒட்டு செடிகளாக நம்மளுக்கு கிடைக்க பெறுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா புதியதா நம்ம மகாராஷ்டிராலாம் அதிக விவசாயிகள் வந்து ஒய் ட்ரெல்லிஸ் முறை, ஒய்னா ஆங்கில எழுத்து ஒய் மாதிரி கம்பம் அமைத்து அந்த இது நடவு செய்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த ஒய் ஆங்கிள் முறையில் வந்து நம்ம செடிகளை நட்டு பராமரிச்சுட்டு வரோம். அந்த ஒய் ஆங்கிள் வடிவமைக்கும் தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செங்குத்து கம்பம். அந்த கம்பம் வந்து தரையிலிருந்து 4-5 feet நீளம் இருக்கணும். செங்குத்து கம்பம் வந்து இதுதான் பிரதானமான கம்பம். அந்த கம்பத்தில் ஒய் வடிவ கம்பங்கள் நம்ம அதில் வந்து இணைக்கணும். 2 சாய்ந்த ஒய் வடிவ கரங்கள் கை மாதிரி 2 பக்கமும் அந்த மெயின் கம்பத்துலேருந்து ஒய் வடிவ கரங்கள் வந்து நம்ம வைக்கணும். 4 feet 2 sides வந்து ஒய் கரங்கள் உருவாக்கணும். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 3 feet கம்பி வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கணும். அப்போ பிரதானமான ஒரு மெயின் கம்பம், அப்புறம் 2 sides 4 feet ஒய் கம்பம், அப்புறம் 3 feet வந்து ஒரு கம்பம் வச்சு அந்த ஒய் கரங்களை இணைக்கப்படுகிறது. இதுதான் ஒய் ட்ரெல்லிஸ் முறை அப்படின்னு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னால் கண்டிப்பாக பிரதான கம்பம் வைக்கிறதுக்கு 2 feet ஆழமுள்ள குழியில் அந்த பிரதான கம்பத்தை முதல்ல நிலை நிறுத்தணும். அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட்டு கான்கிரீட் கலவையெல்லாம் கொண்டு உருவாக்கணும். துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் அதை வந்து ஒரு பக்கத்திற்கு 5 kinds, அதாவது அந்த ஒய் கரங்களை வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒய் கரங்களில் ஒவ்வொரு கரங்களையும் 5 துளை இருக்கணும். 5 துளை 20 cm டிஃப்ரென்ஸில் 5 துளை இட்டு இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 துளை, அப்போ அது வழியாக 10 kinds 5 kinds இந்த பக்கம் 5 kinds லெஃப்ட் சைடில், அப்போ 10 kinds வந்து அந்த ஒய் கரங்கள்லேருந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்து கட்டணும். இப்போ துணி காய போடுற மாதிரி அந்த கம்பிகளை நம்ம இழுத்து விடணும். அப்போ அந்த பிரதான கம்பத்துலேருந்து ஒய் கரங்களில் 5 துளை 5 துளை வச்சு 10 துளை வச்சு 10 kinds துருப்பிடிக்காத இரும்பு கம்பிகள் வந்து வி வடிவத்தில் 2 சாய்ந்த கரங்கள்லேருந்து பொருத்தப்பட வேண்டும். இப்போ ஒயிட் ரிலீஸ் முறையில் இந்த மாதிரி நம்ம கம்பிகள் அமைச்சு இந்த கம்பிகளில் தான் நம்ம வந்து நடுவில் செடிகள் எல்லாம் நடப்புறோம். அப்போ வரிசை அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை 10 feet வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும். திராட்சை செடிகளில் வரிசைகளுக்கு இடையிலான இடைவெளி பொதுவாக மாறுபடும். ஏன்னா டிராக்டர் செயல்பாடுகளுக்கு தேவையாக எண்டில் வந்து 10 meters இடைவெளி வழங்கப்பட வேண்டும். திராட்சை செடிகளுக்கு இடையே 5 feet இடைவெளி இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஒயிட் ரிலீஸ் முறையில் வந்து வரிசைக்கு வரிசை பார்த்தீங்கன்னா 10 feet செடிக்கு செடி 5 feet இடைவெளி இருக்குமாறு நம்ம நடவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஒயிட் ரிலீஸ் எப்படி அமைக்கணும், அந்த தோட்ட அமைப்பை பற்றி நம்ம மற்றும் செடிகளோட இடைவெளி பற்றி பார்த்துருக்கோம். அப்போ இதில் என்ன நன்மைகள், இந்த வைட்ரலிஸ் முறை திராட்சை சாகுபடி செய்யறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா பந்தல் முறையை காட்டிலும் குறைவான உயரம் மற்றும் முறையான படர்வு மேலாண்மை. ஏன்னா எல்லா கிளையும் நல்லா படர்ந்து அந்த மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நம்ம செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். திராட்சை தோட்டத்தில் கவாத்து செய்யறது, மருந்து அடித்தல், அறுவடை செய்தல் போன்ற வேலைகள் எளிதா இருக்கும். பந்தல்னா மொத்தமா மூடிடும். இது வந்து என்னன்னா ஒயிட் கம்பம் வந்து இடைவெளி 10 feet இருக்கு. இப்ப உங்களுக்கு நடுவில் எல்லாம் போய் நீங்க வேலை செய்யலாம். அப்ப சூரிய வெளிச்சம் நல்லா வரும். அப்ப உங்க திராட்சை செடிகள்ல வந்து நல்ல ஒரு பூச்சி நோய் எல்லாம் அதிகமாக பரவாது. அப்போ அறுவடை செய்ய வேலைகள் எளிதாக நடைபெறுகிறது. திராட்சை விவசாயிகள் செலவினத்தையும் குறைக்கிறது. இந்த ஒய் வடிவ அமைப்பினால் தோட்டத்தில் மிகுந்த சூரிய ஒளி கிளைப்படர்வுக்கு கிடைக்கிறது. காற்றோட்டம் அதிகரிக்கிறது. இதனால் திராட்சை பழ மொட்டுக்கள் நல்ல தரமாக உருவாகுவதற்கு வழி செய்கிறது. இலைகள் நல்ல படர்ந்திருப்பதால் வெயிலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. வைட்ரலிஸ் இது முக்கியமாக நோய் பரவுதல் தடுக்கிறது. பந்தலில் வந்து ஒரே நாளில் நோய் டக்குன்னு பரவிடுது. இதில் வந்து அவ்வளவோ பரவாது. பந்தலில் உள்ள திராட்சை பழங்களை விட இது 20-15 days முன்னதாகவே சீராக அறுவடைக்கு தயாராகிறது. இது புதிய முறை. இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அந்த இதில் எல்லாருமே வந்து ஈஸியாக இந்த ஒயிட் ரிலீஸ் அமைச்சு இது பண்ணுறாங்க. இது 1 acre நம்ம செலவினம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிலீஸ் முறை அமைக்கிறதுக்கு 7 lakhs செலவாகுது. அதோட வந்து கண்டிப்பாக சொட்டு நீர் பாசனம் உரமும் சொட்டு நீர் மூலமாக கொடுத்தோம் அப்படின்னா திராட்சை வந்து செடிகளை வந்து நல்ல கொடி வளர்ந்து கிளைப்படர்வு மேலாண்மை செஞ்சு நல்ல ஒரு தரமான கொத்துக்களை நம்ம அறுவடை செய்யலாம்.
1: என்ன மருதானியக்கா, வணிக ரீதியான சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் ஒயிட்ரல்லிஸ் முறையில் திராட்சை சாகுபடி செய்யும் முறைகள் பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தோட்டக்கலைத்துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: முத்தழகு, திராட்சையில இத்தனை ரகம்.

0: இருக்குன்னு இப்போதான் தெரியுது புள்ள எனக்கு.
1: ஆமாக்கா, இந்த வணிக ரீதியான திராட்சை ரகங்களை தேர்வு செஞ்சு நாம அதை விளைவிச்சோம்னா அதுல நமக்கு நல்ல லாபம் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி இதையும் நாம செஞ்சு பார்த்துடணும். என்ன நான் சொல்றது?
0: கண்டிப்பா முத்தழகு, நம்ம வாழ்றதுக்கான வழி கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது அதை பயன்படுத்திக்காம இருந்தா எப்படி? நிச்சயமா அதை பயன்படுத்தி முன்னுக்கு வர பார்ப்போம்.
1: கற்பூர மாதிரி கப்புன்னு விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. இனி நாமளும் சுயமா தொழில் தொடங்கி சொந்த கால்ல நிக்கிறோம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத

0: வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 8 மணி. நேயர்களே, நாம் இணைகின்றோம். இது இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக என் பாட்டு எசப்பாட்டு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
2: பாடல்
1: கேட்கலாமா?
2: நல்ல பழைய பாட்டை கொடுங்க சார்.

0: பெண்ணு
1: கேட்டீங்களா?
2: ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு சார், பாருங்க சார்.
1: பாடுங்க பாடுங்க.
2: நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி, அனாதையாக தோல் கொடுக்கும் நண்பருக்கும் தோல் கொடுத்த நாலு பேருக்கு நன்றி சார்.
1: அடுத்து இன்னும் லைன்லாம் பாடணுமே.
2: அவ்வளோதான் சார், நன்றி சார், வாய்ப்பு.
1: ஓகேங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் நீ கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்டளை பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கேளுங்க.
3: குடுங்கய்யா.

0: உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரச யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி உன் திமிருக்கு அரச இக்கி போல கண்ணடித்து இந்திரனா சந்தரித்து அந்த கொண்டி நீ பறிப்பவளோ சொல்லு.
1: கரெக்டாக பண்ணீங்களா?
0: எனக்கு கரெக்ட் தான் தோணுதுயா.
1: இல்லைங்க, ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க.
0: சரி
1: சரிங்க,
0: சரி,
1: வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றியா, நன்றி.
1: இனப்படி நினைக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
0: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ.

0: கேட்டிங்களா?
1: ஆமா ஆமா கேட்டேன்.
0: யா
1: யா ஓகே. யாரோ யாரோ.

0: கேட்டிங்களாங்க ஐயா?
1: கேட்டேங்க சார்.
0: கா
1: காமரா
0: ம்
1: காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அவள் நேற்று. அதுக்கு மேல வரமாட்டேங்குது.
0: அப்படிங்களா? சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றிங்க.
1: நன்றிங்க சார்.
0: என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: இனிய இரவு வணக்கம். 12 ஊர்ல இருந்து கே ராஜேஸ்வரிங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ கேளுங்க.

0: கேட்டிங்களா? கேட்டிங்களா? லட்டு அப்படின்னு வருது இல்லையா, டூ
1: லட்டு.
0: சரிங்கம்மா, நன்றி. என்ன பிள்ளை கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் பொம்மலப்பட்டிலிருந்து எஸ் செல்வி பேசுறேன் ஐயா.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ கேளுங்க.

0: பாட்டு நீ
1: கேட்டீங்களா?
2: நீ
1: நீ நீ நீங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நீ மானா நீன்னு சொன்னமா, நீங்க ஈல பாடுறீங்க. நீ நீ சரிங்கம்மா, நன்றிமா. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: ஜானு என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர், என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: தனுஷ் ஜுவல்லரியின் தீபாவளி தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்.
7: என்ன ஜுவல்லரியில வாங்கின பழைய நகையா இருந்தாலும் 24 கேரட்ல இருந்து 9 கேரட் வரைக்கும் தனிஷ்ல எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 1 கேரட் கூடுதலா தங்க நகையை வாங்கிக்கலாம். உதாரணமா 22 கேரட் நகையை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு 23 கேரட் வேல்யூ மணிக்கு புது தங்க நகையை வாங்கிக்கலாம்.
6: தனிஷ்ல தங்க நகையில அட்வான்ஸ் புக்கிங் செஞ்சு தங்க வாங்குறதுக்கு புக்கிங் ரேட்டையும் பர்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அந்த ரேட்ல பில் பண்ணிக்கலாம். இந்த சலுகை நவம்பர் 8 வரை மட்டும் தான்.
7: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
8: சேலத்திலேயே புற்றுநோய் சிகிச்சைக்கான திறமையான மருத்துவக் குழுவும் அதிநவீன கருவிகளான ட்ரூபீம் கதிர்வீச்சு, பெட் சிடி, காமா கேமரானு கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான அனைத்தும் இருக்கிற ஒரே மருத்துவமனை
9: தரன் கேன்சர் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சீலநாயக்கன்பட்டி, சேலம்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
12: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
1: எட்டு திசையங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8:07 நாம் கற்றரசு கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றால். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்துட்டு இருக்கு என் பாட்டு எஸ பாட்டு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
13: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
13: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா?

0: கேட்டீங்களா?
1: மிக சரியா பாடியிருக்கீங்க. கம்ப்யூட்டர்ல பாட்டு எடுத்து வச்சிருக்கீங்க.
0: சரி ஓகேங்க ஐயா, உங்களுக்கான அடுத்த பாடல் கேளுங்க.

0: வந்து பாருடா. வைக்கிறீங்களா?
1: ஆமாங்க.
2: Darling, darling, darling, I love you, love you, love you. Darling, darling, darling, I love you, love you, love you. உன்னை விட்டு போகாதே. I love you, I love you. Oh, darling, darling, darling.
0: அவ்வளோதான் தெரியுங்களா?
2: ம்,
0: சரிங்க. நல்லா முயற்சி பண்ணிங்க, வாழ்த்துக்கலங்கய்யா. இன்னும் பாடி இருக்கணும். நன்றிங்க.
2: சரிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: என்ன பிள்ளைங்க கூட அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் ஏதோ கேட்கலாம்.
3: ஆ, சரிங்க.

0: ஐயா, உங்களுக்கான எழுத்து வந்து லா.
1: லா
0: ம்,
1: லா லா லா
0: பாடலாமே, இருக்கு பாட்டு.
1: லாலாக்கு டோல் டப்பீமா, கண்ணை கங்கம்மா, இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா, என்ன லாம விளக்கு எரியுமா, கண்ணே கங்கம்மா, மரம் உடைக்கிற கைய பாரம்மா, ஏ அடக்கு புடக்கு தமுக்கிற காசிங்க. அந்த படியா
0: கரெக்டாக பாடலையே.
1: கேட்ட பாடலையா?
0: ஆமாங்க. சரிங்க, நன்றிங்க. என்ன பிள்ளை நீ கூடிய அடுத்த நேயர், வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பிள்ளை இருக்கீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராந்தகரையா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல்
2: கொடுங்க.

0: エアコ
1: 뭐 와?
0: ー。
1: 코에모토 콜롬비아스라 와이트 그 자리 아니 옛날만 그 자리 안드레가 와주고 왔나?
0: 난트리. நேர்களை இளந்தன்றல் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்ற எண் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்ற எண் 94 86 65 20 25.
2: புதுசா கார் வாங்கணுமா? பிரீமியம் வசதிகளுடன் புதிய டாடா ஆல்ட்ராஸ் 10.25 இன்ச் தொடுதிரை, 360 கேமரா, சன்ரூஃப், 6 ஏர்பேக், 90 டிகிரி கதவு, பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி மூன்றிலும் ஆரம்ப விலை வெறும் 5,99,000 ரூபாய். 75,000 வரை சிறப்பு சலுகை. தொடர்புக்கு

0: தி ட்ரூ சாய் வாட்ஸ், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹோசூர் மற்றும் சேலம். செல் 7229 7555.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம் அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ஐசியு பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பொண்ணுக்கு கல்யாண தேதி குறிச்சாச்சு, எங்க நகை வாங்க போற?
2: அதானே ஒரே யோசனையாவே இருக்கு.
1: இதுல என்னமோ யோசனை, நம்ம தனிஷ்க் தீபாவளி ஆஃபர்ல கிராமுக்கு 301 ஆஃப் பிளஸ் அப் டு 20% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்.
2: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். பெஸ்ட் கோல்ட் ரேட்ல நகையை புக் பண்ணா பர்ச்சேஸ் பண்றப்ப புக்கிங் ரேட்டையும் பர்ச்சேஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணி எது கம்மியோ அதை பே பண்ணி நகையா வாங்கிக்கலாமா?
1: இந்த சலுகை நவம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான்.
2: தனிஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC அப்ளை.
3: எட்டு திசை எங்கும் ஒழுத்து கொண்டிருக்கும் 8:19 நிமிடத்தில் நாம் கேட்டரஸ் கொண்டிருக்கிறோம். இது இழந்தென்றால் இன்றைய நிகழ்ச்சியின் தாய்ப்பாக வளம் வந்துட்டு இது என் பாட்டு ஏச பாட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: காரியமங்கலம் மட்டும் எங்கு சிட்டு பீமராஜன்.
3: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரிகள் கேட்கலாமா?
4: கொடுங்க, முயற்சி பண்றோம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: லா.
1: லாவா?
0: ம், எப்படி இருக்கீங்களா?
1: ஏ லாவலியா?
0: ம், ஆமாங்க.
1: லா லா ஒட்டுமதி மேலே ஒரு வெள்ளை பூனை, வீட்டுமதி மேலே ஒரு பேட்டை பூனை. வெள்ளை பூனை சிரித்ததாம், பேட்டை பூனை அணைத்ததாம். ஆடல் பாடல் காதல் கொண்டாட்டம். ஓங்க ஐயா,
0: கரெக்டாக பண்ணீங்களா?
1: கரெக்டாக பண்ணுங்க பாருங்க.
0: சரி, ஓகே, நல்லா தான் பாடிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ கேளுங்க.

0: ஐயா உங்களுக்கான எழுத்து யோ,
1: யோவா
0: யோகம்
1: யோவா
0: அப்படின்னு.
1: யாவா
0: யோ, எவ்வளோ பாட்டு இருக்கு?
1: யோ பாட்டு யானா பாட்டுனா யாரு பாட்டு போடுதான்
0: இல்லைங்க, எவ்வளோ பாட்டு இருக்கு? ஒரு முக்கியமான பாட்டே இருக்கு.
1: பாட்டுக்கெல்லாம் யோன்னு தெரியலையே.
0: சரி ஓகேங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கங்க ஐயா.
1: நன்றிங்க.
0: என்ன பிள்ளை கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்
2: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் ஸ்ரீ முருகன்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
2: போடுங்க ஐயா.

0: வெகு பொருத்தமாய் சாம்பாரு.
1: ஏ, உங்களுக்கான எழுத்து ரா.
2: ராவா?
1: ரா.
2: ம்,
1: ரா.
2: ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வாழும் தேவனடி. ராமன் எத்தனை ராமனடி, கல்யாண கோலம் பொண்ணு ஜானகி ராமன். ராமன் எத்தனை ராமனடி.
1: ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க ஐயா. உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்கலாமா?
2: சரிங்க, தனியா பாட்டை பார்த்து கொடுங்க ஐயா.

0: கொடி மஞ்சக்கூறு.
1: ஏன் உங்களுக்கான எழுத்து வி?
2: வியா?
1: ம்,
2: வியா
1: வீதாங்க ஐயா.
2: போட்டுக்கலாம்.
1: ரொம்ப அழகா பாடியிருக்கீங்களா. உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்கலாமா?
2: சரிங்க, நல்லா பாட்டா.

0: ஐயா கேட்டீங்களா? போ போ போ
1: வந்தது தெரியும் வந்தவர்கள் இந்த மண்ணில் மக்களின் வாரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது பிளவாகும். போனால் போகட்டும் போனால் போகட்டும் போனா இந்த பூமியில் இடையார் வந்தவர் யாரா? போனால் போகட்டும் போனா போனால் போகட்டும் போனா.
0: ரொம்ப அழகா பண்ணீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரிங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வந்து ஒரு சில நேயர்களுக்கு அப்புறம் கொடுக்குறேங்க ஐயா.
1: சரிங்க ஐயா,
0: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து ரவி சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
2: நல்ல பழைய பாட்டில் வரும் போட்டு போடுங்க சார்.
0: போடலாம்.

0: கேட்டீங்களா?
1: அது நடந்து விட்டால் நானானிட்டால் அது நடந்து விட்டால் இன்றைய ஏழைகள் வேதனை பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார். நானானிட்டால் அது நடந்து விட்டார் இன்றைய ஏழைகள் வேதனை பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். உடல் உழைக்க சொல்வேன், அது உழைக்க சொல்வேன். நம் உரிமை பொருள்களை நானானிட்டால் அது நடந்து விட்டார் இன்று ஏழைகள் வேதனை பட மாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விட மாட்டார்.
0: ரொம்ப அழகா பாடுங்க, நானே போதும்னு சொல்லியிருப்பேன். ஒரு நான்கு வரி பாடினா போதும், இந்த அளவு எல்லாம் தேவையில்ல. சரிங்க, அடுத்த பாட்டு கேட்கலாமா?
1: சொன்னதுக்கு

0: சுத்தி வரேன் பின்னாலே மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னே கேளு ஒன்னும் பாலையிட தேதி வேறு. நாலு லைன் போதும் சார்.
1: போதும், ஆனால் தவறாக பாடியிருக்கீங்கய்யா, இடையில் ஒரு சின்ன இடத்துல தவறு பண்ணிட்டீங்க.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க, நன்றிங்கய்யா.
0: ஓகே சார்.
1: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: மூட்டு தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: எட்டு மணி 36 நிமிடத்தில் நாம் கெட்டரசு கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக என் பாட்டு எசப்பாட்டு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: சார், ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து பேசுறேன்.
4: சரிங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
5: ஈஸ்வரிங்க சார்.
4: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
5: ஆ, சரிங்க சார்.
6: மயிலாடோ பறையில நாங்க ஆடிருக்கோம், மதுரமேங்காட்டு பொட்டலில் மெடலு வாங்கிருக்கோம்.
4: மா, உங்களுக்கான எழுத்து மா.
5: மாங்களா சார்?

மாதி குஞ்சுனாலல்லவா, இது கண்ண தரும் பொழுதல்லவா. ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் அல்லவா.

0: மங்களல்லவா, மதி கொஞ்சம் நாளல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா.
1: ரொம்ப அழகா பண்ணீங்கம்மா. உங்களோட வானொலி பெட்டியில கொஞ்சம் குறைச்சிக்கலாமே.
0: வானொலி பெட்டிலிங்க சார், செல்லுங்க.
1: சரி ஓகே, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் கொடுக்கலாமா?
0: ஓகேங்க.

0: மா உங்களுக்கான எழுத்து நே.
1: நேங்களா?
0: ம், அழகான பாடலாம் நிறைய இருக்கே. சரிம்மா, நல்லா முயற்சி பண்ணிம்மா. நன்றிம்மா. என்னப்படி இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம்.
0: ஐயா, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கய்யா. இணைப்பு கிடைக்கிற இடத்துலேருந்து பேசுங்க. யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
2: வெளியில் வந்துட்டேன் சார்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருப்பூர்.
0: ஐயா, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கய்யா.
2: இப்போ சரியா இருக்குங்களா?
0: ம், சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவயிலிருந்து ஈஸ்வரனுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார்.

0: உங்களுக்கான எழுத்து தே.
1: தேங்களா? கேன் சிந்து தேவானம் புனை என தாளாட்டுதே, மேகங்களே சிந்தும் ராகங்களே என்னாலும்
0: அவ்வளோதானா? இன்னும் பாட்டு நிமே. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. என்ன பிள்ளைய கூடிய நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: நாங்கள் தர்மபுரி மாவட்டம் குண்டல்பட்டி பவன் பேசுகிறோம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
2: சொல்லுங்க.

0: உங்களுக்கான எழுத்து லா. மைனப்பில் இருக்கீங்களா? லால பாடுங்களா. சரிங்கம்மா, நன்றிம்மா. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ சார், இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: சார், தர்மபுரி மாவட்டம் ராஜா வளர்ந்து பச்சியம்மா சார்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
1: கொடுங்க சார்.

0: கேட்டீங்களா? உங்களுக்கான எழுத்து யா.
1: யாரே நந்தி என்று பாட்டு பாடலாமா சார்?
0: பாடுங்க.
1: யாரை நம்பி நான் புறந்தேன், போங்கடா போங்க என் காலம் விழும் என்று பகடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, தூக்கம் இல்லே, கண்ணீரு எத்தவ மனமே திட்டம்மா, பிள்ளை மனமே கல்ல பணியிலே தோறந்தா புனைகளும்.

0: சொந்தமாடா போதனையே பங்கு வைக்க சொந்தமில்லே வந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும்
1: கம்பாளக்கா பாட்டீங்கம்மா, உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்கலாமா?
0: சொல்லுங்க சார்.
2: இது முதல் முதல்லா வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு நல்ல சங்கதிங்க இந்த பாட்டில் உண்டு, எங்க சங்கதியும் இந்த பாட்டில் உண்டு.
1: கேட்டீங்களா?
0: சொல்லுங்க சார்.
1: டூ
0: டூ
1: இணைப்பு சரியா? இணைப்பு கிடைக்கிறதுல இருந்து பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: பாடல்
1: கேட்கலாமா?
3: பாட்டு ஒன்னு

0: மாசுடா. கேட்டீங்களா? தாள பண்ணும். ம், தெரியுங்களா? இல்ல, தாள பாட சொன்னமா? ம், தா ஒரு நாலஞ்சு பாட்டு இப்போ ரீசெண்டாக வந்த பாட்டு இருக்கு. யாரும் பாடுவாங்க நானும் நினைக்கிறேன், பாடவே மாட்டேங்கிறீங்க. தெரியுங்களா? சரிங்கம்மா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் பொருளிங்கன்னு பேசுகிறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாமா.

0: கேட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: கீ
1: என்னங்க?
0: கீ
1: கீங்களா?
0: கீங்கய்யா. கிரீடம், கிரீடம் அப்படின்னு சொல்றோம்ல. கீ ஆ ஆமாங்க.
1: கீடம் சங்கீதம்.
0: அடுத்து சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
2: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: ஹெல்ப்ஸ் பப்ளிக் ஸ்கூல், வெண்ணாந்தூர் மெயின் ரோட், சேலம். ஐஐடி, ஜேஇஇ, நீட், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தனி வகுப்புகள். ஒலிம்பியாட் பயிற்சி வழங்கப்படுகிறது. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
5: நேயர்களே, உங்களின் அனைவருக்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: 8:53 நாம் அணிந்திருக்கின்றோம். இது இணைந்தென்றால் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விறுவிறுப்பாக வளம் வந்துட்டுருக்கு. இது என் பாட்டு எஸ பாட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. இணைப்பு சரியா இல்லை.
1: கனிமொழி.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?

0: கேட்டிங்களா எங்க பாட்டு போச்சு கேட்குறேன்றது அப்படின்றீங்களா? யா அடுத்து அவ்வளோதாங்கண்ணா, இன்னும் பாடலுமேம்மா. சரிம்மா, நல்லா பாடுங்க, வாழ்த்துக்கள்மா. நன்றி. என்ன பிள்ளை இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம் ஐயா, யாருங்கிறது பேசுறீங்க? ஏ, உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க ஐயா, இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி கிருஷ்ணன் பேசுறீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேட்கலாமா?
1: சொல்லுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டுங்க.
0: தே
1: டீயா?
0: தேங்க ஐயா, கொள்ளை போகுதே. தே
1: டே
0: தே
1: டேவா?
0: ம்
1: தெரிலங்க.
0: சரிங்க, நன்றி. எங்கள் பிள்ளை நீ கூடிய ஐயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தாமே நாதன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ.
2: ஓகேங்க.

0: கேட்டிங்களா? ஏ
1: ஏங்களா?
0: ஏ
1: மலராதையா கனவின் தலைமீண்டும் தொடராதையா ஆத்தான அவள் வாழ்ந்து திரும்பாதையா பார்க்கிறா இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய்?
0: ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்களுக்கான அடுத்த பாடல் கேட்கலாமா?
1: அடுத்த பாடலாம்

0: ஏ, உங்களுக்கான எழுத்து நா. ம், நா. அவ்வளோதானா? சரிங்கய்யா, இன்னும் பாடி இருக்கணும், நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.
0: எப்படி இணைக்கூடிய நேயர் வணக்கம்.

0: கேட்டீங்களா?
1: லா.

0: உங்களுக்கான எழுத்து சி.
1: சி.
0: சி.
1: சின்ன சின்ன முருகையா, சிங்கார முருகையா.
0: அவ்வளோதானா? சரி, ரொம்ப அழகாக பாடிங்கய்யா. ஆனால் இன்னும் கொஞ்சம் பாடியிருக்கணும். நன்றிங்க.
1: நன்றி.
0: எப்படி என்ன கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுனீங்க?
2: நாங்களும் அப்புறம் கண்ணியப்பன்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ. கேட்டிங்களா?
2: கேட்டங்க.
0: உங்களுக்கான எழுத்து டூ.
2: டூ.
0: ம், சீக்கிரம் பாடுங்க பார்க்கலாம்.
2: டும் டும் மாட்டுக்காரன் வேலம் வந்தாண்டி.
0: சரிங்க, நல்லா பாடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றிங்க. நன்றிங்க.
0: நேர்களை துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்தது இது என் பாட்டு எசப்பாட்டு. பண்பிளையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney agree to deepen strategic partnership in trade, energy, technology, security and people-to-people ties. Union Minister L. Murugan resigns from Council of Ministers and membership of Rajya Sabha. New Delhi reaffirms Ladakh is an integral part of the country, says no denial by China can change this fact. UPI merchant discount rate on select person-to-merchant transactions to be implemented after Diwali. Domestic stock markets rally over 1.5%. Sensex closes at 73,034. And Anand Kumar Velkumar wins bronze in 500-meter sprint at the World Skate Games 2026 in Paraguay. Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney have agreed to build on the positive momentum in bilateral ties and work towards concrete outcomes across key areas of the strategic partnership. These areas include trade, energy, technology, security and people-to-people ties. Both leaders had a warm and productive telephonic conversation today. Mr. Modi said in a social media post that India and Canada are together contributing towards a more stable and prosperous world. Terming the chemistry between Prime Minister Modi and his Canadian counterpart Carney as excellent, Canadian High Commissioner to India, Christopher Kuta, said that the two nations never had as good a relationship as it is right now. Meanwhile, Canadian Foreign Minister Anita Anand will be on a two-day visit to India from today. Prime Minister Narendra Modi has said that the centre has embodied the principle of power to empower in its governance approach and work culture. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi, Prime Minister Modi said that India's economic growth is taking place on strong foundation amidst global uncertainty. Mr. Modi said country's progress is rooted in collective growth and shared opportunities. He said the government's constant endeavours to ensure that India's capabilities open new doors of opportunity for other countries as well.
4: Today, technology is power, data is power, knowledge is power, innovation is power. Lekin saathiyon, asli sawal yeh nahi hai ki power kiske paas hai. बल्कि सवाल ये है कि इसका यूज कैसे हो रहा है. यहीं से एक नया विचार जन्म लेता है और

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் இடைவிடாது இசை மழை, இடைவிடாது இசை மழை.

அங்கம் ஒரு தங்கக் குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கவன்தான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி

0: இதய அறைகளில் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மழை.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: ನೋಡಿಯೋ ತನನ ನಾನ ತನನ ನಾನ ತಾನ ಹೃದಯ ನಾಡು ಅಡಗಿಲಾಡು ಕಣ್ಗಳ್
1: ಸಾವಾಶ್.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சைதான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: அக்டோபர் 16 வெள்ளிக்கிழமை உலக முதுகெலும்பு தினத்தை முன்னிட்டு இலவச தண்டுவட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை முகாம் கிருஷ்ணகிரி ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனையில் நடைபெறுகிறது.
2: உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைகின்றோம். இது சுகுமான ரகங்கள். இரவின் மடியில் உங்களை தாளாட்ட வருகிறது சுகுமான ரகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: சேலம்
2: மாவட்டம்
3: தினமண்டியிலிருந்து
2: பாடல் கேட்கலாம்.
3: நன்றிமா.

0: மூட்டு, தண்டுவடம் மற்றும் விளையாட்டு காய பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சைதான் தீர்வா? ஒரு முறை செகண்ட் ஒபினியன் கேளுங்க. அக்டோபர் 10 முதல் 20 வரை பிரபல நிபுணர்களின் இலவச ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் வழிகாட்டல் முகாம். பயமில்லா சிகிச்சை, தெளிவான வழிகாட்டல். குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 5 ரோடு, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 10:07 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க
4: சார்? சேலம் மாவட்டம் சாரமங்கலம் சோரையிலிருந்து கோயம்புத்தூர் வந்து.
3: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
4: சார்? வசந்த மாளிகை வந்து யாருக்குங்கிறத பாட்டு வேணுங்க.
3: உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
4: ஆ, ஓகே.

படுக்கை என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: 10:12 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்றிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
4: சார். வணக்கம், பேசுறீங்க?
5: பேசுறீங்க
4: சார். என்ன பாடல் கேட்கலாம்?
5: பழவட்டிலிருந்து தொட்டால் போகும்.
4: உங்களுக்கான பாடல் ஏதோ கேளுங்க.

0: 10:17 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு புதிய துறவையிலிருந்து
0: சரிம்மா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றிம்மா.
1: நன்றி.

0: 10:22 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: நான் மாணிக்கம் பேசுறேங்க ஐயா. காலம் ரெட்டிப்பேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா. நீங்க?
1: நலமா இருக்கிறேங்க ஐயா.
0: சரிங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஐயா படம் வந்து வஞ்சி கோட்டை வாலிபன் படத்துல இருந்து கண்ணும் கண்ணும் சொந்தம் கொள்ளாடுதேங்கிற பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
1: நன்றிங்க.
0: நன்றி.

0: 10:31 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: உழைப்பாளர் பண்பன், விவசாய நண்பன், தருமபுரி பண்பலைக்கு பணிவான வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: எடப்பாடி வட்டம், கொங்கனாபுரம், மூ கனகராசு.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பழனி அன்பன் என்னடா தம்பி என்னடா, ம், என்ற பாடல்.
0: சரிங்க, இதோ உங்களுக்காக.
1: சரிங்க.

0: ஒரு காலத்தில் மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்தில் தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
1: நலம் நலம் அறியாவல்
0: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்தில் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: 10:36 நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: ஐயா, நாங்கள் தாரமங்கலம் சிவரையில் விழுந்து குமார் பேசுகிறேங்க.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: பாசமலர்லேருந்து வாராய தொழி வாராய எங்கள் பாடுங்க.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
2: சரி.
3: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கறேன். அது என்ன, நீ கவலைப்பட. நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடுவே வாழ காலி.

0: 10:42 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சேலம் மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேங்க ஐயா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? நிலைத்தல் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க ஐயா.
0: முதல்ல சொல்லிருக்கலாம்
1: ரைட்டுங்கய்யா. ஐயா எனக்கு குடியரசு இல்லைங்க ஐயா, துள்ளாத துள்ளுவதோ இளமை என்ற பாடலுங்க ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் ஏதோ கேளுங்க.
1: நன்றி வணக்கங்க ஐயா. துள்ளுவதோ இளமை.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: 10:47 நிமிடத்திலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் செலவடை கிராமம் பூப்பார் வட்டத்தில் ராம் பேசுறேங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாரதி கிளாஸ் படத்துல இருந்து எல்லா மொழியிலும் பாடுறாங்களா அந்த பாடல்?
0: சரி ஓகேங்க, உங்களுக்கான பாடல் இதோ கேளுங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி பகத்சிங் பிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் பிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு.

0: இந்த பாட்டை கேட்போம்.
1: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்ற இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்ற.
0: இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
2: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30.

0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.
1: பத்து மணி 54 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் அது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் சார். இரவு வணக்கம் சார்.
1: என்ன பாடல் கேட்கலாம்?
2: பாடலா? வட்டக்காளியில கேட்டேலே அங்கே பாட்டேலே அங்கே அந்த பாட்டுங்க சார்.
1: சரிம்மா, உங்களுக்கான ஒரு அழகிய பாடல் ஏதோ கேளுங்க.

0: சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கோபால் பேசுறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் சோழங்க. கோபால் பேசுறேங்க.
0: என்ன பாடலுங்க ஐயா கேட்கலாம்?
1: எங்களுக்கு அங்கே வந்து ஒரு நாள் கூத்து வச்சா.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம், கேளுங்க.
2: ஒரு நாள் கூத்துக்கு

0: Attempted to attack former West Bengal Chief Minister Mamata Banerjee with a knife outside her residence in Kalighat this evening. According to Rajya Sabha MP Dola Sen, the women identified as Tanishta Saha. India's Anand Kumar Velkumar has won bronze in the 500-meter sprint at the World Skate Games 2026 in Asunción, Paraguay, adding another medal to his expanding collection on the international speed skating stage. The 23-year-old speed skater from Tamil Nadu finished on the podium in 40.85 seconds, continuing his incredible run following his unprecedented accomplishments at the 2025 World Speed Skating Championships. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை காலை 6:10 இணையத்தானும் நல்லவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS சொல்லர் வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், காலை 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகள், 8:45 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது, 9:05 வானொலியில் வசந்தம், காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றைய கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 ஐஸ்வர்ய மகுடதாரிணி முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் கேட்கலாம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 களத்தில் சந்திப்போம் நாளைய நிகழ்ச்சியில், நல்லம்பள்ளி சிலம்பம் பயிற்சியாளர் எஸ் சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் கப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாலை செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் எல்நினோ சார்ந்த காலநிலை மாற்ற நிகழ்வுகளின் தாக்கத்தை குறைக்க கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பா செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜுவல்லர் வழங்கும் தினமூறு திருக்கோவில், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசைமின்னல், 6:15 ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் ஒன் அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, நாளைய நிகழ்ச்சியில் நெல் மஞ்சள் சாகுபடி, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் அர்ஜனள்ளி நெற்பூரான்கொட்டை பகுதியைச் சேர்ந்த அனுபவ விவசாயி வி பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தன்றல் விளையாட்டு வினாடி வினா, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகுமான ராகங்கள், இவையாவும் நாளை நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகளாகும். உறங்கும் முன்னோர் சிந்தனை, மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதமில்லை, மற்றவர்களை வெல்ல என்னிடம் அன்பை தவிர வேறொரு ஆயுதமில்லை, காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.